கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலாசத் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில், 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் இன்று தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு நேயர்களின் கவிதை தொகுப்புகளோடு பண்பலை படைப்பாளிகள். நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நண்பகல் 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவழி மீள வழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று பிற்பகல் 1 மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 2:15 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு. 2:30 தொழிலிசை பாடல்களின் அரங்கேற்றமாய் டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு திருப்பூர் கணக்கம்பாளையம் சஞ்சிதா ரகுநாத் அவர்களின் தெருவில் வளம் வர காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. இன்று மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்களாய் சித்திரச வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும்.

இசை பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கதம்ப மலர்கள். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியில் 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பண்ணையும் பசுமையும் நிகழ்ச்சியில் இன்று சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி வேளாண்மைக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கதிர்வேலன் அவர்கள். கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சன கடிதங்களோடு ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தங்கள் அன்புடன் இன்றிரவு 7 மணிக்கு நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். இன்றிரவு 8:05 பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. இரவின் தாலாட்டாய் வலம் பெற காத்திருக்கிறது 100.5 கொடைத்தின்றல் இன்றிரவு 9 மணிக்கு.

55க்கு சேவை செய்திகள் இடம்பெறும். இன்றிரவு 8:05க்கு பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. இரவின் தாலாட்டாய் வலம் பெற காத்திருக்கிறது 100.5 கொடைத்தின்றல் இன்றிரவு 9 மணிக்கு. திண்டுக்கல் மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் பயணிக்கும் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பன்மலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. இசைப்பாடும் தின்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள்மாலை.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. அருள்மாலை நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 5 மணிக்கு. இனி வசந்த விடியல் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு ஒரு புதிய பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கு ப கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கான்கிரீட் குழியில் மண் சரிந்ததால் அதில் சிக்கி 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் புகழ்பெற்ற 2025 ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, மலர்ந்துள்ள இந்த புதிய விடியற் காலை பொழுதில் புன்னகை பூத்த மலர்களாய் உங்கள் முகமும் அகமும் மலர்ந்திருக்க வாழ்த்தி வரவேற்கிறது 100.5 வசந்த விடியல்.

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு, குரல் எண் 1056.

0: ஒழித்து வைக்கின்ற கொடுமையை செய்யாதவர்களை பார்த்தால் இறப்பவனுக்கு வறுமையால் வரும் கொடுமையெல்லாம் ஒரு சேர அழிந்து போகும். குறள் எண் 1056 அதிகாரம் 2.
1: கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும்.
0: ஒழித்து வைக்கின்ற கொடுமையை செய்யாதவர்களை பார்த்தால் இறப்பவனுக்கு வறுமையால் வரும் கொடுமையெல்லாம் ஒரு சேர அழிந்து போகும். குறள் எண் 1056 அதிகாரம் 2.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
2: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
1: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
1: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: ஆர்கேஜி நெய்,
10: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
13: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: வழங்கும் மனதோடு ராகம்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: தரங்கம்பாடி மாசிலாமணி நாதர் கோயிலை தரிசிக்கலாம் என்று.

தலை சுற்றும் கோடி வெயிலில் கரையோறும் நிழல் தேடி திரியும் மனிதர்களுக்கு கடலோர கவிதைதான் கோயில்கள். நீலக்கடலின் நடுவே மணல் கோட்டைகள் அழியும் கரையில் மறையாத மண்தளிலாயிருப்பவை கோயில்கள். எல்லையற்ற கடலை ரசித்தபடி எல்லாமுமான இறைவனை தொழ அழைகள் தாளாட்டும் அழகிய ஆலய தரிசனம். கடற்கரை கோயில்களில் இன்று தரிசிக்க போகும் இறைவன் வங்காள விரிகுடா கடற்கரை அருகில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அருள் செய்கிறான். தரங்கம்பாடி என்றால் அலைகளின் நகரம் என்று பொருள். கடலை ஒட்டி கோயில் இருப்பதால் அலைகள் நேரடியாக மோதி செல்லும் காட்சியை பார்க்கலாம். ஆழி பேரலை அசைக்க முடியாத அறிவியலும் அதிசயமும் நிறைந்த ஆலயம். எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் இக்கோயில் கருவறைக்குள் ஒரு சிறிய அளவு காற்று கூட நுழைய முடியாதது மிகவும் அதிசயம். அது மட்டுமல்ல, ஆலயத்தை சுற்றி மூன்று பக்கங்களிலும் கடல் தண்ணீர் இருந்தாலும் குளிர்காலத்தில் வெப்பமாகவும் வெயில் காலத்தில் இதமாகவும் இருப்பது மிக பெரும் அதிசயம். ஆலயத்தில் கோபுரம் இருக்கிறது, ஆனால் கும்ப கலசம் இல்லை. ஆலயத்தின் முகப்பின் மேலே ரிஷாபரூடராய் அம்மையும் அப்பனும் அருள் செய்கிறார்கள். அருகில் விநாயக பெருமானும் முருக பெருமானும் நின்ற நிலையில் காட்சி தருகிறார்கள். கண்களை உருட்டி கொண்டு பாதங்களை கதையின் மேல் வைத்துக் கொண்டு கருவறையில் இருக்கும் இறைவனை கம்பீரமாய் காட்டும் அழகே தனிதான். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் பழமையான கோவிலில் சமீபத்தில்தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. கடற்கரையின் சிறிதும் பெரிதுமாய் கிடக்கும் கற்களும் கற்களில் மோதி திரும்பும் அலைகளும் மனத்திற்கு சந்தோஷத்தை தருகின்றன. அலைகளின் சங்கீதத்தை ரசிக்கும் மாசிலாமணி நாதரும் அறம் வளர்த்த நாயகியும் மன நிம்மதியை தரும் தரிசனம் தருகிறார்கள்.

தலபுராணம் தெரிந்து கொள்வோமா? தேவர்களுக்கு பெரும் தொல்லைகள் கொடுத்த சூரபத்மனை திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்தான். சூரபத்மனின் மகன் ஹிரண்யாசுரன் மீன் வடிவம் எடுத்து தரங்கம்பாடி கடலில் ஒளிந்து கொண்டான். முருகப்பெருமானும் அவனை வதம் செய்ய இத்தலம் வந்தான். இறைவனை வணங்கி சிறந்த சிவபக்தனான சூரபத்மனின் மகனை கொஞ்சால் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குமே என்று வருந்திய முருகப்பெருமானிடம், மாசிலாநாதர் ஆசி வழங்கி எந்த தோஷமும் வராது என்று சொல்ல அம்பிகையும் ஆசி வழங்கினார். முருகப்பெருமான் ஹிரண்யாசுரனை வதம் செய்தார். அதனால் இக்கோயில் திருச்செந்தூர் கோயிலுக்கு இணையான கோயிலாக கருதப்படுகிறது. அறம்பளர்த்த நாயகி தாமரை பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு காட்சி தருகிறாள். எதிரிகளின் பயம் போக்கும் அற்புத தலம். இத்தலத்தின் துர்க்கைக்கு மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். நீண்ட பெருங்கடல், அதன் கரைகளில் நிறைந்திருக்கும் கரும்பாறைகள் பாறைகளில் ஓயாமல் மோதி கழிக்குமும் அலை

0: மக்களின் நடுவே அரம்பளர்த்த நாயகியும் மாசிலாமணி நாதரும் நம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள மாசிலாமணிநாதர் கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

மதுரை மாவட்டம் திருமங்கலம் பத்ரகாளி மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று சிறப்பு வழிபாடு. ராமநாதபுரம் திருவாடானை ஸ்நேகவல்லி அம்பாள் உடனுரை ஆதி ரத்னேஸ்வரர் கோவில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று காலை பல்லக்கு, இரவு பூதவாகனம்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
8: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கும் வசந்த விடியல்.
9: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
10: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்

0: வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: வீரப்பன், சென்னை கடைக்கானல் இருக்கேன்.
0: என்ன ஊரு? உங்க ஊர் பேர் மட்டும் தெளிவா சொல்லுங்க பாக்கலாம்.
1: வீரப்பன் தான்.
0: சரி, அந்த ஊர் எங்க இருக்கு?
1: மதுரை இருக்கு.
0: மதுரையில இருக்கா? யார் யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்க? அப்பாவும் அம்மாவும். சரி, அக்கா பேர் சொல்லுங்க.
1: இசைமயில்.
0: இசைமயில், ரொம்ப அழகா இருக்கே பேரு. இசையும் அழகு, மயிலும் அழகு. உங்க அக்கா நான் அழகா டான்ஸ் ஆடுவாங்களா?
1: டான்ஸ் ஆடாது.
0: சரி, பரவாயில்ல. நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: நான் எல்கேஜி முடிச்சிட்டு யூகேஜி முடிச்சிட்டு.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா?
1: 5th டேஸ் லீவ் முடிஞ்ச உடனே.
0: முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்க? எந்த ஊர்ல?
1: கொடைக்கானல்.
0: ரொம்ப அழகா இருக்கீங்களே. ஏன் தங்கம்?
1: என் பேர் குகன் மயிலா.
0: உங்க பேரு குகன் மயிலா? பாருங்களே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நம்ம பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே. சரிங்க, குகன் மயில், இன்னைக்கு எல்லாம் அழகா விளையாண்டீங்க. என்னென்ன விளையாட்டு விளையாடுனீங்க?
1: கண்ணாமூச்சி, கிரிக்கெட், இந்த பைக் வச்சு.
0: பைக்க வச்சு விளையாண்டீங்க. சரிங்க தங்கம், யார் யாரெல்லாம் இன்னைக்கு உங்களோட விளையாண்டா?

0: பின்னாடி ஒரு டீமே இருந்துச்சு.
1: பகல அண்ணனும் தபனும் அப்புறம் அக்காவும் சுபன் அண்ணனும் நானும்.
0: இத்தனை பேர் இருந்தீங்களா? புடிச்சிருந்துச்சா விளையாட்டுலாம்? சரி, அடுத்து குகன்மயில் நீங்க என்ன படம் எல்லாம் வரைவீங்க, அதாவது கலர் அடிப்பீங்க?
1: நான் வந்து ஜிராஃபி வரைவேன், டைகர் வரைவேன், அப்புறம் வந்து கலர் பண்ணிட்டு டிவி பாப்பேன்.
0: சரி சரி, ஸ்கூல்ல அந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சு கொடுத்துருக்கீங்களா குகன்?
1: சில நேரம் கலர் பண்ண சொல்லுவாங்க, ஆனா எனக்கு கலர் பண்ணறதுக்கு கொஞ்சம்தான் இஷ்டம்.
0: கொஞ்சம்தான் இஷ்டமா? வேற என்ன இஷ்டம் உங்களுக்கு அந்த மாதிரி?
1: எனக்கு விளையாட்டு இஷ்டம். அப்புறம் வந்து
0: என்ன விளையாட்டுல ரொம்ப இஷ்டம் குகனுக்கு?
1: கண்ணமுச்சு ரொம்ப இஷ்டம், கிரிக்கெட் ரொம்ப இஷ்டம்.
0: சரி,
1: எல்லா விளையாட்டும் ரொம்ப இஷ்டம்.
0: அப்படியா, விளையாடுறதா ரொம்ப பிடிக்குதா? பாடலாமா ஏதாச்சும்?
1: அம்மா இங்க வா வா, ஆசை முட்டை முட்டாட்டா இல்லைய சோர் போட்டு உன்னை போல நல்லா ஊனும் ஜாடும் உள்ள என்னால் வணக்கிட்டொல்ல ஏனும் இங்கே இல்லை ஐயே மின்றி சொல்லுவேன் வற்றுமை என்றும் பலமா வாடும் செய்யும் நல்லமா அவை சொன்ன மொழியா அடே எனக்கு வழியா.
0: அருமையா பாடிட்டீங்க, அருமை அருமை.
1: தேங்க்யூ.
0: இப்ப குகன்மயில் பெரிய பையனானவனே, நீங்க என்னவாவீங்க? அப்படியா, இப்பயே பயமா இருக்கு குகன். குகன் அயன்மேன் ஆகிறதுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துகிறது.
2: மனம் மயங்கினோம் கரூர் தாய்லா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தாய்லா சில்க் சென்டர்.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம் PSG College of Education, சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842 9255, 9865 8553 0.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
9: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
8: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
9: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
8: BSc டேட்டா சயின்ஸ்,
9: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
8: BCOM, BBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
9: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
8: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
9: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
8: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
9: தொடர்புக்கு 9659465329.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன்.

0: மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RBS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
11: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
10: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
11: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
10: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
11: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
12: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
13: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
14: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
15: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
16: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்
17: தயாரிப்பாளர். ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
18: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
19: தொடர்புக்கு 9524936156.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
5: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
3: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
5: BSc டேட்டா சயின்ஸ்,
3: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
5: BCOM, BBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
5: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆர்கேஜி நெய்.
3: ஆர்கேஜி நெய்
14: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RBS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: குமாரப்பாளையம் எக்ஸல்

0: இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்று உங்களின் வெற்றிகளுக்கு அடிப்படை காரணம் வேகமா விவேகமா சொல்ல வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12 லட்சம் பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவிக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியா.

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3 லட்சம் டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. எங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வு துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி

என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச்

0: மாநிலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல்.

0: கோடை பண்பலின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
3: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கிய வசந்த விடியல்.
8: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. இனி கேட்கலாம் சுகமான காலை.

உணர்வு இசை, புதுமைகளை சுவாசிக்க செய்யும் அன்பின் இசை, நல்ல ஒரு தொடக்கமாக நல்விடியல் தரும் நளினத்தை கீச்சிடும் புள்ளினங்களின் இசையோடு மெருகேற்று ரசிக்க செய்யும் அழகான காலை பொழுது, அன்பான இசையோடு மேலும் மெருகேற்ற கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விருப்பமுள்ளோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

12 இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று பிறந்த நாள் மனநாள் கனமான அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது கொடை பண்பலை 100.5.

0: பதிவிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
0: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397 93313.
2: இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் ஆர்விஎஸ் காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. யார் யாரெல்லாம் தூரத்து சொந்தங்கள் அப்படின்னு கேக்குறீங்களா? வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதி மாவட்ட நேயர்களும் அழைக்கலாங்க. ஏங்க, வெளி மாநிலத்தில் இருக்கவங்களாம் கூப்பிடக்கூடாதா? கண்டிப்பாக கூப்பிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஆன் ஏரில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களும் அழைக்கலாம். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகத்தில்

மணி 26 நிமிடத்துல சீட்டு கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழியை சுகமான காலை. காலையில 7 மணிங்க, அதுவும் ரொம்ப பரபரப்பான நேரம் அப்படின்னே சொல்லலாம். என்னங்க 7:26 ஆயிடுச்சு 7 மணிங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? 7 மணிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த நேரம் ரொம்ப ரொம்ப பரபரப்பானது. நிறைய பேர் நிறைய வேலையாக கிளம்பிட்டு இருப்பீங்க, அதுவும் வீக்கெண்டுங்க சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பீங்க. டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி காலையில் வானவில்லை என்ன பேச போகிறீங்க, என்ன தலைப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இன்று காலை 9 மணிக்கு வர இருக்கக்கூடிய நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் இன்று தர இருக்கக்கூடிய வண்ணம் உங்களின் வெற்றிகளுக்கு அடிப்படை காரணம் வேகமா விவேகமா.

0: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
4: வழங்கும் மனதோடு ராகம். இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
12: வணக்கம் அண்ணா.
13: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து கிளம்புங்கள்.
12: என்ன, வந்து கிளம்புங்களா? என்ன சொல்கிறார் மன்னர்? மன்னா, எப்போதும் வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள் என்றுதானே சொல்வீர்கள். இப்போது என்ன வாருங்கள் வந்து கிளம்புங்கள் என்கிறீர்கள்?
13: அமைச்சரே, தினமும் அரண்மனைக்குள்ளேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் நாட்டு மக்களின் நிலைமையை எப்படி தெரிந்து கொள்வது? அதனால் தான் இன்றைக்கு நகர்வலம் செல்ல திட்டமிட்டு இருக்கிறேன்.
12: நாட்டு மக்களின் நிலைமையை தெரிந்து கொள்ள நகர்வலமா? நம்முடைய மன்னர் இவ்வளவு நல்லவராக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லையே, சந்தேகமாக இருக்கிறதே.
13: என்ன அமைச்சரே?
12: நாட்டு மக்களின் மீதுதான் நம்முடைய மன்னருக்கு எவ்வளவு அக்கறை என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தேன் மன்னா.
13: புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியாதா அமைச்சரே? சரி சரி, வாருங்கள் நகர்வலம் புறப்படுவோம்.
12: புறப்படுவோம் புறப்படுவோம்
13: அண்ணா. அமைச்சரே, என்னுடைய ஆட்சியில் நாட்டு மக்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பார்த்தீர்களா?
12: உண்மைக்கு மாறாக பேசுவதே இவருக்கு வாடிக்கையாய் போய்விட்டது.
13: என்ன அமைச்சரே?
12: இந்த காலை நேரத்தில் ஏதாவது ஒரு தேநீர் கடையில் டீ சாப்பிட்டு விட்டு பிறகு நகர்வலத்தை தொடரலாமா என்று கேட்க வந்தேன் மன்னா.
13: அதுவும் சரிதான், வாருங்கள். அமைச்சரே அமைச்சரே, அங்கே பாருங்கள், கரும்பு பால் கடை. டீ சாப்பிடுவதற்கு பதிலாக கரும்பு பால் சாப்பிடலாமா
12: மன்னா? காலையிலேயே கரும்பு பாலா?
13: என்ன அமைச்சரே இப்படி சொல்லிவிட்டீர்கள்? கரும்பு பாலில் எவ்வளவு சக்திகள் நிறைந்திருக்கின்றன. தினமும் நம்முடைய வேலையை தொடங்குவதற்கு முன்னால் சிறிதளவு கரும்பு சாறு குடித்து தொடங்கினால் நம்முடைய செயல்திறன் அதிகரிக்குமாமே.
12: உங்களுக்கு கரும்பு சாறு பருக வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது, அதை நேரடியாக சொல்லிவிட்டு போங்களேன். அதற்கேன் அதையும் இதையும் சொல்லி என்ன ஏமாற்ற பார்க்கிறீர்கள்?
13: அமைச்சரே, நான் ஒன்றும் உங்களை ஏமாற்றவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன்.
12: ஓ அப்படியா மன்னா, சரி சொல்லுங்கள் கேட்கிறேன்.
13: கரும்பில் அதிக அளவு நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க், தயாமின், ரிபோப்ளவின், புரோட்டீன், இரும்பு சத்து போன்ற பலவித சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன அமைச்சரே.
12: கரும்பு சாற்றில் இவ்வளவு நன்மைகள் நிறைந்திருக்கின்றனவா? சரிமன்னா, இந்த கரும்பு சாறை பருகுவதனால் நம்முடைய உடலுக்கு வேறு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன?
13: அமைச்சரே, கரும்பில் அதிக அளவு இயற்கை சர்க்கரை நிறைந்திருப்பதால் கரும்பு சாறை பருகினால் நம் உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும்.
12: ஓ அப்படியா மன்னா?
13: அது மட்டும் இல்லை அமைச்சரே, கரும்பு சாறில் கால்சியம், மெக்னீசியம் எல்லாம் அதிக அளவு இருக்கிறது என்று சொன்னேன்
12: அல்லவா? ஆமா,
13: அதனால் கரும்பு பால் குடிக்கும் போது இவை நேரடியாக கிடைக்க பெற்று நம்முடைய எலும்புகளும் பற்களும் பலம் பெறுமாம்.
12: ஓஹோ.
13: இன்னொன்று, கரும்பு சாறில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருப்பதனால் மன அழுத்தம், ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்குமாம்.
12: பரவாயில்லையே மன்னா.
13: இன்னொரு முக்கியமான செய்தி, கரும்பிற்கு புற்றுநோய் செல்களை ஆரம்பத்திலேயே அழிக்கும் சக்தி இருப்பதால் தொடர்ந்து கரும்பு சாறு பருகுகிறவர்கள் புற்றுநோயிலிருந்து தங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம் அமைச்சரே.
12: ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
13: இன்னும் கேளுங்கள், கரும்பு சாரில் அதிக அளவில் பொட்டாசியமும் குறைந்த அளவில் சோடியம் சத்துக்களும் இருப்பதனால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்குமாம். மேலும் கரும்பு சாரில் அதிக அளவு எலக்ட்ரோலைட்டுகள் இருப்பதனால் கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நார் சத்து இருப்பதனால் உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து தேவையற்ற கொழுப்பினை கரைத்து உடல் எடையினை குறைக்கவும் கரும்பு சாறு உதவுகிறது அமைச்சரே.
12: ஓ சிறப்பு மன்னா.
13: இன்னொரு அழகு குறிப்பு சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள் அமைச்சரே. கரும்பில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதனால் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தோல் சுருக்கம், வயதான

0: தோற்றம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதாம் அமைச்சரே.
1: ஓ பலே பலே,
0: பார்த்தீர்களா அமைச்சரே, 10 ரூபாய் கரும்பு சாரில் எத்தனை பலன்கள் இருக்கிறது என்று. அதனால் இனிமேலேனும் செயற்கை பானங்களை தவிர்ப்போம், கரும்பு சாறையே குடிப்போம்.
1: சிறப்பு மிகச் சிறப்பு மண்ணா, கரும்பு சாற்றை பருகுவதனால் நம்முடைய வாழ்க்கையே எவ்வளவு இனிமையாக மாறும் என்பதை மிக அருமையாக சொன்னீர்கள். அருமை அருமை. சரி வாருங்கள் மண்ணா, கரும்பு சாறு பருகிவிட்டு பிறகு நகர்வளத்தை தொடரலாம்.
0: கரும்பு பால் குடிக்கலாம் குடிக்கலாம் அமைச்சரே. அதற்கு முன் நமக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோமா?
1: ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தம் அண்ணா?
0: அதாவது அமைச்சரே, உங்களுடைய கரும்பு சாறையும் சேர்த்து நான் குடிக்க வேண்டும், நான் குடித்த கரும்பு சாருக்கும் சேர்த்து நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும்.
2: என்ன? இதுவரை கேட்டது
3: புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், Electrical and Computer Engineering, B.Tech, Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling Code 5545.
5: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: ஆர்கேஜி நெய்,
10: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று மே 23 பிரெஞ்சு தளபதியும் பேரரசருமான முதலாம் நெப்போலியன் 1769 கார்ச்சிக்காவில் உள்ள அஜேசியோவில் பிறந்தவர். அவரது இயற்பெயர் நெப்போலியன் போனபர்ட். பிரான்சின் பேரரசன், இத்தாலியின் மன்னன், சுவிஸ் கூட்டமைப்பின் இணைப்பாளன், ரைன் கூட்டாட்சியின் காப்பாளன் என பல பதவிகளை வகித்துள்ளார். 19 முதற் 10 ஐரோப்பாவின் ஒவ்வொரு முக்கிய நாட்டுக்கு எதிராக படையெடுத்து பல வெற்றிகளை பெற்று ஐரோப்பா கண்டத்தையே தனது மேலாண்மைக்கு உட்படுத்தியிருந்தார். வெற்றி வீரனாக திகழ்ந்த நெப்போலியன் போனபர்ட் இத்தாலிய மன்னனாக முடிசூடிய நாளின்றும் ஆண்டு 1805. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்த முன்னோடி அறிவியலாளர் கரோலஸ் லினேயஸ். இவர் தாவரவியலாளராகவும் விலங்கியலாளராகவும் மருத்துவராகவும் திகழ்ந்தவர். புதிய தற்கால அறிவியல் வகைப்பாட்டு முறைக்கும் பெயர் முறைக்கும் அடிப்படையை உருவாக்கியவர் இவரே. தற்கால சூழிணக்கவியல் அல்லது சூழிசைவு இயலின் முன்னோடிகளில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். அதனால் இவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். கரோலஸ் லினேயஸின் பிறந்த நாள் இன்றும் ஆண்டு 1707. ரஷ்யாவின் சதுரங்க வீரரும் முன்னாள் உலக சதுரங்க ஆட்ட வீரருமானவர் அனத்தோலி கார்போ 1975 1985 வரை உலக சாம்பியனாக திகழ்ந்தவர். இவர் பங்கு பெற்ற 161 போட்டிகளில் முதல் ஆட்டக்காரராக வெற்றி பெற்றுள்ளார். அனத்தோலி கார்போவின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1951. 1899 கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் உள்ள பூவிளைவாடி என்னும் பூளைவாடி சிற்றூரில் பிறந்தவர் உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியரான இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் நாராயணசாமி. முதன் முதலாக இவர் பாடல் எழுதிய திரைப்படம் சந்திர மோகனா அல்லது சமூக தொண்டு. அன்றைக்கும் இவரால் எழுதப்பட்ட பாடல்கள் கருத்து கருவூலங்கள் என்று கூறலாம். தமிழ் திரைப்படத்தில் அறிவை புகுத்தி மக்களை பண்பட வைத்த கவிஞர் உடுமலை நாராயண கவியின் நினைவு நாள் இன்று ஆண்டும் 1981. திருச்சியில் கலை குடும்பத்தில் 1918 பிறந்தவர் டி ஏ மதுரம். இவரது முதல் திரைப்படம் ரத்னாவளி. 1936 தயாரிக்கப்பட்ட வசந்த சேனா திரைப்படத்தில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனோடு முதன் முதலாக நடித்தார். பின்பு அவரது வாழ்க்கை துணவியானார். நகைச்சுவையை திரைப்பட காட்சிகளாக மட்டுமல்லாமல் பாடல்களாகவும் அமைக்க முடியும் என தனது கணவருடன் நிரூபித்தவர். சொந்த குரலில் பல பாடல்களை பாடியுள்ளார். டி ஏ மதுரத்தின் நினைவு தினம் இன்று ஆண்டு 1974.
0: மகப்பேறு மங்கையருக்கான மகத்தான பேறு.
3: தன்னுயிர் தந்து நம்முயிர் காத்த அன்னையருக்கு
0: ஆயுள் உள்ள

0: வரை அன்பை கொடுத்தாலும் தகுமோ?
1: மகப்பேறு காலத்தில் மகளிர் சந்திக்கும் சவால்களோ ஏராளம்.
0: அவற்றுள் ஒன்று மகப்பேறியல் புரை.
1: அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி
0: தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில்
1: ஐநா அறிவித்தது நாள் அன்று
0: அன்றிலிருந்து கடைபிடிக்கின்றோம் மகப்பேறியல் புரை ஒழிப்பு நாளான
1: சர்வதேச நாள் இன்று
0: ஆண்டு
1: 2013.
0: கடல்வாழ் உயிரினங்கள்,
1: கண்களுக்கு களிப்பூட்டும் இயற்கை ஓவியங்கள்,
0: விந்தைகள் நிறைந்த கடல் உலகில்
1: வனப்பாய் வளம் வருவனவற்றுள் ஒன்றுதான்
0: ஆமைகள்.
1: கடல் ஆமைகள்
0: மற்றும் நில ஆமைகள் குறித்த புரிதலை ஏற்படுத்தவும்
1: அவற்றிற்கு மதிப்பளிப்பதற்காகவும்
0: அமெரிக்க ஆமைகள் மீட்டெடுப்பு நிறுவனத்தால்
1: ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது
0: உலக கடல் ஆமைகள் நாள்
1: என்று
0: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 1990.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்
3: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மதுரை பைபாஸ் ரோட் ஆட்டம்பரப்பு கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

வாழ்க்கை சிகரத்தை அடைய நம்பிக்கையுடன் கூடிய வெற்றிப்படிகள் மட்டும் போதாது, உழைப்பும் வலிமையும் விடாமுயற்சியும் அவசியம் தேவை. முயற்சியுடன் பயிற்சியும் செய்து பயணிக்கும் போது உடன் பயணித்து மகிழ்விக்கும் அன்பான இசையை இதயத்தில்லோரும் சேர்த்து மகிழ்வித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFL நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே.ஏ.செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுக மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டியானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க.

0: அதே தான், அதே தான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பாடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய்,
4: ஆஹா செம்ம வாசனை.
5: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
4: ஆஹா செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கும் மனதோடு ராகம்
3: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS

0: அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நேர்களே, அன்பு எனும் எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை எனும் பக்கங்களை அழகாக்க முடியும். எனவே அன்பான உறவுகளோடு மகிழ்ச்சியாய் வாழ்க்கை பாதையில் பயணித்து மகிழ்ந்திட உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. இன்னைக்கு நிகழ்ச்சியில வழக்கமான மாவட்ட நேர்கள் தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கக்கூடிய நேர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்க வரலாம். அறிமுக நேர்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 பொதுவான நேர்கள் 24, 24, 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, பாடசாலை எப்படி இருக்கு?
2: ஆ, நல்லா இருக்கு. குளுகுளுன்னு இருக்கு,
1: குளுகுளுன்னு
2: வர மாதிரி இருக்கு.
1: சமீபத்தில் வேற எந்த ஊருக்கு போனீங்க?
2: என்னம்மா,
1: வேற எந்த ஊருக்காக போனீங்களா சமீபத்தில்?
2: இல்ல இல்ல, இப்போ பக்கத்து ஊர்கள்லாம் போறது கூடுதலும், வெளியிடங்கள்ல போறது இல்ல. திருவனந்தபுரம், நாகர்கோவில் அந்த மாதிரி.
1: வேலையில ரொம்ப பிஸியா இருக்கீங்க இல்லையா?
2: ஆமா.
1: சரிங்க, அதாவது தங்கம் அப்படின்னா அப்படியே தானா வந்துருது.
2: ஆமா, தானா வந்துரு, ஆனா அது உச்சத்தை தொட்டுல நிக்கி
1: நிக்கட்டும், என்னைக்காவது இறங்கி வரும்ன்ற நம்பிக்கையில இருப்போம். சரிங்களா?
2: பாமர மக்களுக்கு, பாவப்பட்ட மக்களுக்கு அதான் நல்லது. விலை குறைஞ்சு வந்தா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி.
1: அப்படி நீங்களும் நினைக்கிறீங்களா, விக்கிற நீங்களும்?
2: ஆமா ஆமா, குறைஞ்சா தானே நல்லது, அப்பதான் நமக்கு கொஞ்சம் வேலைகளும் வரும், கூடும் போது வேலைகள் கம்மியா தான் ஆகும்.
1: சரி, ரொம்பவே நல்ல மனசுதான் உங்களுக்கு.
2: நன்றி.
1: சரிங்க, அதாவது உங்களுக்கு பெருமை தந்த ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: பெருமை தந்த விஷயம் சொல்லும் போது, என் நண்பர் வந்து எனக்கு ஒரு உதவி செய்தாரு.
1: சரிங்க.
2: அதாவது ஒரு வேலைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவர் ஒரு ஐடியா சொல்லி தந்தாரு, இப்படி செய்தா நல்லா இருக்கும்ங்கிற. அந்த வந்து எந்த நாளைக்கு எனக்கு மறக்க முடியாது, அது ஒரு பெருமையாட்டே கருது.
1: அந்த ஐடியா என்னன்னு கேட்டா எங்களுக்கு நீங்க சொல்லி தர மாட்டீங்க இல்லையா? ரகசியம்
2: புரியாது இல்ல.
1: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
2: அது காதலிக்க நேரம் இல்லை படம். அதுல ஏஆர் ரகுமான் அவர்கள் பாடின இழு இழு இழு இழுக்கு ரேடி என்கிற பாடல் வேண்டும்.
1: ரொம்ப அழகா பாடுறீங்களே, இன்னும் ஒரு ரெண்டு வரி சேர்த்து பாடுங்க.
2: சுமாராதான் பாடுங்க, சுமாராதான்.
1: பரவாயில்ல, பாடுங்க.
2: நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இந்த 2026 நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
5: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
4: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: உலகம் விரும்பும் சுவை.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
12: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
15: RKG நெய்,
16: எப்ப பாரு அம்மா சமையல்.

0: தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதுடு ராகம்.
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
6: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
5: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு. சூப்பர் காலேஜ்,
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
7: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமாக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமாக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: போமாக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் போமாக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமாக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
10: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நிறைய பேர் என்னிடத்துல போன் பண்ணி அவங்களுடைய சொந்த வருத்தங்கள், வேதனைகள் இதெல்லாம் பேசுவார்கள். அதில் முக்கியமான ஒரு விஷயம், அது பல பேர் சொன்னது என் மனசில் பதிஞ்சதால் இப்போ நான் உங்களோட அதை பகிர்ந்துக்கிறேன். சார், நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா பல காரியங்கள் செய்கிறேன், ஆனால் எங்கள் மாமியார் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மாமியாருங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி சில பேர், என் மருமக சார், நான் எவ்வளோ அன்பாக இருந்தால் கூட நான் அன்பாக இருக்கேங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவியை பற்றி சொல்லுவார், மனைவி கணவனை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எங்கிட்ட பேசுகிற பல பேருடைய மன வருத்தங்களில் ஒன்று, சார் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆல்ரைட், நான் 100% நல்லவனாகவும் சிறந்தவனாகவும் இருக்கிறேன், திறமைசாலியாகவும் அக்கறை உள்ளவனாகவும் தான் இருக்கிறேன். ஆனால் என்னை அவர் புரிந்து கொள்ளவில்லை, இவர் நம்பவில்லை, இவர் ஏற்கவில்லை, இவர் அந்த அளவுக்கு நான் நடந்து கொள்கிறேன் என்பதை அவர் சரியாக தெரிந்து கொள்ளவே இல்லை. இப்படி சம்திங் அபவுட் சம்மதர் பர்சன், இன்னொருவரை பற்றிய விஷயம். நான் கரெக்டாக இருக்கேன், ஆனால் அவங்க அப்படி இருக்காங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு என்ன கேட்குறாங்க. நான் ஏன் பதில் சொல்லணும்? என்னெல்லாம் விட பெரிய சிந்தனையாளர், ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு மனிதர், மனிதகுலமே கொண்டாடத்தக்க ஒரு மிகப்பெரிய மனிதர் புத்தர். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, பி எ குட் பர்சன், நீ சிறந்த நல்ல மனுஷனாக இரு, பி எ குட் பர்சன், பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட் அப்படின்னார். அருமையான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை சூத்திரத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுங்க, நிம்மதியான மனுஷனாக இந்த உலகத்தில் வாழலாம். இந்த இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், என்னத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்? நம்ம லைஃப்லேயே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா, நல்லவனாக இருக்கிறது கஷ்டமே கிடையாது, அதை ஒவ்வொருத்தனுக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள், பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட், நல்லவனாக இரு, அதை நிரூபிப்பதற்கு நேரத்தை வீணாக்காதே. இந்த ஒரு வார்த்தை சூத்திரம் மாதிரி அப்படியே உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, யூ கேன் டூ ஒண்டர்ஸ், ஒண்டர்ஸ். நாம் இன்னொருத்தருக்கு நம்மளை நிரூபித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்நாள் முழுக்க ஸ்ட்ரகிள், போராட்டம், மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கும்படியாக இருக்கணும். நம்ம அறிவாளியாகவே கூட இருப்போம், நான் அறிவாளின்னு நீ ஒத்துக்கோ, நான் ஏன் ஒத்துக்கணும்? நம்ம அறிவாளின்னு ஒத்துக்கிற அளவு அவனுக்கு அறிவு இல்லை, நம்ம என்ன பண்ணுறது? நம்ம திறமைசாலிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இல்லை, என்ன பண்ணுறது? இல்லை, அவன் எதிர்பார்க்குற திறமை வேறு, நம்மக்கிட்ட இருக்கிற திறமை வேறு, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பி ஏ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட். ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒருத்தர் என்ன பண்ணுறான், மீன் வாங்கிறதுக்காக மீன் சந்தைக்கு போகிறான். ஆக்சுவலாக அவன் மீன் பிடிக்கிறவன், மீன் பிடிச்சிட்டு வந்து சந்தையில் விற்கிறவன். அவன் மீன் வாங்கிறதுக்கு சந்தைக்கு போகிறான். அந்த சந்தையில் இருந்தவன்கிட்ட சொன்னான், இந்த மீன் நல்லாயிருக்கு, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ஒரு 3 மீனை எடுத்து காமிச்சு, இது என்ன விலை, எனக்கு என்ன விலைக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்டான். அவன் ஏதோ ஒரு விலை சொன்னான். இவன் பிடிச்சிக்கிட்டே வர்றவன், ஆனால் அதுக்கு என்ன விலைன்னா இவனுக்கு தெரியும். நீ கூட கொஞ்சம் வேலை கேட்குற, ஆனால் பரவாயில்ல,

0: நான் இந்த மீனை வாங்கிக்கிறேன், ஆனால் நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப்பு மட்டும் பண்ணும். என்ன? நான் இந்த மீனை என் கையால் எடுத்து என் பைக்குள்ளே போட மாட்டேன். நீ என்ன பண்ணுற, இந்த மீனை கொஞ்சம் தள்ளி நின்றுக்க, எடுத்துக்க, எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்படி தூக்கி போடு. தூக்கி போட்டால் நான் என் கையில் அப்படியே பிடிச்சிருவேன், அந்த மீனை வந்து நான் என் கையில் பிடிப்பேன். இப்படி ஒவ்வொரு மீனாக நீ தூக்கி போடணும், நான் என் கையில் பிடிப்பேன், பிடிச்சி நான் அந்த என் பையில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கறியாம கடைக்காரன் சிரித்தான். இது என்ன ஏது பேசுகிற, வந்தால் மீன் பிடிச்சிருந்தால் வாங்கிட்டு போக வேண்டியதானே, நான் தூக்கி போடணுமா, நீ கேட்ச் பிடிப்பியா, அதை எடுத்துகிட்டு போ, ஏன்னா விளையாடுறதுக்கான இடமா, எதுக்கு அந்த மாதிரி பைத்துக்காரத்தனமாக நீ பேசுகிற, உனக்கு தெரியாது. நான் இப்போ வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்பா, என்ன கேட்பா தெரியுமா, இந்த மீன் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்பா. நீ மீன் பிடிக்கிறதுக்கு போனியே, நீ பிடிச்சியா, நீ ஓன் கையால் பிடிச்சியா அப்படின்னு கேட்பா. என் திறமையெல்லாம் அவளுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது, என்னவோ மதிக்க மாட்டான், வேறு எவனோ பிடிச்சி கொடுத்த மீனை நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு நினப்பா. நிஜமாகவே எனக்கு இன்றைக்கி மீன் பிடிக்க முடியல. ஆனால் இப்போ நான் போன உடனே என்கிட்ட மொதல் கேள்வி கேட்பா, என்ன எனக்கு திறமை இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கே இந்த மீன் நீ பிடிச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா, உங்கள் கையால் பிடிச்சியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பா. இது ரெண்டுக்கும் எனக்கு பொய் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ நீ தூக்கி போட்டு நான் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, மீன் பிடிச்சியான்னு கேட்டால் நீ பிடிச்சியான்னு கேட்டால் ஆமாம்னு சொல்லலாம் பத்தியா, உன் கையால் பிடிச்சியா அப்படின்னு கேட்பா, ஆமாம்னு சொல்லலாம் பத்தியா. நான் பொய் சொன்னதாக கடவுள் நினைக்க மாட்டார், இன்னும் நான் உண்மை தான் சொல்லியிருக்கேன், நான் பிடிச்சேன், என் கையால் பிடிச்சேன், அதுவும் சரியாக போடும். என் பொண்டாட்டி கேள்விக்கு நான் பதில் சொன்ன மாதிரி ஆகிடும், எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னா. ஏன் சார், இது ஏதாவது கொஞ்சமாவது மரியாதைக்குரிய விஷயமா? நீ மீன் பிடிச்சியான்னு உன் பொண்டாட்டி கேட்டால் என்ன அர்த்தம்? தூண்டில் போட்டு நீ பிடிச்சிருக்கணும், அதுக்கான சாமர்த்தியம் இருக்கணும். வலை போட்டு நீ பிடிச்சிருக்கணும், அதுக்கான திறமை இருக்கணும். பிறருக்காக நேர்மையாக இருப்பது முக்கியம் அல்ல, நமக்காகவே நாம் நேர்மையாக இருப்பது தான் முக்கியம். பிறருக்காக திறமைசாலியாக நம்மை காட்டிக்கொள்வது முக்கியம் அல்ல, நிஜமாகவே நாம் திறமைசாலியாக இருப்பது தான் முக்கியம். நாம் நம்மால் மதிக்கப்படுகிற நபராக இருக்க வேண்டும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: அண்ணாச்சி,
8: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
9: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
8: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8007 8233.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரி காலேஜ், RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
11: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
12: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
11: பேருந்து வசதி உண்டு, GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
13: கோடை பண்பலை 100.5 இன்று

0: காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
1: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆர்கேஜி நெய்,
5: ஆஹா செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய மனதோடு ராகம்
4: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர்.

0: மற்றும் திண்டுக்கல்.
1: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
2: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
3: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
2: RBS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
1: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
4: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
5: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
6: பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
5: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
8: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் தணைகள் பரிமாறும் தேகம்.
5: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
6: கோடை பண்பலை 100.5
5: பண்பலை படைப்பாளிகள்.
9: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
6: நிலைய இயக்குனர்,
9: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
6: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
5: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டு இருக்கிறது மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் வந்திருக்கீங்க?
2: கேரளா இடுக்கி மாவட்டம் வண்டன்மேடு ஜமால்.
1: ஜமால் ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்க? நீங்கள் நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம். சொல்லுங்க, வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: நல்லா போய்கிட்டு இருக்கு. கொடைக்கானல் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு?
1: கொடைக்கானல் கொஞ்சம் குளுமையாகவும் இருக்கு, வெயிலும் அடிக்குது. இனி மத்தியானத்துக்கு மேலதான் தெரியும் மழை வருமா வராதா அப்படின்னு.
2: எங்க ஊர்லயும் அது மாதிரி இருக்குது, ஆனா வெயில் அதிகமா இருக்கு. இன்னால் வெயில் தாக்கம் அவ்வளவா தெரியாம இருக்கு.
1: தெரியாம இருக்கு, தெரியாம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து குளுமையும் இருக்கு இல்லைங்களா?
2: ஆமா ஆமா, அதான் சொல்றேன்.
1: சரிங்க ஜமால் ஐயா, நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலை இல்லாம வேற என்ன வேலைகள்லாம் தெரியும் உங்களுக்கு?
2: நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை இல்லாம நம்ம பிசினஸ் லைன்ல இருக்கிறதுனால பிசினஸ் பத்திதான் தெரியும்.
1: கைவசத்துல ஒரு நாலஞ்சு வேலையெல்லாம் கத்து வச்சுக்குவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா?
2: டிரைவிங் தெரியும், ஒரு தொழில் தானே.
1: அப்புறம்
2: விசேஷமா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல.
1: ஒண்ணு இல்ல. சரி, இனிமேலாவது முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வேலைகளை கத்து வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கலாம்னு நினைக்கிறீங்களா?
2: நினைக்கிறேன், நிச்சயமா நினைக்கிறேன். நானு ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசு புதுசாக கற்றுக்கறேன்னு சொல்லி ஆர்வம் உள்ளது. அது வந்து நான் பெரும்பாலும் இந்த புத்தகங்களை படிக்கிறதுல நிறைய நேரம் செலவிடுவேன்.
1: சமீபத்தில் என்ன புக்கு படிச்சீங்க?
2: வென்றார் வந்தார்னு சொல்லி ஒரு மதன் அவர்கள் எழுதின புஸ்தகம்.
1: வென்றார் வந்தார், இதே நிகழ்ச்சி கோடை பண்பலையில போயிட்டு இருக்கு. எத்தனை மணிக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: நான் அதுல வந்து பங்கு பற்றிட்டு வந்திருக்கேனே.
1: அப்படியா? அப்ப நான் தான் பாக்கல உங்களை. போங்க.
2: போன மாசம் ஏப்ரல் 2nd வந்து நான் பங்கு பெற்று வந்தேன்.
1: அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புக் வாங்கி படிச்சீங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கீங்களா?
2: இல்ல, முதல்ல எனக்கு அந்த தலைப்பு வந்து முதல்ல நான் கேள்விப்பட்டு முதல்ல படிக்க ஆரம்பிச்சிருந்தேன்.
1: சரிங்க,
2: இந்த தலைப்புல வந்து பங்கு பெற்ற போது அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சரி, நம்ம படித்த புத்தகருடைய ஒரு தலைப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு
1: அந்த புக்கோட தலைப்பு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருச்சு இல்லையா?

0: சரி, என்ன அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்துருவோன்னு. சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வெந்து தெளிந்தது காடு படத்துல இருந்து மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதுங்கிற பாடல்.
0: சரிங்க, ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பாடல், சரிங்களா? நன்றிங்க.
1: நன்றி.
2: திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அன்னைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensunive.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
2: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் இன்று நமக்கு தரும் தலைப்பு, உங்களின் வெற்றிகளுக்கு அடிப்படை காரணம் வேகமா விவேகமா? சொல்ல வாருங்கள் இன்று காலை 9 மணிக்கு. வானலைகளில் வர்ண ஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
7: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
5: கோத்தகிரி பாத்திமாமா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம். நீலகிரி எப்படி இருக்கு
7: சொல்லுங்க.
5: எப்படி இருக்கு உங்க ஊரு?
7: நல்லா இருக்கு. குளு குளுன்னு காலையில கொஞ்சம் லேசா வெயில் அடிக்குது, மதியானத்துக்கு மேல மோடமா வந்துருக்கு. போன வாரம் நல்ல மழை.
5: சரிங்க, இப்ப மழை எதிர்பார்க்கறீங்களா?
7: வந்தாலும்
5: நல்லா இருக்கும், வராட்டினாலும் நல்லா இருக்கும் இல்லையா?
7: யானை இருந்தாலும் 1000
5: ஓ அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. சரிங்கம்மா, இப்ப வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருச்சா உங்களுக்கு? வெளியில எது வேலை பாக்குறீங்களா?
7: இல்ல, வீட்ல தான், வீட்டு வேலை தான்.
5: சரி, எந்தெந்த விஷயங்களுக்குலாம் நீங்க பயப்படுவீங்க?
7: அல்லாஹ்வுக்கு மட்டும் தான், இறைவனுக்கு மட்டும் தான்.
5: கணவருக்கு மட்டும் தான் பயப்படுவீங்களா?
7: இறைவன், இறைவனுக்கு மட்டும்.
5: இறைவனுக்கு? சரி சரி. அப்ப அவருக்கெல்லாம் பயம் இல்ல?
7: யாருக்கும் பயம் இல்ல, நம்ம தப்பு செஞ்சாதானே பயப்படணும்.
5: சரி சரி, எதுவா எதுக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருது இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு புரியல.
7: நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு விடை தேடும் பயணம்.
5: அதான் என்ன அர்த்தத்துல சொல்றீங்க அப்படிங்கறது தெரியாது இல்லையா? சரிங்க, ஒவ்வொன்றும் அவங்கவுங்க அனுபவிக்கிறத வச்சுதான் சொல்லுவாங்க.
7: நாளைய வாழ்க்கை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும்
5: தான். அதனால எண்ணங்களை வந்து உயர்வா வச்சுக்கணும். அந்த உயர்வான எண்ணங்களோட நம்ம எப்பவுமே இருந்தோம் அப்படின்னாக்கா மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா மன நிறைவோட வாழணும். சரிங்க,
7: வாழ்த்துக்கள்.
5: என்னங்கம்மா?
7: வர வியாழக்கிழமை, வர வியாழக்கிழமை பஸ்ரீத் வருது.
5: சரிங்க,
7: பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்றேன்.
5: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: ஏதாவது பாடல் கேட்கலாமா?
1: ஏதாவது ஒரு பாட்டு போட்டுங்க.
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5. அதுக்கு முன்னாடி
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

பிளஸ் யூஜி கோர்சஸ், 9+ PG கோர்சஸ், 5+ PhD கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.
3: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா கிரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு சின்ன கிராமம், அங்க ரெண்டு பேர் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்த மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன், கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனா படிச்சான், அப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான், வியாபாரம் பண்ணினான், பணம் சேர்ந்தது, பட்டணத்தில் பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் கிராமத்திலேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான், பள்ளிக்கூடம் போகலை, படிக்கலை, அந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியில் எங்கும் போனதில்லை, அதனால் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களாவை பார்த்து அசந்து போய் நிற்கிறான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குது உள்ள. நீ என்ன ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போல் இருக்கேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான். அது சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறி மட்டை இருந்தால் கூடன்னு கேட்டிருக்கான் இவன். விசிறி மட்டை என்னத்துக்கு, அதுக்கு தேவையில்லை, இதோ இப்போ காற்று வீச வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுட்டுது, காற்று வந்தது. இவன் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்குறான். என்ன பார்க்குற, எல்லாம் என்னோடய விரல் நுனியில், இதை தொட்டால் போதும் அது சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான் இவன். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகுவத்தி இருந்தால் கொண்டாந்து வையேங்கிறான். அது என்னத்துக்கு, வெளிச்சமும் நான் சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டான். உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறான். அவன் இதை கவனித்தான். என்ன ஆச்சரியப்படுற, இப்போ பார் அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டியை போட்டான், அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான், அது படம் வர ஆரம்பிச்சுட்டுது. அதில் பார்த்தியா, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் விரல் நுனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறான் அவன். இந்த சமயத்தில் தான் அது நடந்தது. அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட். கிராமத்தாளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இருட்டாக்கி விட்ட வெளிச்சத்தை கொண்டுட்டு வான்னா, மின்சாரம் போயிட்டுது அதனால் விளக்கு எரியாதுன்னா. இவனுக்கு அது புரியல. சரி அப்படின்னா விசிறியாவது போடேன்னா, அதுவும் வேலை செய்யாதுன்னா, ரேடியோவை பாட வையன்னா, அதுவும் முடியாதுன்னா. என்ன இப்படி சொல்கிற, எல்லாம் விரல் நுனியில், என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னா, இப்போ அந்த நான் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டானா இவன். அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினப்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் அப்பப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான்,

0: உடம்பு பூரா கட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்கே வந்த ஒருத்தர். இவன் தன்னோட விரல் நுனியை காட்டினான். இதுதான் சார் காரணம்னா. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறேன்னார். இந்த விரல் நுனியை எங்கள் வீட்டு சுவத்தில் வச்சேன், உடனே என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டாங்கன்னா. வீட்டு சுவத்தில் விரலை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். விரலை வைக்கிறது தப்பு இல்லை சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா. இவன்
1: கோடை பந்தலை நூறுபுள்ளி ஐந்தில் சைபால்
2: முகத்தில் வருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக வலம் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே. தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சி மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதிரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ஐசிஎஃப்இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சன்ஃப்ளவர் ஆயில். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
1: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வானவில்
0: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே, இசைவானில் ஆயிரம் வண்ணப்பூக்கள், அவை மலரும் நேரமும் மகிழ்ச்சியில் மனம் நிறைக்கும் வேளையும் ஆயிரம் கனவுகளுடன் பல சிந்தனைகளும் பிறந்து மகிழ்விக்கும். சிந்தனை சிற்பியின் மற்றொரு படைப்பாய் கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் உங்களின் வெற்றிகளுக்கு அடிப்படை காரணம் வேகமா விவேகமா. சொல்ல வரலாம் அன்பு உறவுகளே, இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து

0: உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 330 33 முன்னிணைப்பிற்கு சுழியம் 4 5 4 2 நிகழ்ச்சியில் உங்களோடு ஜாண்டி பிரிட்டோ.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: வேகம், விவேகம். நமது வாழ்க்கையில் இது எது தேவை, எப்போது எதை பயன்படுத்த வேண்டும்? வேகம்தான் முக்கியம் என்றால் அதனால் நாம் அனுபவித்த பயன்கள் என்ன? விவேகம்தான் தேவை என்றால் அதனால் நாம் கண்ட பலன்கள் என்ன? தேவையான இடத்தில் வேகத்தை பயன்படுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் மைதானத்தில் ஓடும் பொழுது வேகத்தை தான் பயன்படுத்த முடியும். ஒரு அலுவலக பணியாளன் தனது அன்றாட பணிகளை வேகமாக செய்து முடித்தால்தான் அவரது இலக்கினை அடைந்துவிட முடியும். வேகம் என்பது வேறு, பரபரப்பு பதட்டம் என்பது வேறு. முக்கியமான பணிகளில் பரபரப்பும் பதட்டமும் இருந்தால் அது சரியாக முடியாது. அந்த நேரத்தில் விவேகத்தை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு மன்றத்தில் நடுநிலையாக அமர்ந்திருப்பவர் இரு தரப்பின் வாதங்களையும் சரியாக கேட்காமல் வேகமாக தீர்ப்பு சொல்லிவிட்டு ஓடிவிட முடியாது. குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் தங்கள் எதிர்காலம், குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து வேகமாக முடிவெடுக்க முடியாது. நின்று நிதானித்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு அதிகாரி தன் பணியாளர்களை வேகமாக பணி செய்ய பணிக்க வேண்டும். அதிலும் விவேகத்தோடு அவர் செயல்பட வேண்டும். இந்த நிலையில் உங்கள் வாழ்வில் நீங்கள் பெற்ற பல வெற்றிகளில் உங்களுக்கு துணையாக இருந்தது எது? வேகமா, விவேகமா? யார் இப்பொழுது? வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி.
0: சொல்லுங்கள் ஐயா கருணாநிதி.
1: சார், வாழ்க்கையில வந்து வெற்றி என்பது வேகத்தை விட விவேகம் தான் சார் சாத்தியமாகும். வேகம் என்பது நம்மளோட எவ்வளவு வேகமா வேலை செய்யறோம் அப்படிங்கிறத குறிக்கும் சார்.
0: சரி.
1: ஆனால் விவேகம் என்பது வந்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட உதவுகிறது சார்.
0: ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேகமாக போகும்போது அதை சரியாக முறையாக கொண்டு செல்ல வேண்டும். தவறினால் உடைந்து விடும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
2: வணக்கங்க.
0: சொல்லுங்கள்.
2: குள்ளக்காப்பட சித்ரமணி பேசுறேன்.
0: சொல்லுங்கள் அம்மா.
2: வேகம் இருந்தா மட்டும் பத்தாது, விவேகம் இருக்கணுங்க. இப்ப நாங்க நெய்யறதுலயே எங்களுக்கு ஒரு ரகம் குடுத்துருவாங்க, டிசைன் இந்த மாதிரி போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. நம்ம அதையும் அதை பார்த்துட்டு இருக்கும் போது அவசரமா அது இப்ப நெசுருவோம் சொல்லி நாங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி எப்படி போட்டா எப்படி வரும்னு சொல்லி நம்ம அதை விவேகமா வேகமா பாக்கணும், விவேகமா பாக்கணும். ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பார்த்து அதை எடுத்துட்டுனா நாங்க செய்வோம், அந்த வேலையை நல்லா வரும்னு சொல்லி.
0: அருமையா சொன்னீங்க. அந்த தையல், அந்த தறி நெய்யும் பொழுது வேகமா நெய்து சீக்கிரம் முடித்து விட்டாலும் அடுத்த இடத்துக்கு போயிடலாம், இன்னொரு புடவையை நெய்யலாம் நினைக்க கூடாது. அதை சரியாக முறையாக வேகத்தோடு செயல்பட வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்?
3: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
3: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலு.
0: சொல்லுங்கள் தங்க வேலு.
3: வேகமும் வேணும், விவேகமும் வேணும்.
0: எப்படி
3: வாழ்க்கையில் வெற்றி பெற? இரண்டும் இரண்டு தண்டவாளம் போல. சில இடத்துல வேகமா போவோம், கொஞ்சம் விவேகமா சிந்திச்சு பார்த்தோம்னா போலாமா வேண்டாமான்னு தோணும். சில இடத்துல விவேகமா இருப்போம், அந்த இடத்துல வேகம் பத்திலினா வண்டி பிக்கப் இல்லாத மாதிரி. குடும்பமே அப்படித்தாங்க ஐயா. வேகமும் விவேகமும் சமயோஜித புத்தியும் தேவைப்படுதுங்க.
0: அருமையான ஒரு சொல்லை சொல்லி முடித்தார் தங்கவேலு. சமயோஜித புத்தி, எந்த நேரத்தில் எதை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த நேரத்தில் செயல்படுத்த வேண்டும்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
9: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
10: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
9: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
10: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9655239.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
14: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
15: BSc நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிக்கல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
14: கவுன்சிலிங் கோட் 1010. பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
16: இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்
17: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது. ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
16: தொடர்புக்கு 9500252728.
18: கோடி பண்பலை, நூறு பிளைந்தில், உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
19: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்
18: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
19: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
20: அரசன் 100.5 இணைந்திருக்கிறோம் விவாத அரங்கத்தில். யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
21: வணக்கம்,
20: சொல்லுங்கள்.
21: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நாகக்கண்ணி பேசுறேன்.
20: சொல்லுங்களம்மா.
21: இப்ப வந்து படிக்க வைக்கிறோம் இல்லையா பசங்களை, அப்ப வந்து

0: அந்த வேகத்தோட நம்ம தான் சம்பாதிக்க ஓடுறோம். அத வந்து விவேகமா என்ன செய்யணும்னா அவங்களுக்குரிய சில சலுகைகளை வந்து படிப்புல இருக்குது, இந்த பரீட்சை எழுதுனீங்கன்னா இவ்வளவு சலுகை இருக்கு, இது வந்து பண உதவி கிடைக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் தயார்படுத்திடுறோம். அது வந்து விவேகம் ரெண்டுமே வேணும். அப்ப வேகத்தையும் விவேகத்தையும் ஒண்ணு சேர்க்கும் போது பின்னால அவங்க அந்த வேலையும் சில நேரங்கள்ல இந்த காலேஜ் படிக்கும் போதே பசங்களுக்கு வந்து பார்ட் டைம் வேலையும் போய் பழக்கி விடணும்.
1: அருமை, இப்ப எல்லாம் உள்ள பசங்களுக்கு வந்து நாம சொல்லி வந்து தர வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களே நிறைய விஷயங்களை தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமாக தெரிந்து கொண்டு எங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எந்த காலேஜ் போனால் ஈவினிங் வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கலாம், எல்லாமே தெரிஞ்சிருக்கிறார்கள். ஆனால் அதில் அவர்களுக்கு உறுதியான மனநிலை வேண்டும், தயக்கம் இல்லாமல் செயல்பட வேண்டும். யார் இப்பொழுது?
2: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கதிர் வளர்ச்சி செய்யும் கோடை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளர் ஐயா பிரிட்டோவை வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: ஐயா சொல்லுங்க ஐயா.
2: அதாவது என்னுடைய வெற்றிக்கு எல்லாம் காரணம் வந்து விவேகம் தான். அதாவது வேகமா போய் முட்டிக்கிட்டு நிக்கிறத விட விவேகமா செயல்பட்டா வெற்றி பெறலாம்.
1: அருமை.
2: வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது.
1: அருமையா சொன்னாங்க. இதை எதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? தோல்விகள் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. ஆனாலும் தோல்வியே தொடர்ந்து இருக்கக்கூடாது. யார் இப்பொழுது?
3: அருமையா
1: சொன்னீங்க. அதாவது ஒரு பேருந்து கூட பாத்தீங்கன்னா இப்ப மலை பகுதியில வர்றாங்க, ஒரு சரியான வேகத்தோடும் செயல்பட வேண்டும். எதுவாக வந்தால் சுற்றுலா பயணிகளுக்கு போர் அடிச்சு போயிடும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்கள். யார்?
4: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்கள் இளங்கோ.
4: அதாவதுங்க நான் வேகமாக இணைப்பு பிடிச்சி வந்துட்டேன்.
1: ஆ சரி.
4: ஆனால் விவேகமாக பேசணும். இந்த கருத்துக்கள் கேட்கறப்ப நேயர்கள் பரவாயில்ல, இளங்கோ வந்தாரு கருத்துக்கள் சொன்னாருன்னு. அதுக்கு உதாரணத்துக்கு பரீட்சையில் பேப்பர் கொடுப்பாங்க.
1: சரி.
4: மாணவர்கள் வாங்கிட்டு வேகமா எழுதுறதை விட முதல்ல பேப்பர் மட்டும் சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் மாதிரி ஆசிரியர் சொல்லுவாங்க, பேப்பர் வாங்குறதும் ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க, தெரிஞ்ச கேள்வியே ஒன்னு நாலு அஞ்சு எது தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. அப்புறமேட்டுக்கு வந்து யோசிச்சு எழுதலாம், டைம் இருக்குது உங்களுக்கு. எடுத்த உடனே படப்படனே எழுதிடாதீங்க அப்படின்னு விவேகத்தை சொல்லி கொடுப்பீங்க.
1: அருமை.
4: ஆமா, இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் வேகத்துக்கு விவேகத்துக்கு உள்ளது என்னன்னா, நம்ம அறிந்து ஆராய செய்யக்கூடியது விவேகம். ஆனா எதுலயுமே ஒரு சுறுசுறுப்பு வேணும், அதுல வந்து அதுல வந்து இது வேணுங்கிறது என்னுடைய கருத்து.
1: அருமையா சொன்ன. சுறுசுறுப்பு என்பது ஒன்று, அதில் வேகம் என்பது. அருமையா ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை வாசிக்காமலே எடுத்தோன்னே ஆரம்பிச்சிருது, என்னத்தையாவது எழுதுறது, அப்புறம் போட்டு அடிக்கிறது, இது வல்ல வாழ்க்கை. யோசித்து நிதானித்து எழுத வேண்டும், அது வாழ்க்கை பாடம். அப்படித்தான். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
5: ஐயா வணக்கம். தமிழபுரம் சர்வேஸ்வரி.
1: சொல்லுங்க சகோதரி.
5: ஐயா விவேகம் தாங்க ஐயா, அதாவது விவேகம் இருந்தா தான் வேகமா முன்னேறி வெற்றிய அடைய முடியும். நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா அதை விவேகமா யோசனை பண்ணணும், பண்ணினாதான் நம்ம வெற்றியாளராக ஆக முடியும்.
1: அதை யோசனை செய்து முடிக்க வேண்டும். அருமையா சொன்னாங்க.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்

0: மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
6: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
5: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
6: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
5: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
7: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
8: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
7: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
2: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
1: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
2: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
1: BSc டேட்டா சயின்ஸ்,
2: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
1: BCOM, BBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
2: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
1: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
2: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 9659465329.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கான நீரோடை உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவிலில் யார் இப்பொழுது வருக?
9: மருந்து உரங்கள் நம்மளுக்கு சரியான வருமானங்கள் கிடைக்கும். நம்ம ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டு அப்ப லாஸ்ட்ல வருமானம் கிடைக்காத வருத்தப்பட்டா எப்படியா? அதனால எப்பயுமே வேகம் விவேகம் ரெண்டுமே வேணும்.
8: விவசாய தொழில முக்கியமா நேரத்தில் பருவத்தை பயிர் செய்து அதை காப்பாற்றி அதிலிருந்து பலன் எடுத்து உலகம் சாப்பிட்டு நிறைவடைய உதவி செய்ய வேண்டும். அப்போது வேகமும் தேவைப்படுகிறது, வேகமும் தேவைப்படுகிறது. யார் இப்பொழுது? வணக்கம்.

0: கேட்டுக்கோம், கல்வியா செல்வமா வீரமா மற்றொன்று உருவாகுமான்னு சொல்ற மாதிரி அந்த விவேகம் மட்டும் இருந்து வீரம் இல்லாம கட்டணமா இருந்தா நம்ம யால எந்த காரியமும் செய்ய முடியாது. அந்த விவேகம்ங்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம், திட்டமிடுதல். அந்த நம்ம எதுவுமே எந்த செயலை செஞ்சாலும் சரி, நமக்கு ஒரு விவசாயமா இருக்கட்டும், நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இது எந்த இருந்தாலும் அந்த யோசிக்கிற திறன், திட்டமிடுதல், யோசிக்கிற நம்ம நம்ம வருமானத்துக்கு தக்கன நம்ம பண்ண செலவு பண்றோம் அப்படிங்கறத அந்த விவேகம்ங்கிறது.
1: அருமையா சொன்னாங்க, இந்த வருமானத்திற்கு ஏற்றவாறு இன்று பல குடும்பங்கள், பல ஆண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. 90% ஆண்கள் எல்லாம் வாழ்க்கையில் நொந்து போகிற காரணமே இந்த வருமானத்தை தாண்டி அளவுக்கு அதிகமான செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த குடும்ப தலைவியாக வரக்கூடியதான். இந்த குடும்ப தலைவி சமயோஜித புத்தியோடு இருந்து செயல்பட்டால் கணவன் வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை நலமாக இருக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறது?
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். அன்பான சோழருக்கு இனிய காலை வணக்கம். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அந்த அந்தனி சார்.
1: சொல்லுங்க ஆண்டனி.
2: நீண்ட இடைவெளிக்கு உங்களோட மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றியும் கூட. அப்படி பாத்தீங்கன்னா விவேகத்தோட வேகத்தோட விவேகம் இருக்கணும் சார். வேகம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, வேகம் இருக்கணும். அதுல வேகத்திலே விவேகம் இருக்கணும். அது வேகம் இல்லாத விவேகம் இல்லாத என்ன போட்டு மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைப்பாய் கொண்டு மனதை ஒருங்கிணைப்படுத்த மாட்டாங்க. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்பவன், மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்பவன் பெரிய போராட்டங்களை வெல்வான். அந்த ஒரு அமைதிங்கிறது இருக்கணும். அந்த விவேகம், அந்த விவேகமும் அமைதி
1: அமைதியான வாழ்க்கைதான் வெற்றியை தரும்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
1: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: வழங்கிய வானவில்
0: இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
8: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கும் வானவில்
9: இசையரசன் 100.5 இணைவதி பொழுது வருக. வணக்கம்.
10: வணக்கம்.
9: சொல்லுங்கள் யார்?

0: நலமா இருக்கு ராஜேஸ்வரி, சொல்லுங்க.
1: வெற்றிக்கு வேகமா விவேகமான்னு கேக்குறீங்க. விவேகம் தானே, விவேகம் கூட வெற்றி இருக்கு, வேகம் இருக்கணும்.
0: அப்படின்னா
1: குடும்பம்னு ஒரு பாத்திரத்தை நம்ம கண்ணாடி கொடுத்துட்டோம், கண்ணாடி பாத்திரம் அது உடைக்கிறாம நம்ம பத்திரம் பாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. வேகம் இருந்தா தான் அது உடைக்காம பாத்துக்கோ. வேகமா போனா அது சுக்குநூறா போயிடும், அது மறுபடி ஒட்ட வச்சா அது
0: ஒட்டாதுன்னா.
1: முயலும் ஆமை கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான்.
0: சரி,
1: வேகம் இருந்தா போயிடும், ஜெயிக்கி போயிடுச்சு.
0: முயலின் வேகமும் சரிதான், ஆமையின் வேகமும் சரிதான். முயலாமை என்பதுதான் சரியாமல் போய்விடுகிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்?
2: வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
2: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியவடம், டாக்டர் எம்ஏ இளங்கொண்டு. காலை வணக்கம்,
0: சொல்லுங்கள் டாக்டர்.
2: இந்த மீன்களை போல எதிர்நீச்சல் போடக்கூடிய வேகமும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்ற வேகமும் எப்படி பாராட்டுகளை ஏற்றுக்கொள்கின்ற மனமும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனமும் திடமும் வாழ்க்கையில வெற்றி என்னைக்குமே தொடருமா? நன்றி, வணக்கம்.
0: அருமையாக சொன்னாங்க. இந்த பாராட்டுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், அதே சமயம் விமர்சனத்தை மட்டும் ஏற்றுக்க மாட்டோம். அதான் அருமையாக சொல்லுவாங்க, நாம் செய்கிற தவறுகளுக்கு நாம் நீதிபதியாக இருக்கிறோம், நாம் செய்கிற தவறுகளுக்கு நாம் வக்கீலாக இருக்கிறோம், மற்றவங்க செய்கிற தவறுகளுக்கு நம்ம நீதிபதியாக இருக்கிறோம். இதில் தான் மாற்றம் வேண்டும். பாராட்டுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கக்கூடிய நமக்கு விமர்சனங்களை தாங்கி கொள்ள வேண்டும், அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் வர வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்,
3: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி.
0: சொல்லுங்கள் ஐயா.
3: ஐயா, விவேகம் நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
0: சரி சரி.
3: விவேகம் வந்து பாத்தீங்கன்னு வெற்றிக்கு உறுதுணையா இருக்கும். நாம வந்து ஒரு வேலை செய்யும் பொழுது வேக வேகமா செஞ்சுட்டு போகும்போது ஒரு பிழை கூட அதுல இருக்கும். அதே விவேகமா செயல்பட்டு செஞ்சோம்னா அந்த பிழையை கூட நம்ம அந்த இடத்துல திருத்தி செய்யும் பொழுது நம்மளுக்கு பாராட்டும் குவியும், நம்மளுக்கு அந்த வேலைக்கு உண்டான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்குங்க.
0: அதான் அந்த வேகத்தை எங்கே பிழையோடு இருக்கக்கூடிய வேகம். வேகம் பல நேரங்களில் எல்லா விஷயங்களையும் பிழைகளை ஏற்படுத்துகிறது. யார் இப்பொழுது? வணக்கம்.
4: காலை இனிய வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது ஈரோடு பசுமை நகர் பரிமலா. நலம் நலம் அறியாவல்.
0: சொல்லுங்கள் அம்மா.
4: வாழ்க்கையில வந்து வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கணும் சார். ரெண்டு இருந்தா தான் ஒரு இலக்கு அடைய முடியும். ஒன்னு சரிஞ்சாலும் வந்து நம்ம வேஸ்ட் ஆயிடுவோம்.
0: ஒன்னு சரிஞ்சாலும், அருமையா சொன்னாங்க. சரிவு என்பது எப்பொழுது ஏற்படுகிறது? யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் சரிவு என்பது ஏற்படாது. யார் இப்பொழுது? வணக்கம்.
5: வணக்கம் அம்மா.
0: சொல்லுங்கள் யார்?
5: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறேன்.
0: மாயக்கண்ணன் சொல்லுங்க, நல்லா இருக்கிற மருமகனே சொல்லுங்க.
5: ஆமா, வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். பைக்ல வேகமா 40 போனா பைக் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். 40 மேல போச்சுன்னா பைக் கண்ட்ரோலுக்கு நம்ம
0: போயிருவான்.
5: இப்ப அதே பிளைட் நம்ம கொடைக்கானல் ரோட்ல போறோம் வச்சுங்க, அந்த இடத்துல வந்து நமக்கு வேகம் தேவையில்லை, விவேகம் தான் தேவை. பாலத்துல முந்தக்கூடாது, வளைவுல முந்தக்கூடாது. முந்தாம அந்த விவேகத்தோட செயல்பட்டோம்னா சரியான நேரத்துக்கு போய் சேரலாமா?
0: அருமையா சொன்னீங்க. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மலை பாதைகள்ல சின்ன சின்ன குறுகிய சாலைகள்ல கூட இடது பக்கமாக அப்படி வேகமா வந்து அப்படி ஓவர்டேக் எடுத்து போயிடுறாங்க. அது வேகமா இது எத்தனா இந்த வாழ்க்கை, இந்த வளைவுகள் என்னென்ன வாழ்க்கையை கற்றுத்தருகின்ற வளைவுகளில் முந்தக்கூடாது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: திருச்சி சாரதாஸ்
7: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
8: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
7: தொடர்புக்கு 9500252728.
9: சங்கீத சாம்ராஜ்யம் உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவெளியில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்
10: மாமாவுக்கு இனிய காலை வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன்.
9: சொல்லுங்கள் மருமகளே.
10: மாமா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு மாமா உங்களோட பேசி.
9: நலமா இருக்கிறோம் எல்லோரும், சொல்லுங்க.
10: அதாவது மாமா, வாழ்க்கையில் வெற்றி பெற வேகமா விவேகமான்னு கேட்டிருக்கிறீங்க. விவேகம் முத வேணுங்க மாமா. அந்த விவேகத்தை பயன்படுத்துற வேகமும் வேணுங்க மாமா. அதாவது ஒரு வண்டியில ரெண்டு மாடு போட்டுறோம்,
9: அருமை.
10: அத வந்து நம்ம சிறப்பா ஓட்டிட்டு போய் போனாதான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்க மாமா. வண்டி ஒழுங்கா போகுங்க மாமா. அது மாதிரி நம்மளுக்கு ரெண்டுமே ரெண்டு இதுதாங்க மாமா, ரெண்டு நல்ல விஷயம் தான்.
9: அருமையா சொன்னாங்க. இது வந்து தெளிவுரையாக முடிவுரையாக சொல்ல நினைச்சிருந்தோம். மாடுதான் இப்போலாம் மாட்டு வண்டிகளை பார்ப்பது மிகவும் அரிதாக இருந்தாலும் கூட எங்கள் தேனி மாவட்டத்தில் அது இன்னும் குறையவில்லை. இந்த இரண்டு மாடுகளுமே சரியாக செல்ல வேண்டும். அதை சரியாக செலுத்தக்கூடிய அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய அவருடைய கையில் தான் அந்த கயிறு இருக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். யார் இப்பொழுது? வணக்கம்.
11: காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் அணைவது சேலம் வேம்படி நடக்கிறது தண்டபாணிங்க.
9: சொல்லுங்க ஐயா.
11: விவேகத்துடன் கூடிய வேகம் தான் வாழ்க்கையில வெற்றியை பெற வைக்கும். ஏன்னா இந்த இன்றைய காலத்துல போட்டிகள் நிறைந்த உலகமா இருக்கு. யாரு முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலை அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது விரைவு பேருந்துன்னு இருக்கு, எக்ஸ்பிரஸ் வேகம் இருக்கு. இந்த மாதிரியானா சில சமயோஜிதமா அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். எல்லாத்துக்குமே வேகம்ங்கிறது கூடாதுங்க. சில பொறுமைகளும் தேவைப்படுது.
9: சில பொறுமைகளும் அருமையா யாருமே சொல்லாத விஷயத்தை சொன்னார். சில பொறுமைகளும். விரைவு பேருந்து என்பது எங்கேயுமே அந்த நம்ம டவுன் பஸ் மாதிரியும் ஏன்னா மற்ற பஸ்ஸுகள் மாதிரியும் அங்கங்கே நின்று போகாமல் சில இடங்களை மட்டுமே நிறுத்தி வேகமாக செல்லக்கூடியது. அதுக்காக விரைவு பேருந்துன்னா அது வந்து ஃப்ளைட் மாதிரி போக நம்ம நினைக்கக்கூடாது. அந்த வண்டியை ஓட்டக்கூடியவங்களும் நம்ம ஃப்ளைட்டு ஓட்டணும் நினைக்கக்கூடாது. யார் இப்பொழுது இணைப்பிடுவாருங்க?
12: தமிழ்ச்செல்விங்க ஐயா.
9: சொல்லுங்களம்மா.

0: நான் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் வேகம் தான் நான் நினைக்கிறேங்க ஐயா.
1: ம்
0: விவேகத்தை அறிவுரையாகவோ அனுபவமாகவோ மற்றவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ளலாம், ஆனா வேகம் என்பது என்னிடமிருந்து பிறப்பது.
1: அருமை.
0: வேகமா போற ஒரு ஆம்புலன்ஸ், விவேகம் உள்ள மருத்துவர் சரியான வேகத்துல போனா தானே உயிரை காப்பாற்ற முடியும்.
1: உண்மை.
0: அப்ப அங்க விவேகம் அங்க இருக்கு. வேகத்தை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் வெற்றியை அடைய முடியும் நம்ம.
1: அருமையா சொன்னாங்க. இந்த ஆம்புலன்ஸ்ல உயிரை கொன்று காப்பாற்ற செல்லக்கூடியவர் எப்படி செயல்பட வேண்டும்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
7: என் இசை பாடி வரும் இனிய 100.5 இணைந்திருப்பது யார் இப்பொழுது? வருக, வணக்கம். வணக்கம்.
8: ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பந்தலை ஊடக மைய. வணக்கம்.
7: வணக்கம், சொல்லுங்கள் முத்துராமன்.
8: முத்தூர் முத்துராமன். வேகம் நிறைந்த விவேகம் கண்டிப்பா வேணுங்கய்யா, அப்பதான் வெற்றி கிடைக்கும். எப்பம் வரிசையில் கோடை பந்தலை ஆச்சிங்கய்யா, அதுக்கு சிற்பக சிந்தமன் நிகழ்ச்சியே சாச்சிங்கய்யா. நொடிக்கு மேல இடவேளை விடாதீங்க, வேகமா பேசுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க.
7: அருமை, அருமை.
8: ஆமா, அதுல விவேகமும் இருக்கணும், அது ரெண்டுமே இருக்கணும். அந்த இடத்துல பேசும் போது வேகமா பேசினாலும் விவேகத்தோட நல்ல கருத்துக்களோட அது கரெக்டா பாயிண்டா பேசினா தான் வெற்றி பெற முடியும்.
7: கரெக்டா பாயிண்ட ஆங்கில வார்த்தை பயன்படுத்த கூடாது, சரியா? செப்பு சிந்தல் சொல்லிட்டு வணக்கம் வார்த்தை. யார் இணைப்பில் வருக? வணக்கம்.
9: வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா,
7: சொல்லுங்கள். யார்?
9: வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாங்கண்ணா?
7: நலமா இருக்கிறோம் அமுதா, சொல்லுங்க.
9: விவேகமும் முக்கியம்னா வேகமும் முக்கியம், ஆனா வேகம் வந்து ரொம்ப அதிகமா இது பண்ண. டெய்லர் வேலை செய்யறேன்னா விவேகமா புத்திசாலித்தனமா இது பண்ணி செஞ்சாதான் செய்ய முடியும். வேகமா செய்யறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தைச்சாலும் அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோம். வெற்றி அதுல பாராட்டு கிடைச்சா மட்டும் ஏத்துக்கிறோம்னா, நம்ம தோல்வி கிடைச்சா மட்டும் ஏங்கன்னா ஏத்துக்கிற மனப்பக்கம் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல.
7: அருமை, அருமை. நாம் செய்கிற செயலுக்கு வந்து பாராட்டுனா ஏத்துக்கிறோம், டாக்டர் இளங்கோன் சொன்ன மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா தோல்வின்னு வரும்போது, இப்போ உங்கள் சொன்னாங்க டெய்லரிங் வேலை, அது எவ்வளோ சிறப்பாக தைத்து தர வேண்டும். அது முக்கியமான ஆடை வடிவமைப்பு என்பது மிக சிறந்த ஒரு கலை, அதை கலைநேயத்தோடு செய்ய வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறார்?

0: என் அன்பிற்கினிய சகோதரர் ஜான் பிரித்து ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம். மங்களபுர ராஜ்சேரிங்கய்யா.
1: ஐயா சொல்லுங்க ஐயா.
0: ஐயா அந்த விவேகங்கிற நாலு சொல்லு கொடுத்தா அது வேகமே அடங்கிருக்குது. அப்படிங்குள்ள வந்து வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது விவேகம். ஒரு பஸ்ஸோ லாரியோ அதாவது எவ்வளவு வேகம் போகணும், அரசாங்கமே ஒரு போக்குவரத்து சட்டம் போட்டு ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் வச்சிருக்காங்க. அப்படி கூட விபத்து இல்லாம இருக்கிறதுக்காக தான் அந்த கட்டுப்பாடு.
1: ஆமா,
0: அந்த இடத்துல ஓட்டுநர் வந்து நான் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல போவோம்னா அவருடைய விவேகத்தை மறைச்சு அந்த வேகத்தை கூட்டி அந்த விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்துங்க. அந்த இடத்துல
1: என்ன செய்ய முடியும்? 100ல போனா 108ல திரும்பி வர வேண்டியதுதான். அதாவது என்ன காரணம் என்றால், ஐயா ஒரு விஷயத்த சொன்னாங்க, யாருமே சொல்ல, விவேகம் என்ற வார்த்தைக்குள் தான் வேகமே அடங்கி இருக்கிறது. அப்போ நாம் அந்த வேகத்தை எப்படி அடக்கி சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும்? யார் இப்பொழுது? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கள். யார்?
2: திண்டுக்கல்ல இருந்து மீனா விஜயராஜன் பேர்.
1: சொல்லுங்கள் அம்மா.
2: வேகம் 20% இருக்கணும் சார், விவேகம் 80% இருக்கணும். வேகம் வந்து உணர்ச்சி வசப்படுத்தும், விவேகம் வந்து அறிவு வசப்படுத்தும்.
1: அருமை.
2: பக்குவப்பட்ட மனசோட அடையாளம் தான் சார் இந்த விவேகம். விவேகங்கிறது, வேகங்கிறது உப்பு போற மாதிரி லைட்டா தான் சார் இருக்கணும்.
1: அருமை. இந்த உப்பை அதிகமா பயன்படுத்தக்கூடாது. உதாரணம் சொல்லலாம், இந்த சக்கரை வியாதி வந்தால் கூட ஓரளவுக்கு அப்படியே தாக்கு பிடிச்சி கொண்டு போயிடலாம். ஆனால் உப்பு அதிகமாக உடம்பில் சேர்ந்து விட்டால் அது மிக மிக கஷ்டம். அருமையாக சொன்னாங்க. எந்த இடத்தில் எத்தனை சதவீதம் இதை பயன்படுத்த வேண்டும்? 80+20. யார் இப்பொழுது? வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள்.
3: வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். யார் பேசுகிறீங்க?
3: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் சிவா. நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு
1: சொல்லுங்கள் சிவா.
3: நன்றி, இணைப்பு குறித்ததற்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, வணக்கங்கள். இன்றைய காலத்தில் விவேகம் தேவையில்லை, வேகம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வேகம் நம்மளது உழைப்புக்கு காரணம். வேகம் என்ன?
1: நமது உழைப்பிற்கு அடிப்படையாக அமைவது வேகம் என்று முடித்திருக்கிறார். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் வானவில்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
5: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
6: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
5: BSc டேட்டா சயின்ஸ்,
6: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
5: BCOM, BBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
6: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
5: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
6: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: தொடர்புக்கு 9659465329.

0: ஐந்தின் வானொலியில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள், யார்?
1: மதுரை முனிச்சாலை கமலா கிருஷ்ணன் சார்.
0: ஆ, சொல்லுங்கள் கிருஷ்ணன்.
1: அதாவது வேகம் விவேகம் கேட்டிருக்கீங்க. வேகம் வந்து கூடாது. அது வேகம்னு சொன்னாலே அது வந்து ஒரு ஆபத்து. கொஞ்சம் விவேகமா தான் செயல்படுது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம், இந்த ஆமையும் முயலும் கதை கேட்டிருக்கோம், அந்த தொட்டதெல்லாம் பொண்ணாகணும்னு சொல்லி ஒரு கதையும் படிச்சிருக்கோம். அது பூரா யோசிக்காம ஒரு வாக்கு மாதிரி கொடுத்துருது.
0: சரி சரி சரி.
1: அந்த மாதிரி செய்யும் போது அது ஆபத்துலதான் முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு படியா தான் முன்னேறணும்.
0: அருமையா சொன்ன, ஒவ்வொரு படியாக அதுதான் வாழ்க்கையில் மிக அருமையாக நம்ம அழைத்து செல்லும். எந்த நேரம் லிஃப்ட்லேயே போயிருக்கணும் முடியுமா? நமக்கு உடற்பயிற்சியும் தேவைப்படுகிறது, அது வாழ்க்கையின் வந்து மனப்பயிற்சியும் அதிகப்படுத்துகிறது, உடலை அமைதியாக்குகிறது. யார் இப்பொழுது? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அமிர்தம் ரமேஷ். நலமா இருக்கிறோம் அம்மா, சொல்லுங்க.
2: ஐயா, இதே தலைப்பு 22/8/2020 பேசிருக்கேங்க ஐயா
0: உங்ககூட. சரி சரி சரி, பழைய தலைப்பு பரவாயில்ல.
2: ஆமாங்க ஐயா, வேகம் விவேகம்.
0: அதுல நான் கொஞ்சம் வேகமா செயல்படாம விட்டேன், சரியா?
2: ஐயா அப்படி இல்லைங்க ஐயா, நான் எழுதி வச்சிருக்கேங்க ஐயா ஒவ்வொரு தடவை பேசும்போது, அதனால சொன்னேன்.
0: ரொம்ப நன்றி அம்மா, சொல்லுங்க.
2: அதிகாலை வேகமாக எழுந்து வேலைகளை விவேகமாக பட்டியலிட்டு செய்தால் நேரத்தை வெற்றி பெறலாம். அன்புடனும் பண்புடனும் வேகமாக வளரும் பெண் பிள்ளைகளுக்கு விவேகத்துடன் தற்காத்துக் கொள்ளும் வீரத்தை கற்றுத்தந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். வேகமாக முன்னேற துடிக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு விவேகமாக பெண் பிள்ளைகளிடம் நடக்கும் முறை கற்றுத்தந்தால் ஆண்மகனாய் வெற்றி பெறலாம். வேகமாக பொருள் சேர்க்க விவேகமாக சிந்தித்து உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். விவேகத்துடன் வேகமாக செயல்பட்டால் வென்றிடலாம் வாழ்வில் அனைத்தையும்.
0: அருமை, அருமையா சொன்னாங்க. இந்த பெண் பிள்ளையிடம் ஆண் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தம் வீட்டில் ஒரு பொண்ணாக நினைக்க வேண்டும், நம்ம வீட்டு சகோதரியாக தமக்கையாக நம்ம வீட்டில் உள்ளவராக நினைக்க வேண்டும். இருக்கட்டும், அன்பு காதல்லாம் எந்த இந்த காலத்தில் வந்து வரக்கூடிய விஷயம்தான், ஆனால் அதில் முரட்டுத்தனம் இருக்கக்கூடாது, விவேகத்தோடு செயல்பட வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில்?
3: வணக்கம்யா.
0: வணக்கம்.
3: கரூர்லேருந்து நாசர் பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்கள் நாசர், நலமாக இருக்கிறோம்
3: சார். வேகத்தோடு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வந்து நிறைய இடத்துல வேதனையை கொடுத்துருங்க சார். விவேகமும் வேகமும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை வெற்றி தருங்க சார். எப்படின்னு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, குதிரைங்கிறது வேகம் சார், அதனுடைய கடிவாளம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற விவேகம் சார். அதனால வந்து இந்த வேகம் வேகமும் ரெண்டு சேர்ந்தா தான் சார் வெற்றி கிடைக்கும்.
0: அதான் யானையினுடைய வேகம் வந்து நமக்கு நல்லா தெரியும், ஆனால் ஒரு அங்குசத்திற்கு கட்டுப்பட்டு விவேகத்தோடு செயல்படுது என்றால் அந்த யானையை நாம் எப்படி முறைப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் தெரிய வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் குருவி கொண்டாம்பட்டி ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் என்ன பட்டி?
4: குருவி கொண்டாம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் திரும்ப இருந்தால குருவி கொண்டாம்பட்டி ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் சொல்லுங்க
4: சார். வாழ்க்கைக்கு வெற்றிங்கிற போது விவேகத்துடன் கூடிய வேகம் சார்.
0: சரி சரி,
4: இதுதான் சார்.
0: என்னோட கருத்து. அருமையா சொன்னாங்க. ஆறுமுகம், அந்த ஆறுமுகம் தன்னுடைய ஆறுபடை வீடுகளையும் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி வேகத்தோடும் ஒவ்வொரு இடத்தையும் எப்படி வேகத்தோடும் செயல்பட்டார் என்று ஆறுமுகத்தோடு முடித்திருக்கிறோம். இனி நாம் என்ன சொல்லப் போகிறோம்? வாழ்க்கையில் எது தேவை என்பதுதான் முதலில், ஆனால் எதை வைத்து நாம் வெற்றி பெற்றோம் என்பதும் ஒரு கேள்வியாக இருந்தது. வெள்ளம் கரை புரண்டு வரும்போது அதிலிருந்து வெளியேற வேகத்தை தான் பயன்படுத்த முடியும், ஆனால் எந்த பக்கமாக நீந்தி சென்றால் விரைவில் கரையேற முடியும் என்ற விவேகம் வேண்டும் அங்கே. நாம் வந்து வெள்ளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு எதிரே புறப்பட்டு போனால், எதிர்நீச்சல் போட்டு போனால் முடியாது, அது வந்து நம்மை கொண்டு சென்றுவிடும். ஆனால் எப்படி நீந்தி சென்றால் கரையேற முடியும் என்பதுதான் இங்கே விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடித்து விடலாம் என்று இருக்கும் பொழுது விவேகமாக சிந்தித்து வேகமாக செயல்பட்டால் அதை 8 நாட்களில் முடித்துவிடலாம். ஒரு வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது, அது 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ, சேர வேண்டிய இடத்திற்கு வேகமாக சென்று சேர வேண்டும் என்பது இல்லை, சற்று முன்னமாக

புறப்பட்டு மிதமாகவும் அதுவும் சரியாகவும் முறையாகவும் வானத்தை செலுத்தினால் சேஃப்டியாக பயணம் இருக்கும், சேஃப்டியான இடத்திற்கு போய் சேரலாம். நாம் தான் டிரைவிங்கில் பெரியாள் என்று சாலை விதிகளை மதிக்காமல் சென்றால் காலம் நம்மை மதிக்காது. எதிர்காலத்திற்குரிய திட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் எப்போதும் எல்லோருக்கும் எல்லா நாட்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த திட்டங்களை கையாளுவதில், செயல்படுத்துவதில் நமது அணுகுமுறைகள் வேகமாக இருந்தால் நடக்குமா? வேகமாக இருந்தால் நடக்குமா? ஒரு ரீஃபில் பேனா வாங்கும்போது கூட

இருக்கும் எல்லா நாட்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த திட்டங்களை கையாளுவதில், செயல்படுத்துவதில் நமது அணுகுமுறைகள் வேகமாக இருந்தால் நடக்குமா? விவேகமாக இருந்தால் நடக்குமா? ஒரு ரீஃபில் பேனா வாங்கும்போது கூட எழுதி பார்த்து வாங்கும் சிந்தனை உண்ட நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த அடி எடுத்து வைக்கும்போது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சமயோஜித புத்தியோடு செயல்படுத்த வேண்டும். பல நேரங்களில், பல இடங்களில், பல காலங்களில், பல பணிகளில், பல தொழில்களில் நாம் வேகத்தை கையாளுகிறோமே தவிர விவேகத்தை மறந்து விடுகிறோம். அந்த விவேகம் நமக்குள் இருக்கிறது, அந்த விவேகத்திற்குள் தான் வேகமும் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுகிறோமே தவிர அதில் கையாள வேண்டிய யுக்திகளை, அணுகுமுறைகளை, திட்டங்களை மறந்து விடுகிறோம். நமது வெற்றிக்கு பல நேரங்களில் வேகம் காரணமாக இருந்தாலும், விவேகம் காரணமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பதில் தான் நம்ம வெற்றி இருக்கிறது. எனவே யோசித்து முடிவெடுத்து விவேகம் கலந்த வேகத்தோடு, பீடு நடைபோடுவோம். வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலையின் உறுப்பிலே ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
3: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
4: வேகம் இருந்தாலும் அது தன் எல்லையில் இருப்பது நன்று. என்னதான் வேகம் இருந்தாலும் விவேகத்துடன் வாழ்வோம், வான் உயர்வோம், வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நோக்கி பயணிப்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜாண்டி பிரிட்டோ. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ராஜேஷ் பிரேம்தாஸ், கணினியாக்கம் ஜேம்ஸ் ஆண்ட்ரோ, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. இனிதம் கோடை பண்பலை 100.5 பண்பலை வான விழுந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள் நினைவலைகள் காற்றலைகளில் வருமுன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதிர்வாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில்

0: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
1: வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு தந்தையோட குரல் உரத்த குரலா இருக்கலாம், கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு மனிதனோட வாழ்நாள் முழுவதும் மனசுல ஒலிக்கிற எதிரொலியாவும் அது இருக்கும். எல்லா தந்தையும் தலையில கிரீடங்கள் வச்சிருக்கிறது இல்ல, ஆனா எல்லா குழந்தைகளோட பார்வையிலையும் தந்தைகள் அரசனாதான் தெரியறாங்க. நீதி, நியாயம், நேர்மை என்னும் விதைகளை தூவி அவை தன் பிள்ளைகளோட வாழ்க்கையில வெற்றி என்னும் விருட்சமா வளர்றத ஒரு நல்ல தந்தை உறுதி செய்வாரு. ஆக ஒரு தந்தைங்கிறவரு ஒரு தனி மனிதன் இல்ல, இந்த சமூகத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை உருவாக்குற ஒரு சிறந்த சிற்பி.

உலகத்துல தனக்குன்னு வாழாம தாம் மகனுக்காக, தாம் மகளுக்காக, தாம் குடும்பத்துக்காக வாழ்ற தந்தைக்கான ஒரு நாள். ஒரு பிள்ளைக்கும் தந்தைக்கும் இடையில இருக்கிற பிணைப்பு, இந்த சமூகத்துல அந்த பிள்ளை அடையிற நிலைகளை சந்தோஷமா பாக்குற பெருமை, தன் வாழ்நாள் முழுவதும் தன்னோட தந்தைய ஒரு ஹீரோவா பாக்குற பிள்ளையோட எழுச்சி, இடர் வர்றப்பையெல்லாம் அந்த பிள்ளை நினைவுல கொள்ற தன்னோட தந்தையோட பிம்பம், இது மாதிரியான பல விஷயங்கள்ல ஒரு தந்தைய தினத்தோட சிறப்ப சொல்லி முடிச்சிட முடியாது. தன் மகளுக்காக அதனால் வர பழக்கத்துல இருந்த ஒரு செயலை மீறி செயல்படுறாரு ஒரு தந்தை. அந்த மகள் பட்டம் பெறுகிறாள். தன்னோட பொருளாதாரத்தையும் மீறி தன்னோட மகனை படிக்க வச்சு உருவாக்குறார் ஒரு தந்தை. அந்த மகன் பெரிய பதவியை அடைகிறான். இன்னொரு மகளுக்காக தன்னோட சொந்த நிலங்களை விற்று இன்னொரு மகனுக்காக தன்னோட ஊரை மாற்றி, இப்படி தன்னலமற்ற தந்தையாகி கடுமையா உழைச்சுக்கிட்டே இருக்கிற பல கோடி தந்தைகளின் தியாகம் சொல்லும் நேரம் இது. நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இது தந்தையின்

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் National School, ஏற்காடு. Admission open.
3: தொடர்புக்கு 9500252728.
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
5: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
6: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
5: BSc டேட்டா சயின்ஸ்,
6: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
5: BCOM, BBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
6: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
5: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
6: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: தொடர்புக்கு 9659465329.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு

0: லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: அப்பாங்கிறவரு ஒரு அழகான வாழ்க்கை புத்தகம். நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அந்த புத்தகத்தை புரிஞ்சிக்க முயற்சிக்காத பலரும் காலம் கடந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிக்க தவிக்கிறாங்க. அந்த தவிப்பு அந்த தந்தையோட நினைவுகளோட கலந்து கரையட்டும். இன்னொரு காலம் கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் நகரும் வாழ்க்கையில அவரது வாழ்க்கை ஒரு பாடமாவே இருந்து தினம் தினம் ஒரு புரிதல் கொடுக்கட்டும். நம் கோடை பண்பலை 100.5 MHz
0: நிகழ்வுகளின் நினைவுகளில்
2: இது தந்தையின் தியாகம்.

ஒரு தந்தை தன்னோட மகளை என்னைக்குமே ஒரு பெண்ணா பாக்குறது இல்ல, ஒரு தேவதையாவும் ஒரு தாயாவும் பாக்குறாரு. அந்த தந்தை மகள் பந்தம் தூய்மையானது, பேரின்பம் தருவது, உண்மையானது. ஊரே பொம்பளை புள்ளையா அப்படின்னு கேட்கும்போது என் அம்மா திரும்ப வந்துட்டாங்கன்னு கைகள்ல ஏந்துற அந்த அப்பாவோட கண்கள்ல கணக்குற நீரோட புனிதம் அந்த ஊருக்கு தெரியறதில்ல. பொம்பளை புள்ளைக்கு என்ன காலேஜ் வேண்டி இருக்குன்னு ஊர் சொல்லும் போது அவளுக்கு அது ஆடம்பரம் இல்ல, அத்தியாவசியம்னு முன்ன வந்து பேசுறது அந்த அப்பாவோட குரலாதான் இருக்கும். ஆயிரக்கணக்கில் செலவாகும், பாத்துக்கலாம். வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சா அலைச்சல் இருக்கும், பாத்துக்கலாம். நானே போறேன். இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு பண்ற? எந்த வீட்டுக்கு போனாலும் அவ ஏன் பொண்ணு? அந்த வீட்டுக்கு தூணா நிற்கிற அளவுக்கு அவ திறமையானவ. அவளுக்கு நான் இருக்கேன். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளா ஒரு அப்பாவோட வாயிலிருந்து வர்றது கிடையாது, அவரோட மனசுல இருந்து வெளிவரக்கூடிய எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள். ஊரே பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ற அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டா அவரோட தலைமுடிய பிடிச்சு இழுக்கிறது, கைய முறுக்கிறது, இந்த ஹோம்ஒர்க் பண்ணி வைப்பா அப்படின்னு அதிகாரமா சொல்றதெல்லாம் அந்த மகளோட குறும்புத்தனமா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தன்னோட மீசைய முறுக்கிக்கிட்டு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டும் மகள் சொல்றத செய்யற அப்பாவுக்கு மகள் மேல இருக்கிறது பாசம் மட்டும் இல்லை, அது ஒரு எல்லையில்லாத பக்தி. ஒரு அப்பாவோட உலகத்தையே மாற்றி அமைக்கிற மகளோட வருகையை போல ஒரு உற்சாகம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? அசைக்க முடியாத உறுதியை கூட கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் சினுங்கள், கொஞ்சம் மழலை மொழியோட அசைச்சு பாக்குற மகளுக்காக அந்த அப்பா பிரகாசமா புன்னகைக்கிறாரு.

தந்தை மகள் பாசம் வேஷமில்லாத நேசம். அவள் அன்னையானால் அவன் அன்பின் பிள்ளையாவான். அது தந்தையின் தியாகம். தந்தை மகள் பாசம் வேஷமில்லா நேசம். அவள் அன்னையானால் அவன் அன்பின் பிள்ளையாவான். அது தந்தையின் தியாகம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஒட்டன்சத்திரம், அருள்மிகு, பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

அம்மா தான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒரு தந்தை கூட தாயாகலாம், தாலாட்டு பாடி தூங்க வைக்கலாம். அந்த குரல்ல ஒரு நளினம் இல்லாம இருக்கலாம், அந்த குரலுக்கு இசை இயந்து போகாம கூட இருக்கலாம். ஆனா அந்த குரலுக்குள்ள இருக்கிற பாசம் அந்த குழந்தைக்கு ஒரு அமைதியான உறக்கத்தை கொடுக்கும். அதுதான் தந்தையோட பாசம்.

அன்போட ஒரு மென்மையான சிம்பனி இசைன்னு சொல்லலாம் ஒரு தாயோட தாலாட்ட. அதே நேரம் ஒரு தந்தையோட தாலாட்ட காலத்தால அழிக்க முடியாத வாக்குறுதின்னு சொல்லலாம். இந்த உலகம் என்ன சொன்னாலும் உனக்காக நான் இருப்பேன்னு சொல்ற அந்த செயல்தான் ஒரு தந்தையோட தாலாட்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிற மெல்லிசையை விட அந்த தந்தையோட தாலாட்டு மேலானது. இந்தியாவை மட்டும் இல்லை, உலகம் முழுசாவே தந்தையோட பங்கு குழந்தை வளர்ப்புல ரொம்ப கம்மியா தான் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா தந்தையோட செயல்பாடுகள் ரொம்ப ஆழமானவை. கவித்துவமா சொல்ல முடியலனாலும் நீண்ட நெடுங்காலமா தன்னோட பிள்ளைகளுக்காகவே தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சு அவங்களுக்காகவே வாழ்றது அந்த தந்தையோட வாழ்க்கையாகுது. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறப்பவும் மகனோ மகளோ அந்த பிஞ்சு குழந்தையோட உறக்கத்துக்காக தன்னோட தோள்ல ஒரு கோழி தன்னோட குஞ்சுகளை பாதுகாக்கிற மாதிரி பாத்துக்கிறது அந்த தந்தையோட வழக்கமா மாறிடுது. தோல் வலி எடுத்தாலும் சரி, அந்த பிஞ்சு குழந்தையோட தூக்கம் கலையக்கூடாதுன்னு அந்த வலிய பொறுத்துக்கிட்டு தூங்காம விழித்து கிடக்கிறது அந்த தந்தையோட தியாகங்கள்ல ஒண்ணு.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: பன்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: இந்தியாவில திருமணம்ங்கிறது ஒரு புதிய பந்தத்தை உருவாக்குற நிகழ்வு மட்டும் இல்ல, சின்ன சின்ன வலி, பெரிய பெரிய பயம், கொஞ்சம் கொஞ்சம் தயக்கங்கள் கலந்த தந்தையோட மனசு ஊடாடுற நிகழ்வும் கூட. பன்மலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இது தந்தையின் தியாகம். தன்னோட மகளுக்கு திருமணம் செய்யறப்போ ஒரு தந்தையோட மனசுல என்னென்ன உணர்வுகள் இருக்கும், பொறுப்புகள் அக்கறைகள் கூடவே ஆழமா கலந்து கிடக்கிற மரபுகளும் தான் அந்த தந்தைய எங்கேயும் நகர விடாம அந்த நிகழ்வுக்குள்ளேயே நிறுத்தி வைக்கும். நம்ம நாட்டில் இன்னைக்கும் கூட ஏதோ ஒரு திருமண நிகழ்வுக்காக தயாராகிட்டு இருக்கிற பெண்ணோட அப்பா மனசுல இத்தனை கேள்விகள் எழலால. என்னென்ன, ஒரு காலத்தில் என்னோட விரலை பிடிச்சிட்டு வந்து இந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு வேற ஒருத்தரோட விரலை பிடிச்சிட்டு நடக்க போறா. இந்த வாழ்க்கை அவளுக்கு நிறைய கருணையை கொடுக்கட்டும், அந்த கருணை என்ன மாதிரியே இருக்கட்டும். ஆனால் எனக்கு இருக்கிற பெரிய கேள்விகள்லாம் இவை தான். உண்மையிலேயே அன்னைக்கு என்னோட விரலை பிடிச்சிட்டு நடந்து வந்த அந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு உண்மையிலேயே இந்த பெரிய திருமணம்ங்கிற பயண பந்தத்துக்கு தயாராயிட்டாளா? அவளோட மாமியார் மாமனார் கிட்ட அன்போடவும் மரியாதையோடையும் இருப்பாளா, இல்ல என்கிட்ட இருக்கிற மாதிரியே விளையாட்டுத்தனமா இருப்பாளா? அவளுக்கு படிப்பை கொடுத்து அவளை கேள்வி கேட்க கத்து கொடுத்துட்ட,

அவளோட வாழ்க்கைக்கு நல்ல பதில்களை கொடுக்குமா, இல்ல அவளோட கேள்விகள் மத்தவங்களை வேற மாதிரி சிந்திக்க வைக்குமா? என்னோட பொண்ணு இன்னையில இருந்து என் கூட இருக்க மாட்டா, என்னோட வீடு வெறுமையாயிடும், அதை என்னால தாங்கிக்க முடியுமா, அவளால தாங்கிக்க முடியுமா? என் பொண்ணு ஒரு வைரம்னு நான் அவளை பார்த்த அந்த முதல் நொடியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அவளோட கணவரும் புரிஞ்சுக்குவாரா? என் பொண்ணு என்னை விட்டுட்டு போக போறாளா? அவளோட புது வீடு அவளை ஏத்துக்குமா? அவ அந்த புது வீட்டை ஏத்துக்குவாளா? தினமும் எனக்கு போன் பண்ணி பேசுவாளா? அவளுக்கு இருக்கிற எதிர்கால கனவுகள் எல்லாம் நிஜமாயிடுமா? அந்த கனவுகளுக்கு எந்த விதத்திலையும் யாரும் தடையா இருக்க கூடாதுனா நான் என்ன செய்யறது? இத்தனை கேள்விகளும் அந்த தந்தையோட எண்ணங்கள்ல மட்டுமே இருக்கிறதுனால சத்தமா வெளியே கேட்கறது இல்ல. ஆனா தொலைதூர கிராமமா இருந்தாலும் சரி, பரபரப்பான பெரு நகரமா இருந்தாலும் சரி, இந்தியாவோட எல்லா திருமண நிகழ்வுகள்லையும் இத்தனை ஆழமான கேள்விகளோட அந்த தந்தை கால்கள் நகராம அங்கேயே நிக்கிறாரு. ஆனா அந்த திருமண கோலத்துல தன்னோட பொண்ணை பாக்குறப்போ அவர் மனசு மகிழ்ச்சியில தெளிக்கிறது நிச்சயம். அதுதான் அந்த தந்தையோட தியாகத்துக்கு கிடைக்கிற பரிசு.

பார்க்கலாம். அந்த மகள் வில்வித்த, வாள்வீச்சு, ஓவியம், நடனம், பாட்டுன்னு எல்லா விஷயங்களையும் திறமை படிச்சவங்களாம். அவங்கள குட்டி ராணின்னு தான் அந்த அரண்மனையில எல்லாரும் கூப்பிடுவாங்களாம். மகாராஜா ஒவ்வொரு தடவையும் போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த குட்டி ராணியத்தான் நாட்டை பார்த்துக்க சொல்லிட்டு போவாராம். அப்படிதான், இன்னைக்கு அப்பா ஊருக்கு போறேன், நீ வீட்டை பார்த்துக்கணும்னு ஒரு அப்பா வேலை விஷயமா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட மகள்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டு போறது அவரோட பயணத்துல கொஞ்சம் மனசு கணக்க கூடாதுங்கிறதுக்காகவும், அவர் திரும்ப வர்ற வரைக்கும் அந்த மகள் மனதைரியத்தோட இருக்கணுங்கிறதுக்காகவும் தான்.

0: கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கோடை தென்றலில்
1: நிகழ்வுகளின் நினைவுகளில்
0: இது தந்தையின் தியாகம். ஒரு அப்பா மகள் பயணம்ங்கிறது ரொம்ப குறுகிய காலத்துக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பயணம் முடிஞ்சாலும் அந்த பயணம் கொடுக்கிற இனிமை மறக்காது. ஏன்னா அந்த அப்பாவுக்கு எப்பவுமே தன்னோட மகள் குட்டிராணி தானே. ஒரு நிலா பிரகாசிக்கிற இரவு போல பசுமையான வாழ்க்கையில சந்தோஷமான தருணங்களை மட்டுமே மனசுல வச்சிருக்க முடியாது. அதனால கொஞ்சம் பிரிவு, கொஞ்சம் மனத்தயக்கம், கொஞ்சம் வெறுமை, இப்படி பல விஷயங்களும் இந்த அப்பா மகள் உறவுக்குள்ள இருக்கதா செய்யுது. பொதுவாவே குழந்தைகள் முதல்ல உலகத்தை அவங்களோட பெற்றோர்களோட பார்வையில தான் பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கிள்ல முன்னாடி பார்ல தன்னோட குழந்தைக்கான ஒரு குஷன் சீட் வைக்கிற அப்பாவோட மனசு, கடைகள்ல தன்னோட குழந்தை இது வேணும் அப்படின்னு கையை காட்டும் போது அந்த அப்பா தன்னோட சட்டப்பையில எவ்வளவு இருக்குன்னு தொட்டு பாக்குற அந்த பதப்பதப்பு, முதன் முதலா பள்ளிக்கூடத்துல தன்னோட குழந்தை முதல் மதிப்பெண் வாங்கிக்கிட்டு வந்து காட்டும் போது அந்த ரேங்க் கார்டை பார்த்து அடையிற பூரிப்பு, இவன் என் பையன், இவ என் பொண்ணுன்னு பெருமிதத்தோட அவர் சொல்ற அந்த தருணங்கள், இதுக்கெல்லாம் சேர்த்துதான் அந்த பிரிவு வருது போல. சந்தோஷப்பட்டது போதும், மகளா பிறந்தவ இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போறான்னு இந்த நிஜ வாழ்க்கை அந்த தந்தைக்கு ஒரு வலி கலந்த நிகழ்வை பரிசா கொடுத்துட்டு போகும். மழலை சொல் மாறலையே, இன்னும் மருமகள் ஆகிறாள் என் மகள், இன்னும் ஒரு நாள் இருக்க மாட்டாளோ. மழலை சொல் மாறலையே, இன்னும் மருமகள் ஆகிறாள் என் மகள், இன்னும் ஒரு நாள் இருக்க மாட்டாளோ. இந்த கேள்விய ஏக்கத்தை ஏற்காத ஒரு தந்தையோட மனச காட்டுமா இந்த நிதர்சனம்? ஒரு தந்தையோட ஏக்கத்துல புலர்ற அந்த மணமகளின் திருமண நாள், அந்த தந்தைக்கு அது குட்டி ராணி மகாராணியாகும் பட்டாபிஷேக நாள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: दिशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
6: இன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே. இந்த சங்கப்பாட்டு எழுதின பொன்முடியார் முதல்ல தாயோட சிறப்பை சொல்லிட்டு தந்தையோட கடன் கடமைன்னு சொல்றது மகனை சான்றோன் ஆக்குறதுன்னு சொல்றாங்க. சான்றோன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா அறிஞர், நல்லொழுக்கமுடையவர், சால்புள்ளவர் அப்படிங்கிற பொருள் கிடைக்குது. அதாவது கற்றறிந்த ஒருவரா, மருத்துவரா, அறிவுடையவரா இருக்கிறவர்னு பல அர்த்தங்களை சொல்லுது இந்த சான்றோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படி ஒரு நபரை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேணும். இன்னைக்கும் கூட ஒவ்வொரு வீட்லையும் தந்தையான ஒருவர் இந்த அர்ப்பணிப்போட செயல்படுறத பார்க்க முடியும். அது தந்தையோட கடமையா மட்டும் பார்க்கப்படுறதில்ல, அது அவரோட வாழ்க்கையாவே இருக்குது.

0: நம் கோடை பண்பலை 100.5 MHz-இல்
1: நிகழ்வுகளின் நினைவுகளில்
0: இது தந்தையின் தியாகம். ஒரு சிறந்த மகனை உருவாக்குற ஒரு நல்ல தந்தையோட கடமைகள்னு நிறைய விஷயங்களை இந்த சமூகம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த கடமைகளை எல்லா தந்தைகளும் தங்களோட அனிச்சை செயலா செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்படி என்னென்ன கடமைகளை அவங்க செய்யறாங்க? தன்னோட குழந்தை கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல தந்தைக்கு அழகில்ல. அதை அந்த மகனோ மகளோ ஜெயிச்சு சம்பாதிச்சு பெறுற வரைக்கும் கூட இருந்து கத்து கொடுக்கறதும் ஊக்கப்படுத்துறதும் தான் ஒரு நல்ல தந்தைக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு தேவையான நேரத்தையும் கவனத்தையும் ஒதுக்குறது ஒரு நல்ல தந்தைக்கு அழகு. அதுக்கு தன்னோட மகன் மகள் கூட தினமும்

15 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நடைப்பயிற்சி போகிறது சிறப்பானதுன்னு இன்னைக்கு நவீன மனநல மருத்துவம் சொல்லுது. தன்னோட மகனோ மகளோ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுவாக மாற தந்தை தான் முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இரக்கத்தோடவும் ஒழுக்கத்தோடவும் வளர்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான, அதே நேரத்தில் கடுமையான வழியிலையும் வாழ்ந்து காட்டுறது தந்தையோட கடமை. ஒரு தந்தை தன்னோட மகன் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல கனவுகள் குழந்தைகளோட மனசுல இருக்கலாம், அதை நிஜமாக்க ஒரு தந்தையோட ஊக்கம் துணையா நிற்கும். பொறுப்பா இருந்து கத்து கொடுக்கணும், சேமிக்க கத்து கொடுக்கணும். கீழே விழுந்தா தூக்கி விடுறத விட எழுந்திரி ஒன்னும் இல்ல அப்படின்னு உணர்வு ரீதியா நம்பிக்கை கொடுக்கணும், துணிச்சலை கொடுக்கணும், புத்தகம் படிச்சு காட்டணும். படிக்க தெரியாத தந்தை பார்த்ததை சொல்லணும்னு ஒரு தனி மனிதனை உருவாக்குற ஒரு இடத்துல தந்தைய வச்சிருக்காங்க. தோல்வி அடையாத மனிதன் வீழும் போது அவனுக்கு பெருசா வலிக்கும், அதனால சின்ன சின்ன தோல்விகளை அடையாளம் காட்டி அதிலிருந்து மீண்டு வர தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு குருவா தந்தை இருக்கணும்னு சொல்லலாமா? அப்படி ஒரு அப்பாவா இருக்கிறது அவ்வளவு எளிமையானதில்ல. அப்படி முயற்சி பண்ணாத அப்பாவே இல்லை. அந்த தந்தையோட தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யலாம்.

ஒரு மொழியில ஒரு சொல் உருவாகணும்னா அதுக்கு அந்த சொல்லுக்கான பொருள் முதல்ல உருவாகணும். அப்படி பார்த்தா அப்பா, தந்தை, டாட், பாவா, நைனா, அச்சா, பப்பா, பாப்பா, தாடா, நா, பாப், அப்பா, இப்படி பல மொழிகள்ல பல சொற்கள் இருந்தாலும் அந்த சொற்களுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நம்மோட வாழ்க்கைக்கான அர்த்தமாவே இருக்கும்னு தாங்க சொல்லணும். நம் கோடைப்பன்மலை 100.5 MHz-இல் நிகழ்வுகளின் நினைவுகளில் இது தந்தை.

இந்த வார்த்தை. அதுக்குள்ள ஒரு பிரபஞ்சமே அடங்கியிருக்கு. பல கலாச்சாரங்கள்ல பல தலைமுறைகளை தாண்டி இந்த தந்தை அப்படிங்கிற ஒரு உறவு பல நிலைகள்ல இருந்திருக்கு. ஒரு பாதுகாவலரா குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் இருக்கிற ஒருத்தர், சூரியனுக்கு முன்னாடி கண்விழிச்சு அந்த குடும்பத்துக்கான ஒளிய குடுக்கிறவரா பார்க்கப்படுறவர். அவர் பொதுவாவே மௌன மொழி பேசுபவராகவும், அவர் பேசுனா அது தெள்ள தெளிவான வாக்கா அமையற மாதிரியும் பேசுவாரு. அதிகாரத்தை கையில உடையவராகவும், அது மூலமா குடும்பத்துல ஒரு ஒழுங்கு முறைய

நினைக்கிறவராகவும் அவர் இருப்பார். எப்படி வேணும்னாலும் வாழலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சம்பாதிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற ஒரு வழிகாட்டியாகவும் செயல்படுவார் இந்த அப்பா. இந்த குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூட தெரியாதவரா அவர் இருப்பார். 13 வயதுள்ள ஒரு பையனுக்கு ஒரு நண்பனாகவும் இருக்கணும்னு இந்த நவீன சமூக பார்வை தந்தைக்கு கூடுதல் பொறுப்பை கொடுக்குது. வாழ்க்கைக்கான தத்துவங்களை சொல்றவராகவும் இந்த தந்தை இருக்கணும். ஆனா கொஞ்சம் அதிகமா தத்துவம் பேசினா பூமர்னு சொல்லிடுவாங்க, அதையும் பார்த்துக்கணும். அதே நேரத்துல ஒரு தந்தை பார்க்க ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கணும். அந்த தந்தை தன்னுடைய காலத்துக்கு பிறகும் கூடவே வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைய தன்னோட குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கணும்னு சொல்லுது இந்த தந்தைங்கிற சொல்லுக்கான அர்த்தங்கள். அப்பப்பப்பப்பா, ஒரு தந்தைங்கிற உறவை ஏத்து நிக்கிற ஒருத்தருக்கு எத்தனை கிரீடங்கள் வைக்கிறாங்க? அது அலங்கார அதிகார கிரீடமா இல்ல வழிகளையும் ரணங்களையும் கொடுக்கிற முள் கிரீடமான்னு மற்ற உறவுகள் தான் இங்க முடிவு செய்யறாங்க. அன்பால உருவான உறவுக்கு அன்பாலேயே பதில் சொல்வோம். தந்தை என்ற உறவுக்கு தலை வணங்கி வணக்கம் செய்வோம். தந்தையோட மௌனம் ஒரு பாடம், தந்தையின் பார்வை ஒரு வழிகாட்டி, தந்தையோட நிழல் ஒரு அடையாளம். இந்த உலகத்துல நாம எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சாலும் அந்த முன்னேற்றத்திற்கு பின்னால ஒரு தந்தையோட தியாகம் நிறைஞ்சே இருக்குது.

0: பிற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: கோடைப்பண்பலை 100.5 நிகழ்வுகளின் நினைவுகளில் இது தந்தையின் தியாகம் நிறைவு செய்யற நேரம். இது நம்மோட வாழ்க்கை பயணத்துல சிலர் வழிகாட்டிகளா இருக்காங்க, சிலர் நம்மளை தூக்கிட்டு போய் கோபுரத்துல வைக்கிற காற்றா இருக்காங்க. ஆனா ஒரு உறவு மட்டும் 1000 கனவுகளோட தனக்குன்னு இல்லாம தன் பிள்ளைகளுக்காக போராடி முகத்துல புன்னகைய காட்டி கொண்டு அகத்துல அத்தனை இன்னல்களையும் தாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளையும் அவர்களுக்காகவே வாழ்றாரு. அவர்தான் தந்தை. இன்றைய இதயம் பேசுகிற நிகழ்ச்சியில தந்தையோட தியாகம் பல மனச கசக்கிற கதைகளையும் உணர்வுகளையும் நினைவுகளையும் எடுத்து காட்டியிருக்கோம்னு நம்புறோம். தந்தையோட ஒவ்வொரு செயலிலும் தன்னோட பிள்ளைகளின் வெற்றி பெருமையும் அவர்கள் மீதான அன்பும் அவர்களுக்காக செய்யற தியாகமும் கலந்தே இருக்குது. அந்த தந்தை குடும்பத்துல ஒரு நபர் மட்டும் இல்ல, அவர் நேர்மையின் அடையாளம், வழிகாட்டி, வாழ்க்கை நூல். இப்படிப்பட்ட பல விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சி பேச ஏதாவது ஒரு நொடியில உங்களோட தந்தையையும் நினைவுபடுத்தி இருக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளும் உங்களோட வாழ்க்கைக்காக வாழ்ற அந்த உறவுக்கு மனதார ஒரு நன்றி சொல்வோமா? அவரோட அன்புக்கு ஒரு நிமிடமாவது பதில் அன்பு செலுத்துவோமா? இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் தந்தையின் தியாகம் கேட்டோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை தந்தையின் தியாக புரிதல்களோடும் என்றும் நீங்காத அவரின் நினைவுகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இல்

நிறைவுக்கு வருகிறது பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். மீண்டும் மீட்டலாம் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. அன்பு நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரவிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது திருப்பூர் மாவட்டம் கனகம்பாளையம் சஞ்சிதா ரகுநாத் அவர்களின் பாடல் தொகுப்போடு. பகல் 12 மணிக்கு வலம் வர இருக்கிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். 1.5 இனி சுற்றுலா பயணிகளை சந்திக்க இருக்கிறது பண்பலை லேக் எஃப்எம். முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICFல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களிடம் உரிய நேரத்தில் தடையின்றி செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலையளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். CBSE 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கான காலக்கெடு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிர்

உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வாகனங்களில் செல்லும் பயணிகள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. புன்னகையில் பூத்திடும் வண்ண வண்ண பூக்கள், அதை காண வரும் புன்னகையின் சொந்தக்காரர்கள், மகிழ்ச்சியின் அதிபதிகள், அதை திசையெங்கும் பரவ செய்யும் புன்னகை மலர்களான அன்பு உறவுகளை சந்திக்கும் இனிய நிகழ்வாக கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். அன்பு உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் நிர்மலா சாந்திரி மற்றும் பெனாசர்.
1: இது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd மலர் கண்காட்சி ரொம்ப பிரம்மாண்டமா 4th நாளாக இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரத்தோட இறுதி நாள் அப்படின்றதுனால நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இடைப்பட்ட நாள்ல தான் துவங்கினாங்க இந்த மலர் கண்காட்சி. இப்ப பாத்தீங்கன்னா சாலையிலே வந்து மக்கள்கிட்ட மலை மோதுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எங்க நிக்கிறோம்னா ரயன் பூங்கால உள்ள நுழைவாயில வந்தீங்கன்னா காந்தியடிகள் சிலை இருக்கும். அதுக்கு உள்ள வந்தீங்கன்னா சிறுவர் பூங்கான்னு ஒரு பகுதி இருக்குங்க. அங்கதான் வந்து அதுக்கு முன்னாடி நீண்ட புல்வெளி இருக்கு, நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. இந்த தடவை முதல் முறையா அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு ஒரு பதாகையோட நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க, அரங்கு அமைச்சிருக்காங்க. நீங்க வந்து பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் கூட அமைச்சிருக்காங்க. நீங்களும் அறிவிப்பாளர் ஆகலாம் அப்படின்ற ஆசையோட. என்ன ரொம்ப வெயில் அடிக்கலாம்,
2: வெயில் அதிகமா இருக்கு. இல்ல செல்ஃபி ஸ்டாண்டுனாலும் பக்கத்துல எப்படா போய் நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க.
1: இல்ல போட்டோவா?
2: வேளாம்பட்டிங்கிறது எந்த மாவட்டம்?
3: திண்டுக்கல் மாவட்டம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் தானா? சரி, உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்கா? எல்லாரும் வந்திருக்காங்க. எப்படி இருக்கு கொடைக்கானல் பாக்குறதுக்கு? சூப்பரா இருக்கா? பிரெயின் பார்க்ல இப்ப வந்து ஃபிளவர் ஷோ நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வந்த உடனே எதை பார்த்து ரொம்ப நேரமா ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சிறுவர் பூங்கால ரொம்ப பிடிச்சிருக்கா? அதுக்கப்புறம் தான் பிரெயின் பார்க்கா?
1: எத்தனை வயசு ஆச்சு தம்பி? 10 வயசு. 10 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதின்னு ஒரு போர்டு அங்க போட்டிருக்கோம். அதனால 10 வயசுனால தப்பிச்சீங்க, உள்ள போய் விளையாடுங்க சரிங்களா?

0: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலபட்டி பக்கத்துல பெருமாள் கோயில் பக்கத்துல வந்திருக்கேன். என் பேர் பாஸ்கரன். இது வந்து செகண்ட் டைம்
0: வர்றேன்.
1: கொடைக்கானல் எஃப்எம்ல பேசுறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் நைட்டு 12 வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப நாள் ஆசை வந்து நீங்க கடவுள் நிறைவேற்றுற மாதிரி கொடை எஃப்எம்ல பேசிட்டு.
0: அந்த ஆசையில நீங்க ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தது எனக்கு நல்லாவே தெரியுது. நாங்க வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ நம்மகிட்ட வர மாட்டாங்களா, பேச சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க.
1: முன்னாடியே வந்து நின்னுட்டேன்.
2: எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. அவர் நம்மள தேடினாரு
0: பாத்தீங்களா. கொடைக்கானல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? என்ன இடங்கள்லாம் பாத்தீங்க? மலர் கண்காட்சி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எப்ப ஊருக்கு கிளம்புறதா இருக்கீங்க? அதுக்குள்ள பார்த்து முடிக்க முடியுமா? நிறைய இடங்கள் இருக்கு கொடைக்கானல்ல.
2: முடிஞ்ச அளவுக்கு
0: பாப்பீங்க. என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க?
2: நம்ம பசங்க தான்
0: பசங்களுக்கு தானே தேவை அதிகமா இருக்கும். சரி என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி பசங்க சொல்லிருப்பாங்க. போலாமா வேணாமா நீ யோசிக்கிறீங்க அப்படித்தானே? போனா எங்க நிறைய கேட்டுருவாங்களோ அப்படின்னு. உங்க பேர் என்னமா? ராஜேஸ்வரி. ரொம்ப குளிரா இருக்கா கொடைக்கானல்? ஏன் இப்படி ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க?
3: அப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்க அப்படிதானே? குளிரா இருக்கும் அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா
0: குளிர் குளிர் இருந்தா
3: வேல் அடிக்கிற நான் கொடை பிடிச்சிட்டு நிக்கிறேனே. உங்களுக்கு ஆப்போசிட்ல நான் எப்படி நிக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம்.
0: அதனால அந்த குளிர் உங்களுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குது. இனி போக போக பழகிரும் சரியா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? யாருக்காக இந்த பாடல்? எல்லாத்துக்காகமா? இல்ல மினிக்க மினிக்கிறாரு, நீங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்களே உங்களை பார்த்தா சொல்றாரான்னு நினைச்சேன். சரி எல்லாருக்காகவும் பாடல். தேங்க்யூங்கம்மா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் National School, ஏற்காடு. Admission open.
8: தொடர்புக்கு 9500252728.
10: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
11: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
10: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது.
11: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
10: BSc டேட்டா சயின்ஸ்,
11: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
10: BCom, DBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
11: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
10: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
11: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
10: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
11: தொடர்புக்கு 9659465329.
12: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
13: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
14: கோடை பண்பலை 100.5 லேக் FM. இப்போ பிரையன் பூங்காவில இருந்து, கொடைக்கானல் பிரையன் பூங்காவில இருந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, 63rd மலர் கண்காட்சி 4th நாளாக இன்றும் பிரம்மாண்டமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற 31st வரைக்கும் நடக்க இருக்கு. நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. நம்ம அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5 அரங்கும் இங்க அமைச்சிருக்கோங்க. அரங்கு எண் 28. நீங்களும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. அரங்கு எண் 28 முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். அங்க ஒரு பெரிய செல்ஃபி ஸ்டாண்டு கூட இருக்கு. இலவசங்க, முற்றிலும் இலவசம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறோம். நிறைய நிகழ்வுகள் இங்க நடந்துகிட்டே இருக்கு.

0: பக்கம் பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறை சார்பாக வந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அங்க பயங்கர சவுண்டு அப்படின்றதுனாலதான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி ரொம்ப சோலோவா யார் நிக்கிறேன்,
1: ஒரு தம்பி இருக்காரு, அவரோடதான் பேச போறோம். ஏன் ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க யாரா இருக்கும் அப்படின்னு? உங்க பேர் என்ன? கௌசிக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் இப்படி கை கட்டிட்டு ரொம்ப அடக்க ஒடுக்கமான பையன்ற மாதிரி பேசுறீங்க? கௌசிக் எந்த ஊர் நீங்க?
2: நாங்க மயிலாடுதுறை வந்திருக்கோம் மேம்.
1: மயிலாடுதுறை. காலையில வந்து தூரத்த சொந்தங்களுக்காக அப்படின்னு மனதோடு ராகம் போச்சு. நீங்க வந்திருந்தீங்கன்னா பேசி இருந்திருக்கலாம்.
2: கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டேன்.
1: மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனா இப்ப மிஸ் பண்ணாம பேசுறீங்க இல்லையா? எப்படி இருக்கு கொடைக்கானல்?
2: சூப்பரா இருக்கு மேம்.
1: மலர் கண்காட்சி வந்திருக்கீங்க?
2: ஆமா மேம்.
1: எத்தனாவது மலர் கண்காட்சின்னு தெரியுமா?
2: தெரியாதா?
1: 63வது மலர் கண்காட்சி. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா?
2: பாத்திருக்கேன் மேம்.
1: அப்ப வந்தப்ப எத்தனாவது மலர் கண்காட்சின்னு
2: தெரியுமா?
1: 61க்கு. அப்ப என்ன ஒரு வருஷம் தான். சரி, இப்ப திரும்ப வந்திருக்கீங்க, ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இப்ப எப்படி இருக்கு?
2: இப்ப அதை விட இன்னும் சூப்பரா இருக்கு மேம்.
1: என்னெல்லாம் மாற்றங்கள் தெரியுது?
2: என்னடா
1: பக்கத்துல இருக்கிற அந்த கோவில் நிஜமாவே இங்க பார்க்குள்ள வந்துருச்சா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா
2: பாத்துருக்கீங்க.
1: இப்ப வந்துட்டு எங்களுக்கு நீங்க முதன்முறையா அறிமுகம் ஆகுறதுனால இப்படிதாங்க நானே அப்படிங்கறத காட்டுறீங்க. அப்படிதானே? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா பிரைன் பார்க்குக்குள்ள எத்தனையோ வருஷமா பூத்துக்கிட்டே தான் இருக்கு. எந்த பூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
2: எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும்.
1: சரிங்க,
2: நம்ம ஊர்ல மயிலாடுதுறை எல்லாம் பாத்தீங்கன்னா ரோஸ் அந்த அளவுக்கு பெருசா இந்த அளவுக்கு வராது இல்லையா? அம்மா வந்து ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க கொடைக்கானல் ஊட்டியில இருக்கிற மாதிரி ரோஸ் வரணும்னு சொல்லிட்டு. இங்க பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே அழகா இருக்கு.
1: வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவே சொல்றீங்க. அம்மாவோட பேர் என்ன?
2: அம்மா பேர் ரோஜினி மேம்.
1: என்னங்க?
2: ரோஜினி.
1: ரோஜந்தி. நல்ல வித்தியாசமான பேரா இருக்கு. இப்ப அவங்க எல்லாருக்காகவும் பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன்

0: கல்வி பணியில்.
1: ஜெனிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
6: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
5: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
6: கால் 8220782333.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 முதல் 18 வரை. ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
9: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.
10: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
11: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
10: தொடர்புக்கு 9500252728.
12: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 லேக் FM. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
13: பெருங்கும் கிடைக்காது, மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
14: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
15: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் பிரையன் பூங்காவில 63rd மலர் கண்காட்சியிலிருந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். நீண்ட புல்வெளியில நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அதுல நம்ம அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5 ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க. நிறைய அரசு துறை சார்பிலையும் நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. சுகாதாரத்துறை சார்பில் காச நோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்க ஒன்றிணைவோம் அப்படின்ற பதாகை வச்சிருக்காங்க. சிறப்பு மருத்துவ முகாம் வச்சிருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக ஒரு அரங்கு வச்சிருக்காங்க. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க. என்னதான் இருக்கு அப்படின்னு அங்க போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா பிரையன் பூங்கா வரணுங்க. பூங்கா வந்தா மட்டும் போதாது, உள்ள வந்து அந்த அரங்குகள்லாம் நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நிறைய இங்க வடிவமைப்புகள் வேற வச்சிருக்காங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், 4 நாளும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு 4வது நாள் 63rd மலர் கண்காணிக்கிறோம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், மலர்களாலே அலங்கரிக்கப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். ஒரு காளையர் வந்து ஒரு காளமாட அடக்குற மாதிரி ஒரு வடிவமைப்பு ஒண்ணு. அப்புறம் பாம்பன் பாலத்தை எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு பாம்பன் பாலம் வச்சிருக்காங்க. நுழைவாயில்ல திண்டுக்கல் பூட்டு விட்டு சாவியோட அப்படி வச்சிருக்காங்க. நிறைய மாவட்டத்தை முன்னிறுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மேம் இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: புவனேஸ்வரி.
0: ஏன் சோகமா இருக்கீங்க?
1: சோகலாம் இல்ல மேம்.
0: அப்படியா? ஜாலியா தான் இருக்கீங்க, அமைதியா பேசுறீங்க. அப்படியா?
1: வேற ஒண்ணும்.
0: சரிங்க சரிங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க?
1: திருவண்ணாமலையில இருந்து.
0: திருவண்ணாமலையில இருந்து? நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க வரணும்னு ஆசைப்பட்ட தலமா வந்து கொடைக்கானல். அப்படியா? இதான் முதல் முறையா?
1: ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் குழந்தைங்களோட.
0: சரிங்க சரிங்க. மலர் கண்காட்சிக்கு எப்பயும் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா?
1: ஆசைப்பட்டிருக்கோம். இந்த டைம்

0: தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்.
1: சரிங்க, சுத்தி சுத்தி உங்களை புகைப்படமா இல்ல வந்து வீடியோவா எடுக்கிறாரே அவர் யாரு?
0: எங்க வீட்டுக்கார.
1: உங்க ரசிகர் அவரு? இல்ல, பொதுவா வந்து எல்லா வீடுகள்லயும் வந்து மனைவி ஒரு பக்கம் போனா கணவர் ஒரு பக்கம் போவாங்கன்னு
0: சொல்லுவாங்க.
1: சப்போர்ட் அப்படிதான் இருக்கணும். சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. உங்க குடும்பத்தினரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: கோபிஷா.
1: கோபிஷா, படிக்கிறீங்களா?
2: 9th ஸ்டாண்டர்ட்.
1: 9th ஸ்டாண்டர்ட். எப்ப ஸ்கூல்?
2: நெக்ஸ்ட் மந்த்
1: 1st தேதி திறக்க போறாங்க. அதுக்குள்ள போய் மலர் கண்காட்சி எல்லாம் பாத்துட்டு வரலான்னு பாத்தீங்க. நிறைய இந்த கலர் கலரா பிளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதோட பேர் எல்லாம் என்னன்னு பாத்தீங்களா?
2: பார்த்தோம்.
1: சயின்டிபிக்கல் நேமோட பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க ஒரு போர்டு.
2: ஆமா, சயின்டிபிக்கல் நேமோட வச்சிருந்தாங்க. நிறைய பிளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது.
1: சரிங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த செம்பருத்திக்கு ரோசா சைனான் அப்படின்ற மாதிரி அந்த பேர் மட்டும்தான் மனசுல நிக்குது. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அறிவியல் பெயர்களோட வந்து பதாகை வச்சிருக்காங்க, போய் பாருங்க. சரிங்களா, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: வேல்முருகன் மேடம்.
1: வேல்முருகன், நல்லா வந்திருக்கா புகைப்படம்?
3: சூப்பரா வந்திருக்கு மேடம்.
1: எடுத்தது நீங்க,
3: அதனால
1: அப்படி சொல்லுவீங்க. சரிங்க, என்ன பண்றீங்க சார்?
3: ஆசையில்
1: ஒரு குக்கு அந்த மாதிரி எல்லாம்
3: கேக்குறீங்க.
1: இப்ப உங்க விருப்ப பாடல் என்ன கொடுக்கலாம்?
3: என்னுடைய விருப்பம்
1: எங்க மனைவி விருப்பம். சரிங்க, உங்க விருப்ப பாடல் என்னன்னு உங்க கணவர் கேட்க சொன்னார்
0: சார். கில்லி மூவில இருந்து அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லுங்க.
1: விடலாமா உங்களுக்காக?

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: இது கோடை பண்பலை 100.5 கொடைக்கானல் பிரையன் பூங்கால பிரம்மாண்டமா 63rd மலர் கண்காட்சி நடந்துட்டு இருக்குங்க. நிறைய அரங்குகள் இங்க அமைச்சிருக்காங்க பூங்கா சார்பில். பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டு கழிச்சுட்டு நிறைய சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவங்களதான் சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. மேலூர்ல இருந்து வரீங்க நீங்க? ஒரே ஒரு ஆளா வந்திருக்கீங்களா? எங்க
8: அவங்க?
7: நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்க. சரிங்க, கோடை பண்பலையில பேசுறதுக்கு அவ்வளவு ஆர்வம். சரி, பாத்தீங்களா உங்களை தேடி வந்துட்டாங்க. எங்க போனாரு இவரு அப்படின்னு உங்களோட வயசு சொல்லிருங்க.
8: எனக்கு 70 வயசு.
7: 70 வயசு. அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
9: தமிழரசி.
7: தமிழரசி கோடை பண்பலையில அப்படியே வந்துட்டு சரிங்க. நீங்களும் மேலூரா? சரிங்க. ஐயா உங்க கிட்ட கோவப்பட்டு சண்டை
9: போடுறாங்க.
7: சரி, ஐயா புகழ்பாடும் மனைவி அப்படிதானே? தமிழரசி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஐயா நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. கவிதை ஏதாவது சொல்லுவீங்களா?
8: கவிதை
7: சமூக சேவை
8: எல்லா மாவட்டத்துல இருந்து கலந்து அமைச்சிருக்காங்க.

0: திருப்தியா இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு.
1: நிறைய மலர்கள் இருக்கு. நீங்க வீட்டுல செடி எல்லாம் வச்சிருக்கீங்களா? சரிங்க.
0: ரோஸ் வச்சிருக்கா? சரி.
1: என்னால
0: முடிஞ்ச உதவிகளும் செய்வேன். எல்லாம் நம்ம வந்து
1: இதே போல வந்து பூங்கா வந்து இன்னொரு அரசு பூங்கா வந்து அப்சர்வேட்டரி சாலையில ரோஸ் கார்டன் அப்படின்னு ஒரு பாத்தீங்களா? எத்தனை வகையான பூக்கள்
0: இருக்கு?
1: 16,000 வகையான பூக்கள் இருக்கும், ரோஸ்
0: இருக்கும்.
1: நம்மளே கைடு ஆயிட வேண்டியதான் அப்படின்னே. சரிங்க, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்க பேர் என்னமா?
3: சாதனாஸ்ரீ.
2: சாதனாஸ்ரீ, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: நாங்க பாரப்பட்டியில இருந்து வந்திருக்கோம். இதே ஊர் தான்
2: பாரப்பட்டி. சரி சாதனா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: டென்த் போன, இந்த வருஷம் டென்த்
2: போக போறீங்க?
4: தம்பி பாப்பாங்க. நல்லா இருக்குமா? நாங்க இதே ஊருதேப்பா, நாங்க இதே ஊரு தான்
2: வருஷம் வருஷம் வந்துருக்கோம். 63rd மலர் கண்காட்சி 63 வருஷம் வந்துட்டீங்க?
4: வருவாங்க.
2: ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசம்
4: வந்து
2: அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: சரிங்க,
2: உங்க பேர் என்னப்பா?
3: ஸ்ரீ.
2: ஸ்ரீ, என்ன கொஞ்சம் சரிங்க?
4: ஸ்ரீதர் முழு பேர் சொல்லுப்பா.
2: சரிங்க,
3: ஊருக்கு போறங்க.
2: என்ன படிக்கிறீங்க?
3: கொடைக்கானல் சூப்பரா இருக்கு. வருஷம் வருஷம் வந்துட்டு போறோம். இந்த வருஷம் எதாவது எந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்கு.
2: ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
5: வணக்கம், என்னுடைய பேர் செந்தில்குமார்.
2: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
5: திருமங்கலத்துல கொண்டு வரேன். மதுரை. மதுரை திருமங்கலம். ஆமா ஆமா. மீனாட்சி அம்மன் கூடியா தான் இருக்காங்க. மீனாட்சி அம்மன் நாயா விட்டுட்டு வரணும்.
2: உங்க மனைவி பேரு அதுதானா?
5: பத்மா.
2: சரிங்க, நான் என்ன
5: சொல்றேன்னா,
2: நீ பிரகதீஸ்வரரா? ஆமா.
5: கண்டிப்பா.

0: ரொம்ப நேர அளவில் நேரத்தில் இருந்தது சுட்டரிக்கும் மணல் தப்பிச்சு உடையிருந்திருக்கும் கொடைக்கானலுக்கு புறப்படும் போதே தெரியுது மேடம் உங்க உச்சியே இல்ல
1: பார்த்துட்டு இருக்கோம்.
2: சரிங்க, எல்லா இடங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காலேஜ் எல்லாம் போய் வந்து
0: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க

0: மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் பிரையன் பூங்கால 63rd மலர் கண்காட்சி 4th நாளாக இன்றும் சூப்பரா நடந்துட்டு இருக்குங்க. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். என்ன கோரிக்கை சொல்லுவேன்? அதே தாங்க, இது நம்ம கொடைக்கானல், சுத்தமா வச்சிருங்க. நெகிழி பயன்பாடெல்லாம் இங்க தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு வராதிங்க, கீழே வீட்டிலே வச்சுட்டு வந்துருங்க சரிங்களா. அப்படி கொண்டு வந்தாலும் இங்க இருக்க குப்பை தொட்டிகள்ல போட்டுருங்க அப்படின்ற பொது நலன் கருதி சொல்லிட்டு நாங்களும் நிலையம் திரும்புகிறோம்.
4: விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக்,
3: பனசிறி யோகானந்த், நன்றி நேர்களே.
4: நன்றி நேர்களே.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொரு தருணமுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுலேயும் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம சுற்றுலா சொந்தங்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 63வது மலர் கண்காட்சி, அதுவும் நம்ம கொடைக்கானல் பிரைன் பார்க்கில் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அங்கே லேக் எஃப்எம் நிகழ்ச்சியில் நம்ம சுற்றுலா சொந்தங்களை அனைவரையும் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிலையம் திரும்புகிறார்கள் பெனாசர் யோகானந்த் மற்றும் நிர்மலா சாந்தி. கொடை பண்பலை 5 படைப்பாளிகள்.

0: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா.
2: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
1: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
2: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
1: சத்தங்கள் இல்லாத சங்கீ

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
10: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
11: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
10: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
11: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
10: BSc டேட்டா சயின்ஸ்,
11: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்,
10: BCom, BBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
11: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
10: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
11: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
10: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
11: தொடர்புக்கு 9659465329.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசக நடுநிலைப்பள்ளி மாணவி ரித்திகா தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு தன்னம்பிக்கையின் தீபம். தன்னம்பிக்கையின் தீபம். விழுந்தாலும் எழுவது வாழ்க்கையின் கலை. விடியற்காலம் வரும் இரவின் பின்னிலை. முடியாது என்ற சொல் மனதில் வராதே. முன்னேறும் காலடி ஒருபோதும் நிற்காதே. காற்று பலமாக வீசினாலும் மரம் தளராதே. காலம் சோதித்தாலும்

உள்ளம் உடையாதே, உன் கனவுகள் உன்னை நோக்கி காத்திருக்கின்றன. உன் முயற்சிகள் வெற்றியை தேடி வருகின்றன. தோல்வி என்பது முடிவல்ல, ஒரு பாடம்தான். துணிவுடன் நடந்தால் வெற்றி உன் பாதம்தான். நம்பிக்கை என்ற தீபம் உள்ளத்தில் எரியட்டும். நாளை என்ற வெற்றி உன் கையில் மலரட்டும். உன் திறமை உன் பலம், அதை மறந்திடாதே. உன் பாதை உனதே, பிறரை பார்த்திடாதே. நீ நம்பினால் உலகமே திறக்கும் வாசல். நீ உயர்வாய், அதுவே வாழ்க்கையின் வசந்த காலம். உன் திறமை உன் பலம், அதை மறந்திடாதே. உன் பாதை உனதே, பிறரை பார்த்திடாதே. நீ நம்பினால் உலகமே திறக்கும் வாசல். நீ உயர்வாய், அதுவே வாழ்க்கையின் வசந்த காலம் என கவிதையை படைத்திருந்தார் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசக நடுநிலைப்பள்ளி மாணவி ரித்திகா.

0: பண்பலை படைப்பாளிகளில் ஏனி தேனி செல்வி சந்திரா தந்திருக்கும் தலைப்பு மயானம் கடக்கையில். அப்பா, நீங்கள் இறந்து எத்தனையோ வருடங்களும் இறந்துவிட்டன. அப்பா, நீங்கள் இறந்து எத்தனையோ வருடங்களும் இறந்துவிட்டன. ஆனாலும் உங்களை அடக்கிய அந்த மயானத்தை கடக்கும் போதெல்லாம் என்னப்பா நல்லா இருக்கியா என்று நீங்கள் கேட்பது போல் ஓர் உணர்வு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. என்னப்பா நல்லா இருக்கியா என்று நீங்கள் கேட்பது போல் ஓர் உணர்வு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. காதில் கேட்கும் அந்த அதிர்வலை கண்ணீரை வரைவழைக்க நகர மனமில்லாமல் நகர்ந்து செல்கிறேனப்பா. காதில் கேட்கும் அந்த அதிர்வலை கண்ணீரை வரவழைக்க நகர மனமில்லாமல் நகர்ந்து செல்கிறேனப்பா என மயானத்தின் பாடத்தை மனதிற்கு படும்படி தந்திருந்தார் தேனி செல்வி சந்திராம்.
1: கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதித்தீடும் முன் முகம் காய்ச்சல் வந்து

0: சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. COPD அதாவது நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், இது வந்து பரவலாக உள்ள ஒரு மூச்சு திணறல் வரக்கூடிய ஒரு நோய். இது யாராருக்கு வரலாம்? இந்த நாள்பட்ட மூச்சுக்குழல் அடைப்பு யாராருக்கு வரலாம்? COPDன்னு சொல்லுவாங்க. இந்த COPDயும் ஆஸ்மா ஒன்னானா கண்டிப்பா வேற வேற ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாவுக்கு வந்து ஆஸ்மாவுடைய பிரச்சனைகள் வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜினால் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜினால் வரனால டெம்பரவரியா இருக்கும், அது ரிவர்ஸ் ஆயிரும். இதே பார்த்தீங்கன்னா COPD நாள்பட்ட மூச்சுக்குழல் அடைப்பு, அதாவது அதனால தான் முக்கியமாக நாங்கள் நாள்பட்ட கிரானிக் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த கிரானிக்ன்றது எதனால வந்து இவங்களுக்கு மூச்சுக்குழல் வந்து பிரச்சனைகள் வருது? காமனாக புகைப்பிடித்தல் ஒன்று மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இந்த மூச்சுக்குழல் அடைப்பு. ஏன் சார் இது பிரச்சனை வருதுனா, எங்கே பிரச்சனை வரும்னா, இந்த மூச்சுக்குழலில் வந்து சுருங்கிடும், கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி டெம்பரவரி இல்லாமல் பெர்மனண்டாகவே சுருங்கிடும், திருப்பி ரிவர்ஸ் ஆகாது. காற்று பைகள் அதாவது அல்வியோலின்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். நுரையீரல் சுருங்கி விரிகிற தன்மை குறைஞ்சிரும். இப்போ இதைத்தான் நாங்கள் வந்து COPDன்னு சொல்லுவோம். ஸோ யார் யாருக்கு வரலாம் சார்னா, அதிகமாக தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கவங்க, புகைப்பிடித்தல் சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன், சரிங்களா? ஏர் பொல்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடங்களாக இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், அந்த பொல்யூஷன் அதாவது மாசு கட்டும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுற்றுச்சூழல் மாசுக்குனால வந்து அந்த சின்ன சில பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே போய் ரொம்ப நாளாக தொடர்ந்து அதை ட்ரிகர் ஆகி அந்த என்ன மூச்சுக்குழல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா தாய் அம்மா வந்து பாட்டி இவங்களாம் என்ன பண்ண யூஸ் பண்ண, முன்காலத்துலலாம் விறகு அடுப்பு யூஸ் பண்ணாங்க. இதுவும் ஒரு காரணங்கள், அது ஊதுறது ஒரு காரணங்கள், அந்த புகை தொடர்ந்து அந்த சமையல் முடிகிற வரைக்கும் அந்த புகைக்குள்ளேயே இருக்கிறதும் இதுவும் ஒரு வந்து COPD வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். வெரி ரேர் யங் ஏஜில் COPD வரலாம். யங் ஏஜ் அவர் ஸ்மோக்கரும் கிடையாது, ஆனாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஆல்ஃபா 1-ட்ரிப்சி ஆன்டிட்ரிப்சின் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான என்சைம் இருக்கும். இது குறைபாடுனால, ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ்னால, இது குறைபாடுனால கூட வரலாம். இது காமனாக நம்ம பார்க்கறது கிடையாது, ரொம்ப ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். ஆனால் காமனாக வர்றது வந்து இந்த நாள்பட்ட மூச்சுக்குள் நோய் வந்து ஸ்மோக்கிங்னால வர்றது. இவங்களுக்கு என்ன சார் தொந்தரவு இருக்கும்னா, லைட்டாக மொதல் வந்து நல்லா லைட்டாக கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு நல்லா ஆரம்பிக்கும், அப்புறம் நாட்கள் ஆக கொஞ்சம் நம்ம ரொட்டீனாக செய்கிற வேலைகள் கூட செய்ய முடியாமல் போயிடும். இது கூட சேர்ந்து தொடர்ந்து இருமல் வரும், இருமலோடு கூடிய வந்து சளி வரும். இது வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு மேலே இருக்குது, தொடர்ந்து 2 வருடங்கள் கட்டாயம் இருக்குது அப்படின்னா இதை நாங்கள் வந்து கட்டாயம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் COPDன்னு சொல்லி கிளினிக்கலாம் பேஷண்ட் சொல்கிறத வச்சு. இதை எப்படி சார் உறுதிப்படுத்துறதுன்னா, ஸ்பைரோமீட்ரி அதாவது பல்மனரி ஃபங்க்ஷன் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி இவங்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் வந்து இந்த அடைப்பு இருக்குன்னு பார்த்துட்டு இவங்களுக்கு நாங்கள் வந்து COPDன்னு உறுதிப்படுத்திடுவோம். இது உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து இவங்க வந்து மாத்திரைகள் கூட சேர்ந்து முக்கியமாக வந்து இன்ஹேலர்ஸ் அந்த ரோட்டா கேப்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மாத்திரை போட்டு உரியறது இல்லை ஸ்ப்ரே பண்ணிக்கிறது, இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும். மக்கள் வந்து இது யாரும் விருப்பப்படுறது கிடையாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி COPD பேஷண்ட்ஸ் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சில வகையான வேக்சின்ஸ் அதாவது தடுப்பூசிகள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த COPD-யை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அதிகமாக வர வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சா அப்படின்ற ஒரு கிருமி மூலமாக வரும். நியூமோகாக்ஸல் சொல்லுவாங்க, நியூமோகாக்ஸல் அது ஒரு பாக்டீரியா மூலம் வரும். இதை வந்து இதுதான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த COPD-யை வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வைக்கிறதுக்கு உள்ள உருவாக்குற நோய்கள். அதனால் அதை மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து தடுப்பூசின்ற விஷயங்களை மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த COPD வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நோய் தானேகளே. அதனால் பயப்பட வேண்டாம், மருத்துவ ஆலோசனை தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லமுடன் வாழலாம் நேர்களே.
2: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72-00-74-54-10 எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.
5: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 பண்பலை.

இப்படைப்பாளிகள். பந்தலை படைப்பாளிகளில் இனி ஈத்தங்காடு தானு மூர்த்தி தந்திருக்கும் தெரியாதோ எனும் தலைப்பிலான கவிதை. கொஞ்ச வைக்கும் வார்த்தைகளுக்கு சொல்லிட தெரியாதோ, கொஞ்ச வைக்கும் வார்த்தைகளுக்கு சொல்லிட தெரியாதோ, நெஞ்சம் மறைக்கும் நினைவுகளுக்கு நினைத்திட தெரியாதோ, நெஞ்சம் மறைக்கும் நினைவுகளுக்கு நினைத்திட தெரியாதோ, ஆசைகள் மாற்றிடும் அர்த்தங்களுக்கு அழுதிட தெரியாதோ, ஆசைகள் மாற்றிடும் அர்த்தங்களுக்கு அழுதிட தெரியாதோ, தள்ளி நிற்கும் உறவுகளுக்கு உணர்ந்திட தெரியாதோ, தள்ளி நிற்கும் உறவுகளுக்கு உணர்ந்திட தெரியாதோ, துள்ளி குதிக்கும் கனவுகளுக்கு தடையிட தெரியாதோ, துள்ளி குதிக்கும் கனவுகளுக்கு தடையிட தெரியாதோ. ஆம் பெண்ணே, சொல்லிவிடு சீக்கிரமே, என் மீது நீ கொண்டிருப்பது காதலா கவர்ச்சியா? சொல்லிவிடு சீக்கிரமே. இது ஈத்தங்காடு தானு மூர்த்தி தந்திருக்கும் தெரியாதோ எனும் தலைப்பிலான கவிதை.

0: அறுவடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி நீள வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
2: மாயவலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக சைபர் கிரைம் ரிலேட்டடான அஃபென்சஸ் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து இந்த ஃபுட் டெலிவரி இந்த ஆப்ல வந்து நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, அதுல இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். இந்த ஃபுட் டெலிவரி இந்த ஆப்ல எல்லாமே வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இதுலயுமே வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ஃபுட் டெலிவரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஃபேக் ஐவிஆர் கால் பண்ணி உங்கள்ட்ட ஓடிபி பர்சனல் டீடைல்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த உங்களோட லாகின் யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ற மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது. அதுல வந்து இருக்க பே லேட்டர் ஆப்ஷன் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனால உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரியில வந்து ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம், அதனால வந்து உங்களோட பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுங்க, பர்சனல் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா இதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். அதே போல ஃபுட் ரிலேட்டட் டெலிவரியில வந்து ஐவிஆர் கால்ஸ்ல வந்து உங்கள்ட்ட யாராச்சும் அந்த ஓடிபி வந்து ஷேர் பண்ண சொன்னா அதையுமே வந்து தவிர்த்துடலாம். அதே போல நீங்க வச்சிருக்க ஆப் எல்லாத்துக்குமே வந்து 2-factor ஆத்தன்டிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஆடட் செக்யூரிட்டியா இருக்கும். அதே போல யாராச்சும் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரியில இருந்து கால் பண்றோம், ஃபெஸ்டிவல் டைம்ல ஏதாவது ஃபுட் ஆஃபர் பண்றோம் அப்படின்னாலும் அதோட உண்மைத்தன்மை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து ஏதாவது லோக்கல்ல உள்ள ஹோட்டல்ஸோட டைப்ல இருந்தாங்கன்னா அந்த ஹோட்டலை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்றது, ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றது, அதெல்லாமே வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். தானா வாலண்டியரா வந்து உங்களுக்கு சொல்றாங்கன்னா அவங்க பர்சனல் பெனிஃபிட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால

0: அதை கொஞ்சம் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட யோசிச்சோம்னாலே அந்த மாதிரி கேம்ப்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மதுன் ஒருத்தர் வந்து வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அப்போ ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறனால ஒரு கால் வருது. நாங்க வந்து ஸ்விக்கில இருந்து பேசுறோம், உங்களுக்கு வந்து நியூ இயர் ஆஃபரா வந்து ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆஃபர் ரேட்ல வருதுன்னு சொல்லி இவரும் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஓடிபி ஒரு மொபைல் வருது, அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு, இது ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா அந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் ஆப்ஸ்லேருந்து ஏதாவது கால் வந்துருந்ததுன்னா அது வந்து இம்மிடியட்டா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இம்மிடியட்டா அந்த காலை கட் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதை என்ஷூர் பண்ணுங்க. இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எந்த நம்பர்லேருந்து வந்ததுங்கிறத ட்ரேஸ் பண்ணா அடுத்த ஆள் வந்து இதனால பாதிக்கப்படாமல் தவிர்க்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை தவிர்க்கணும், அடுத்து அது வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி எஜுகேட் பண்றதை என்ஷூர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பகிர்ந்துகிட்ட தகவல் ஃபுட் டெலிவரி ஆப் ஹேக் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம். கோடை எஃப்எம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
13: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
14: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
15: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
16: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
15: தொடர்புக்கு 9500252728.
17: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
18: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
17: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது.
18: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
17: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
18: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
17: பிகாம், டிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
18: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
17: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
18: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
17: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
18: தொடர்புக்கு 9659465329.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
19: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான

0: படு மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை தந்திருக்கிறார் அறந்தாங்கி முகமது இனியாஸ். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு மழைச்சாரல். மழைச்சாரல், அந்தி நேரம், இருள் சூழ்ந்த மேகம், இன்னிசை எழுப்பும் மெல்லிய மழைச்சாரல். அந்தி நேரம், இருள் சூழ்ந்த மேகம், இன்னிசை எழுப்பும் மெல்லிய மழைச்சாரல். பக்க மேளமாக இடிசத்தம், அவ்வப்போது பழிச்சிடும் மின்னல் கீற்று. பக்க மேளமாக இடிசத்தம், அவ்வப்போது பழிச்சிடும் மின்னல் கீற்று. மழை விட்டதும் வானத்திற்கு வர்ணம் பூச காத்திருக்கும் வானவில். மழை விட்டதும் வானத்திற்கு வர்ணம் பூச காத்திருக்கும் வானவில். சாரலின் மெட்டுக்கேற்ப காற்றோடு சேர்ந்து ஆட்டம் போடும் இலைகள். சாரலின் மெட்டுக்கேற்ப காற்றோடு சேர்ந்து ஆட்டம் போடும் இலைகள். அடிக்கடி தலைமுடியை வருடி என்னிடத்தில் தன் காதலை கூறி செல்லும் தென்றல். அடிக்கடி தலைமுடியை வருடி என்னிடத்தில் தன் காதலை கூறி செல்லும் தென்றல். அவ்வப்போது கஸ்தூரி மணம் போல் வரும் மண் வாசம். சாலையில் அங்கும் இங்குமாக நடமாடும் குடைகள். அவ்வப்போது கஸ்தூரி மணம் போல் வரும் மண் வாசம். சாலையில் அங்கும் இங்குமாக நடக்கும் குடைகள். வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தெருமுனை டீ கடைக்காரர். வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தெருமுனை டீ கடைக்காரர் தன் கரகரப்பான குரலால் மாலை நேர செய்திகள் வாசிக்கும் பழைய ரேடியோ. தன் கரகரப்பான குரலால் மாலை நேர செய்திகள் வாசிக்கும் பழைய ரேடியோ. ஒழுகும் குடிசைக்குள் தெருவை வேடிக்கை பார்த்தபடி பூ கட்டி கொண்டிருக்கும் பூக்கார அம்மா. ஒழுகும் குடிசைக்குள் தெருவை வேடிக்கை பார்த்தபடி பூ கட்டி கொண்டிருக்கும் பூக்கார அம்மா. நனைந்து விடுமோ என்ற பயத்தில் ஆடையை சற்று உயர்த்தி பிடித்தபடி நடந்து செல்லும் தாத்தா. நனைந்து விடுமோ என்ற பயத்தில் ஆடையை சற்று உயர்த்தி பிடித்தபடி நடந்து செல்லும் தாத்தா. வீட்டின் ஜன்னல் வழியாக சுடச்சுட தேநீர் அருந்தி கொண்டே இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்தபடி நான். வீட்டின் ஜன்னல் வழியாக சுடச்சுட தேநீர் அருந்தி கொண்டே இவற்றையெல்லாம் பார்த்து ரசித்தபடி நான். மழை சாரல் குறித்து மண் வாசனையோடு கவிதை படைத்திருக்கிறார் அறந்தாங்கி முகமது இனியாஸ்.
2: சின்ன குரல் என்ன,

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு, மீண்டும் பள்ளிக்கு போகலாம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
1: இனி நாம் கேட்கலாம் தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக. ஆகாஷவாணி
2: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும், அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
3: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
2: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரஸ்ட் சிகரத்திலிருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றி

0: பற்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சவுகான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 மூன்றாவது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 வரை கால அவகாசம் இருக்கும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின்

0: வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
6: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை அருப்புக்கோட்டை ஜீவமணி தந்திருக்கும் திருஷ்டி. திருஷ்டி, உறவுகள் கூடி உன்னை தொட்டு தூக்கி முத்தமிட்டு கண்ணே மணியே என கொஞ்சி யார்முக ஜாடை என விவாதம் நடத்தி ஆய்வும் ஓய்ந்த பின்பு அடுத்தவர் கண்களால் உன் அழகுக்கு அணு அளவும் ஆபத்து நேர்ந்திடாமல் தடுக்க ஆதிகாலத்து வழக்கத்தை பின்பற்றி உன் கன்னத்தில் வைத்தேன் அழகிய திருஷ்டி பொட்டு. உறவுகள் கூடி உன்னை தொட்டு தூக்கி முத்தமிட்டு கண்ணே மணியே என கொஞ்சி யார்முக ஜாடை என விவாதம் நடத்தி அதுவும் ஓய்ந்த பின்பு அடுத்தவர் கண்களால் உன் அழகுக்கு அணு அளவும் ஆபத்து நேர்ந்திடாமல் தடுக்க ஆதிகாலத்து வழக்கத்தை பின்பற்றி உன் கன்னத்தில் வைத்தேன் அழகிய திருஷ்டி பொட்டு. பார்வைகள் பலவிதம், அது படாமல் தடுக்கும் வழிமுறை குறித்து அழகிய கவிதை தந்தார் அருப்புக்கோட்டை ஜீவமணி.

பண்பலை படைப்பாழைகளில் இனி திருநெல்வேலி செல்வா தந்திருக்கும் தலைப்பு விட்டு சென்ற நட்பே. உன் பிழையை சரி செய்ய நினைத்தேன், என்னையே பிழையென கண்டாய். உன் பிழையையும் சரியென தலையசைத்தான், அவனையே நண்பன் என கொண்டாய். இல்லை, கொண்டாடினாய். தேவை

இருப்பின் தேள் கடித்தாலும் தேன் குடிப்பது போல் முகம் கொள்ளும் உலகிது. தேவை இருப்பின் தேள் கடித்தாலும் தேன் குடிப்பது போல் முகம் கொள்ளும் உலகிது. எங்கு வீசி சென்றாயோ அங்குதான் காத்திருக்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் நீயும் இங்கு விழுவாய். அப்போது சந்திப்போம் அதே பழைய நட்புடன். எங்கு வீசி சென்றாயோ அங்குதான் காத்திருக்கிறேன். நிச்சயம் ஒரு நாள் நீயும் இங்கு விழுவாய். அப்போது சந்திப்போம் அதே பழைய நட்புடன் என நட்புணர்வின் வெளிப்பாட்டை காட்டியிருக்கிறார் திருநெல்வேலி செல்வா.

இசை ராகம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி திண்டுக்கல் மகாலட்சுமி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு மருந்துக்களின் அணிவகுப்பு. மருந்துக்களின் அணிவகுப்பு. ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவை விடுத்து, ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவை விடுத்து, நாகரிக மோகத்தால் வண்ண வண்ண காகித உடையணிந்த துரித உணவுகள், நாகரிக மோகத்தால் வண்ண வண்ண காகித உடையணிந்த துரித உணவுகள் நம்மை விரைவாக கவர்கின்றன. ஆரோக்கியமான பாரம்பரிய உணவை விடுத்து, நாகரிக மோகத்தால் வண்ண வண்ண காகித உடையணிந்த துரித உணவுகள் நம்மை விரைவாக கவர்கின்றன. வேகமாய் வந்த உணவுகளால் விடை பெறுகிறது நமது ஆயுளும் ஆரோக்கியமும். வேகமாய் வந்த உணவுகளால் விடை பெறுகிறது நமது ஆயுளும் ஆரோக்கியமும். வீட்டு அலமாரிகளில் அணிவகுக்கின்றன விதவிதமான மாத்திரைகள். வீட்டு அலமாரிகளில் அணிவகுக்கின்றன விதவிதமான மாத்திரைகள். வரிசை கட்டி நிற்கின்றோம் மருத்துவமனைகளிலும் மருத்துவ அங்காடிகளிலும். வரிசை கட்டி நிற்கின்றோம் மருத்துவமனைகளிலும் மருத்துவ அங்காடிகளிலும். வருங்கால வாரிசுகளுக்கு இனி மாத்திரைகள்தான் உணவாகுமோ, வருங்கால வாரிசுகளுக்கு இனி மாத்திரைகள்தான் உணவாகுமோ என்ற கேள்வியோடு கவிதையை நிறைவு செய்திருக்கிறார் திண்டுக்கல் மகாலட்சுமி.

பிரேமா ஜெகன், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவக்குமார்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே,

வெள்ளி மலர் போல் மிளர்ந்திடும் அழகிய நினைவுகள், நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உயிர் பெறச் செய்யும் அதன் அழகிய நிகழ்வுகள், இவை இரண்டும் ஒரு சேர இடம்பெற்று இதய வீணையை மீட்டி மகிழ்வுக்கும் இன்ப ராகங்கள். அதன் தேனிசை ராகமாக நெஞ்சம் நிறைக்க கோடை பண்பலை நெற்புழி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

ஒலிக்க இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மணிமாலா, ரமேஷ் பாபு, மோதிலால், நந்தினி இவர்களின் விருப்பத்தில் 1979 ஐவி சசி இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் ஜாலி அப்ரஹாம் வாணி ஜெயராம் குரலில் இசைக்கிறது பாடல் ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்திலிருந்து.

0: மணி 8 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பொழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் காங்கேயம் நெய்காரன் பாளையம் பாலகிருஷ்ணன் பருவதம் தனபால் சத்யா தனுஷ் இவர்களின் விருப்பத்தில் 1971 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வி குமாரின் நெசியில் வாலியின் கவி வரிகளில் இசைக்கிறது பாடல் ரங்கராட்டினம் திரைப்படத்திலிருந்து.
1: என்ன

you know.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
9: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
8: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
9: BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
8: BSc டேட்டா சயின்ஸ்,
9: BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
8: BCOM, BBA, BCA போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
9: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
8: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
9: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
8: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
9: தொடர்புக்கு 9659465329.
10: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
11: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
12: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
11: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

0: தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய்ராம், சாய் ஸ்ரீ இவர்களின் விருப்பத்தில் 1967 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வேதாவின் இசையில் வாளியின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து.
1: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பரு

பாடல்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்புலி நெருப்புழியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கொண்டரசம்பாளையம் தமிழனியன்

0: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
1: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், NABH அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மென்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
0: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-4-3-9-6-0-1-4.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR.

0: சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசினு நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

0: நெஞ்சம் நிறைக்கும் இனிய கணங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெற்புழி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஈரோடு தொட்டாம்பாளையம் வேணி நடராஜன் தேவி முருகேசன் லக்ஷ்மி இவர்களின் விருப்பத்தில் 1962 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் ஏ எல் ராகவன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.
1: ஏய்
2: ஐயன்னா

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
3: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
4: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
3: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
4: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 5.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி, முல்லைக்காடு, பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பேச்சிமுத்து, பாண்டித்துறை, ராமமூர்த்தி இவர்களின் விருப்பத்தில் 1971 அன்று மல்லியம் ராஜகோபால் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் கவி வரிகளில், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் சவாலி சமாளி.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
0: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9 6 5 2 3 9.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.

6:36 இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பெரியகுலம், சுதா, கண்ணன், ஸ்ரீவர்ஷினி, வருண் இவர்களின் விருப்பத்தில் 1963 ஜி ஆர் நாதன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் கவிப்பறிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே. லெட்ரின் போகிற இடத்துல நிறைய உதிரம் பாஸ் பண்ணிட்டு வைத்தியமும் பார்த்துருக்காங்க ஒருத்தர். ப்ளஸ் அது வைத்தியம் பார்த்தும் ஆப்ரேஷன்லாம் பண்ணியும் திருப்பியும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வியாதியை காமனாக நாங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆசன வாயில் ஒரு குஷன் மாதிரி ஒன்று இருக்குது. லெட்ரின் போகும்போது அந்த குஷன் வந்து அந்த ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அதை சாஃப்டாக ஸ்மூத்தாக வெளியில் வரதுக்கான ஒரு ரத்தம் கலந்த ஒரு சோஃபா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற தோல் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா, லெட்ரின் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துக்கிட்டே இருக்குது, பல வருஷங்களில் கெட்டியாகிட்டே இருக்குன்னா என்ன ஆகுனா அது அப்படியே வெட்டிடும். வெட்டிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம உடம்புல ஒரு இடத்துல கீரல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு நாளுக்கு பிளட் வரும், அந்த டைமுக்கு அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ரத்தம் உறைஞ்சிரும், கிளாட் ஆகிடும், அப்படியே ஒட்டிக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லி நம்ம பாத்ரூம் போகாமல் நம்மளால இருக்க முடியாது. ஸோ தினைக்கும் லெட்ரின் அதில் பாஸ் ஆகிறதுனால ஒரு டைமும் உரசி அந்த ஃபார்ம் ஆன கிளாட்டை அப்படியே டிஸ்லாஜ் ஆகி திருப்பி பிளட் வரும். இதுதான் பைல்ஸ். யாருக்கு வரும் அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2-வீலர் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். குதிரை மேலே, அந்த காலத்தில் குதிரை மேலே உட்காந்து ஓட்டிகிட்டே இருப்பாங்க. லெட்ரின் போகிற இடத்துல அந்த மேலே கீழே ஏறி ஏறி உட்கார்றதுனால அந்த ப்ரெஷர் இருக்கும். லாரி டிரைவர்கள், டிரான்ஸ்போர்ட், பெரிய பஸ் எல்லாம் ஓட்டுறவங்க, அதே மாதிரி உட்காந்து அப்படியே குந்துக்கால் போட்டு உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் இதில் ஒருத்தருக்கு பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணியும் திருப்பியும் ப்ளீடிங் வருதுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு கட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கட்டி வந்து என்ன பண்ணுவோம், ப்ரெஷர்னால அந்த ரத்தத்தை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போகிறதுக்கு. அதனால தான் என்ன சொல்லுவோம், யாருக்காவது லெட்ரின் போகிற இடத்துல பிளட் வருதா, அவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கா, டைரெக்டாக போய் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்காதீங்க. ஒரு எண்டோஸ்கோபி போட்டு மேலே ஏதாவது கேன்சர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் செய்யணும். ஸோ எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கோம்.

0: ஐம்பது வயதுக்கு மேலே பைல்ஸ் யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எண்டோஸ்கோபி, அதாவது லெட்ரின் போகிற ஆசன வாய் வழியாக ஒரு கேமரா வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லை 30 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம். ஏன்னா நிறைய கேன்சர் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆசன வாயில் இருக்கிற கேன்சர் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய கேன்சர். அது தப்பான முறையில் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஆயுசுக்கு ஆசன வாயை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கலாம். இதை பற்றி நான் நாளைக்கு பேசுகிறேன்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

1:47 இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்காசி, சுப்புலாபுரம், மணி, ஸ்ரீனிவாசன், அசோகன், தங்கராஜ், வெள்ளையம்மாள், ஜெபா இவர்களின் விருப்பத்தில் 1960 எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கோவை குமாரதேவன் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் யானைப்பாகன் திரைப்படத்திலிருந்து.

இசைக்குயில்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கரூர் தாந்தோன்றிமலை செல்வராஜ், பெரிய நாயகி ஜோஷிகா, ஸ்ரீ கிருஷ் ஜெயதேவ் இவர்களின் விருப்பத்தில் 1958 ஜி ராமநாதன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஏ மருதகாசியின் பாடல் வரிகளில் ஏ எம் ராஜா பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து.

உறங்காத நினைவுகளின் சுகமான இசையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அருப்புக்கோட்டை நெசவாளர் கலனி, சரவணன், சூரியகலா, புவனாதேவி, கவிதா இவர்களின் விருப்பத்தில் 1964 தாதா மிராசி இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

நினைவுகளின் அழகிய பிம்பங்கள் வானெங்கும் நிறைந்திருந்தாலும் அதன் வண்ண கோலம் என்பது இதயத்தில் தீட்டப்படும் நினைவுகளின் அழகிய ஓவியம் போன்றது. அதை இசையால் மெருகேற்று நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நெருப்புழு ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் போசியா. எனினும் கொடை பண்பலை நெருப்புழு ஐந்தில் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: வந்தியத்தேவனுடனான மதுராந்தகத் தேவரின் பரிவாரம் பழையாறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. இவர்கள் சோழ மன்னர்களின் புராதன அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கமிருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததைக் கண்டார்கள். அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர் யார் என்பது நன்கு தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்றும் இளம் பிராயத்தினர் என்றும் தோன்றியது. சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. கையில் தாளங்களை வைத்து இனிய ஜங்கார ஓசையை எழுப்பிக் கொண்டு சிலர் பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிடையே திருச்சிற்றம்பலம் ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்களுடன் திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லாப்பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானை அளாவின. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அசூயை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார். பக்கத்தில் இருந்த வீரனை பார்த்து ஏதோ கேட்டார். ஆம், பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான். இருந்தாலும் என்ன தடபுடல், இந்த ஊரிலே நம்மையாரும் கேட்பாரை காணோம். இந்த நம்பியை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத்தேவர். அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலேயே சென்றது. ஆயினும் பல்லக்கின் அருகில் வந்தவர்களில் ஒருவர் முன்னொரு சமயம் கொள்ளிட நதியை படகிலே தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோடு சண்டையிட்ட வீர செய்வர் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருந்ததாக தோன்றியது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகந்து அன்னை ஆசி கூறினார்.
1: மகனே, நல்ல தருணத்தில் வந்து விட்டாய். திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபாமண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார்.
0: மதுராந்தகரின் முகம் பொலிவு இழந்ததை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டார். பாவம், தம்மை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும். என்ன ஏமாற்றம்! பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாயிருப்பது இயல்புதானே. அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கெல்லாம் சென்றார்கள். மதுராந்தகர் உடைமாற்றுதல் முதலிய காரியங்களை சாபகாசமாகவே செய்து கொண்டிருந்தார். சபாமண்டபத்துக்குப் போக அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருந்ததாக தெரியவில்லை. அன்னையிடமிருந்து ஆள்மேல் ஆள் வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார். புறப்பட்ட போது, அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று வினவினார். அவருடன் சபாமண்டபத்துக்குப் போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன், இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு மதுராந்தகர் சபாமண்டபம் போய்ச் சேர்ந்தார். மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள். சபையில் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருந்தார். அவர் இளம் பிராயத்தவர், விபூதி ருத்ராட்சதாரி. அவருடைய திருமுகம் களைவுடன் பொலிந்தது. அவர் எதிரில் ஓலைச் சுவடிகள் சில கடந்தன. கையிலும் ஓர் ஓலைச் சுவடியை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். அவர்

0: அருகில் விபூதி ருத்ராட்சதாரியான பெரியவர் ஒருவர் பரவசமாக நின்றார். இன்னும் சபா மண்டபத்தில் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். இளைஞர் பல்லக்கில் வந்தவர்தான் என்பதையும், பக்கத்திலே நின்றவர் முன்னொரு தடவை தான் கொள்ளிடத்துப் பாடகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவனுடைய கண்கள் சபா மண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றிச் சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன. குந்தவை தேவியின் கண்களோ முதன்முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட அவனுக்கு ஐயம் உண்டாயிற்று. மதுராந்தகர் சபா மண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளைத் தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவரவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள். செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து,
1: குமாரா, இந்த இளம் நம்பி திருநாரையூரைச் சேர்ந்தவர். அந்த ஊரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர். இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. முன்னொரு காலத்தில் நமது சோழ குலத்தில் உதித்த மங்கையர்க்கரசியர் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக விளங்கினார். அவருடைய அழைப்புக்கிணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்தர் மதுரை மாநகருக்குச் சென்றார். அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார். அந்த சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது. உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார். நீயாவது கேள் என்று சொன்னார்.
0: மதுராந்தகர், கேட்கிறேன் தாயே, பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார்.
1: ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை. அவருடைய உள்ளம் வேறு எங்கேயோ இருந்தது. திருநீறு ருத்ராட்சமணிந்த சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தொடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார். பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பி தம் கையிலிருந்த ஓலைச் சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார். ஞானசம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தி செல்வத்திற் சிறந்த மங்கையர்க்கரசியார் வாழும் பதியல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைம்மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் வரவ பொங்கழலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவாவதும் இதுவே. மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன்றன் மகளாம் பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளோர் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே எனும் பாடல்களைக் கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்துமுத்தாக ஆனந்தக் கண்ணீர் சொரிந்தது. அத்தகைய மங்கையர்க்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜன்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார். மதுராந்தகருக்கோ முன்னர் கூறிய பாடல்களில் மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன் என்னும் வரி மட்டும் மனத்தில் பதிந்தது. அத்தகைய புராதனப் பெருமை வாழ்ந்த சோழர்குலத்து மணிமகுடம் தன் சிரசை அலங்கரிக்க வேண்டியதிருக்க இன்னொருவர் அதை அபகரித்துக் கொண்டிருப்பதை நினைத்தபோது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. சம்பந்தர் மங்கையர்க்கரசியை போய் பார்க்கிறார். பாண்டிமாதேவி அந்த பாலகரை பார்த்து, ஐயோ, இந்த இளம்பிள்ளை எங்கே? பிரம்ம ராட்சதர்கள் போன்ற சமணர்கள் எங்கே? இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாதப்போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலை உறுகிறார். அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்து சொல்லுகிறார், மானினேர் விழி மாதராய் வழுதுக்கு மாபெருந்தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பறிவெய்திடேல், ஆனை மாமலையாதியாய இடங்களிற் பல அல்லல் சேர் ஈனர்கெளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே என்ற பதிகத்தை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடியபோது
0: செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையர்க்கரசியாகவும் பதிகம்

0: அம்பாடிய நம்பியையே ஞானசம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவையே மறந்து மனம் பூரித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வந்தியத்தேவன் முதன் முதல் பழையாறைக்கு வந்தபோது கம்சன் வேஷத்துல பார்த்தோம். இப்போ நிமித்தக்காரன், சொந்த முகத்தை மறைச்சு மரத்தாலான கோர மீசை கோரை பற்கள் வச்சு வர்ணத்தால எழுதியிருந்த பொய்த்தலை அப்ப நடிக்க வசதியா இருந்தது. இப்போ தன்னால பதற்றமும் அந்த திருநாரையூர் நம்பியினால பொறாமையும் தலைக்கேறவே தவிக்கிறார் மதுராந்தக தேவர். நிமித்தக்காரனுக்கு தேவையான முகபாவத்தை கொண்டு அவரை சரி கட்டணும். வந்த முக்கியமான வேலையை உடனடியா நிறைவேற்றணும். நேயர்களே, விளக்கம் தேவைப்படும் பல தொடர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜம்கார ஓசை, பொதுவா தேனீக்கள் முரளும் ஒலி ஜம்காரம் எனப்படும். இதன் அடிப்படையில வீணையை மீட்டினா எழற அதிர் ஒலி, உலோகங்களை தட்டும் போது பிறக்கிற கணீர்ங்கிற ஒலி, இவையும் ஜம்காரம் தான். பொள்ளா பிள்ளையார் என்கிற தொடரிலிருந்து மாற்றம் பெற்று வேறு பொருளை தர்ற மாதிரி ஆயிடுச்சு. பொள்ளாதனா ஒளியால் செதுக்கப்படாத, அதாவது தானாக தோன்றிய ஸ்வயம்பூன் அர்த்தம். நாரை வழிபட்ட தலம் திருநாரையூர். இத்தலத்து பிள்ளையார், பொள்ளா பிள்ளையார், திருமுறை காட்டிய பிள்ளையார். சிரம பரிகாரம், இந்த தொடரை பிரிச்சா கஷ்டத்திற்கு தீர்வுன்னு பொருள் வரும். ஆனா உலக வழக்குல களைப்பு நீங்குதல், இழைப்பாறுதல், பயண களைப்பிலிருந்து விடுபட ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் ருத்ராட்சதாரி, ருத்ராட்சம் தரித்திருப்பவர். ருத்ராட்சம் ருத்ர அக்ஷம், ருத்ரனின் கண், அதாவது ருத்ரனின் கண்ணில் இருந்து உதிச்சதாக கருதப்படுற புனிதமான மணி. தரித்திருப்பவர் தாரி. ஆளுடைய பிள்ளையார், இது திருஞான சம்பந்தரை குறிக்கிற சிறப்பு தொடர். பொதுவா ஆளுடையங்கிற முன்னோட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, இறையருள் பெற்ற என்பதையெல்லாம் குறிக்கும். இந்த வகையில ஆளுடைய அரசு திருநாவுக்கரசரையும், ஆளுடைய நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும், ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகரையும் குறிக்கும் சிறப்பு தொடர்கள். ஆலவாய், மதுரை மாநகருக்கு இந்த பேர் ஏற்பட்டதற்கான விளக்கத்தை திருவிளையாடற் புராணத்துல காணலாம். ஒரு பிரளயம் முடிஞ்சு படைப்பு தொடங்கின போது திடலாக காணப்பட்ட மதுரையை பழைய பொலிவோடு அமைக்க விரும்பினான் வங்கிய சேகர பாண்டியன்கிற மன்னன். இறைவனை வேண்ட சிவபெருமான் தம் கங்கணமாய் இருந்த நாகத்தை கொண்டு ஆதியில வரையறுக்கப்பட்டிருந்த நகர எல்லையை காட்டச் செய்து அருளினார். ஆலகால நஞ்சை உடைய பாம்பு வாயாலும் வாளாலும் தொட்டு காட்டினதால மதுரைக்கு ஆலவாய் என்கிற பேரு வந்துதான். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஹாட்டை துடிக்க வைக்கும் பீட்டுகளோடு, ஆட்டம் போட வைக்கும் பாட்டுகளோடு இப்பொழுது வருகிறது டோல் தமாக்கா தூள்.

0: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
1: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
0: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
0: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
1: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
0: பிகாம், டிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்,
1: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு,
0: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு,
1: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
0: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: தொடர்புக்கு 9659465329.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: Kolkata, get down tonight. Bojo Godango to

0: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் 1 மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: நம் கூடை பண்பலை 100.5 பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் கணக்கம்பாளையம் சஞ்சீதா ரகுநாத் அவர்களின் தெரிவில் வலம் வர இருக்குங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
3: தொடர்புக்கு 9500252728.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம்.

0: சன் சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இசை பண்பலையம் நம் கூடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 இரவு சிறகு 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக.

0: என்னப்பா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன எதுவும் பிரச்சனையா?
1: அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, கலக்கல் பண்ற ஆளுகிட்ட போய் பிரச்சனையை கிளப்பிட்டு வந்துட்டாங்க.
0: என்ன பிரச்சனையை கிளப்புறாங்களா?
1: அதாவதுங்கய்யா, கலக்கல்ல வித்தியாசம் கேட்கும் போதெல்லாம் அவங்க கைய பிடிச்சி வச்சிருக்காங்க.
0: ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் வாக்கிய தகராறு இருக்கு, இதுல இது வேறையா? ஏப்பா தம்பி, அவங்க கையை பிடிச்சி இழுத்தையா?
2: என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
0: அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இழுத்தையாப்பா?
2: என்ன கையை பிடிச்சி இழுத்தியாப்பா?
0: ஏன் தம்பி, மாமனும் மாப்பிளையும் கலக்கல்ல இருக்கும் போது கையை பிடிச்சி இழுத்தையா?
2: என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
0: ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் நமக்கும் வாக்கிய சண்டை இருக்கு.
2: என்ன வாக்கிய சண்டை இருக்கு?
0: ஏயா நான் கரெக்டா பேசுறேனா?
1: சரி தங்கய்யா.
0: அவங்கள நீ கையை பிடிச்சி இழுத்ததுனால புதுசா ஊருக்குள்ள தகராறு வரும்.
2: என்ன தகராறு?

0: ஏய்யா, நான் கரெக்டா பேசுறேனா?
1: கரெக்ட்ங்கய்யா.
0: ஊரை விட்டு
2: என்ன ஊரை விட்டு?
0: வித்தியாசம் கேட்ட ஆளுகளை கைய பிடிச்சு இழுத்தியா?
2: என்ன கைய பிடிச்சு இழுத்தியா?
0: ஏய், நான் பேசுறது உனக்கு புரியுதா? கைய பிடிச்சு இழுத்தியாடா.
2: என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா?
0: கைய பிடிச்சு இழுத்தியாடா. கைய பிடிச்சு இழுத்தியாடா.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு கலக்கல் வண்ணத்தோரிகை.
4: சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு.
5: ஹலோ, அஸ்வின் தாத்ரி. আপনার নামটা কি? বারবার তো হ্যালো বলে ডাকতেও পারবো না।
6: দেখুন, আমাকে কিছু জিজ্ঞেস করবেন না। আপনারা আমার রাস্তায় দেখা, তাই আমার ব্যাপারে কিছু জানতে চাইবেন না, আমি বলবো না। আমিও কিছু জিজ্ঞেস করবো না। না, আমি কাগজে পড়েছি শহরের অচেনা ছেলেরা মেয়েদের চুরি করে বিক্রি করে দেয়।
5: কি?
6: আপনাকে বলিনি, কিন্তু হয়তো

0: গাড়ি ফেলে দেবেন,
1: চলে আসুন, নিন খেলুন।
2: আমরা খেলবো কেন?
3: লিফট দেবে।

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.

அரசு திட்டங்களின் பலன்கள் தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்க பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவில்களில் மக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

எழுத்துக்களில் அழகானவை தமிழ் எழுத்து. இது அன்பு நேயர்கள் அனுப்பி இருக்கும் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த பாடல்களை ஒரு தலைப்பின் கீழ் தொகுத்து அதற்கான பொழிப்புரையோடு இணைத்து அனுப்பி இருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் ரஞ்சிதா ரகுநாத். என்ன தலைப்புல பாடல் தொகுத்து அனுப்பிச்சிருக்காருனா, காதல். அருமையான பாடல்களை தான் நீங்க நாங்கள் கேட்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கீங்களா? அவங்க ரொம்ப அருமையான பாடல்களை தான் தொகுத்து அனுப்பிச்சிருக்காங்க. முதல் பாடல், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. கேட்ட உடனே அப்படியே மனசுக்கு கூட அப்படியே ஊஞ்சல் ஆடும் இல்லைங்களா? எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கிற அந்த பாடலை தான் சொல்லியிருக்காங்க. அதற்கான விளக்கம், அவனை கரம் பிடித்த நாள் முதலே அவனின் பெயரை தன் நெஞ்சில் ஆழமாக பதித்து வைத்து கொண்டாள். அவனை கரம் பிடித்த நாள் முதலே அவனின் பெயரை தன் நெஞ்சில் ஆழமாக பதித்து வைத்து கொண்டாள். மணலில் எழுதிய எழுத்து மாறலாம், தன் மனதில் எழுதிய எழுத்து மாறுமா?

0: இளமை ஊஞ்சலில் ஆடிய நேரம் 3:09. இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
6: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
5: தொடர்புக்கு 9500252728.
7: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.

0: ஓட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
1: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது.
0: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
1: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
0: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
1: பிகாம், டிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
0: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
1: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
0: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஓட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
0: தொடர்புக்கு 9659465329.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான

0: அரிசிகள்.
1: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
6: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நேர்களே. நிறைய பேஷண்ட் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் மூட்டு வைக்கிறீங்க, ஸோ இப்போ இருக்கிறது அது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா நேர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் நிறைய டைப் ஆஃப் மூட்டு எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு ஒரு டைப் ஆஃப் மெட்டல் பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நார்மல் மெட்டல் இருக்குது, அந்த கோல்ட் நீன்னு சொல்லுவோம், ஆக்சினின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு வேரியேஷன்ஸுங்க. ஸோ இதில் இதில் பண்ணால் இன்னொன்று நல்ல ரிசல்ட் இதில் கிடைக்குமா, இதில் எனக்கு லைஃப் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்குமான்னு கேட்டால், இது இம்ப்ளான்ட்டோட டிசைன் இதை பொறுத்தது வந்து வெறும் ஒரு 20-30% தான் அது லைஃப் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. அது இல்லாமல் மீதி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எலும்பை பராமரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த மூட்டு நம்ம உட்காரது எதில் போய் உட்காரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம எலும்பில் தான் உட்காரும். இந்த போன் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வந்து சீக்கிரம் லூஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரிவிஷனுங்கிறது பெரிய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன அதை வந்து திரும்பவும் ரிவைஸ்லாம் பண்ண முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் ஆனவங்க ரிவைஸ் பண்ணுவோம், இல்லை மூட்டு லூஸ் ஆனால் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அது லைஃப் வந்து வெறும் அந்த போனோட ஸ்ட்ரென்த்து, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, அதோட இம்ப்ளான்ட்டோடது, இதெல்லாம் சேர்ந்தால் தான் லைஃப் வந்து நல்ல ப்ரொலாங் லைஃப் கிடைக்கும் இந்த இதில். அதே மாதிரி இப்போ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, ரோபோட்டிக் வந்துருச்சு, ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி புது அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இம்ப்ளான்ட் டிசைன்ஸ்லையும் சரி, எல்லாமே நவீன முறையில் எல்லாமே ஒன்றுனா வந்துட்டுருக்கு. ரோபோட்டிக்ஸில் இப்போ பண்ணக்கூடிய நீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நிறையா புது புது அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. நிறைய கம்பெனிஸில் ரோபோட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு லெவல் வந்து நம்மளும் யூஎஸ் யூகே மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணி நம்ம இந்தியாவிலையுமே நல்ல முறையில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டுருக்கு. இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்காக அதோட பெனிஃபிட் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான நவீன விஷயங்கள் இருக்குது. இன்னும் லேட்டஸ்ட்டாக நிறையா வந்துட்டுருக்கு அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ஒரு அப்டேட் வரும்போதும் நான் உங்களுக்கு என்னங்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறேன். நான் அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
5: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:15. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருப்பூர் கனகப்பாளையம் ரஞ்சிதா ரகுநாத் அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியிருக்கிற பாடல் மனதில் உள்ள தன்னுடைய பாரங்களை தன் காதலனிடம் கூறி அவன் தோளில் இதமாக சாய்ந்து கொண்டாலே போதும், அத்தனை பாரங்களும் மொத்தமாய் பறந்துவிடும் என்று விளக்கம் கூறியிருக்கிறார் நேயர்.

0: இசையின் மொழியால் உங்கள் இதயத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் இனிய அலைவரிசை கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 3:20.
1: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

சபையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

1:22 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையில் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. திருப்பூர் கணக்கம்பாளையம் ரஞ்சிதா ரகுநாத் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து. ஸ்ரீ பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடியிருக்கிற பாடல். பாடலுக்கான விளக்கத்தை எப்படி சொல்லியிருக்காங்க? காலை நேர இதமான காற்று வந்து பூக்களை உரசும் போது அவை அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதுபோல் காதலனின் மனதில் காதலியின் நினைவுகள் வந்து உரசும் போது அவனடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை.

0: உங்கள் மனங்களை இதமாய் ரசிச்சென்ற நேரம் 3:27.
1: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
2: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
1: தொடர்புக்கு 9500252728.
3: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின்
7: தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: இன்றைய வண்ணத்துறிகை கலக்கல் கேள்வியாக.

காதல் எனும் தலைப்பில் அமைந்த பாடல்களை நாம் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ரஞ்சிதா ரகுநாத் தெரிவு செய்துள்ள அடுத்த பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பி சுசிலா பாடிய பாடல். காதலியின் அழகை வர்ணித்தால் கவிதை பிறக்கும், காதலியின் அழகை வர்ணித்தால் கவிதை பிறக்கும், ஆனால் காதலியே கவிதையாயிருந்தால் எப்படி வர்ணிப்பான் இந்த காதலன்?

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
5: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
5: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
6: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
5: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
6: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
5: வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
6: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
5: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: தொடர்புக்கு 9659465329.
7: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
8: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: நேரம் 3:36 இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. அன்பு நேயர்களே, உயிரெழுத்து நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறணுமா? இதே மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பில் அந்த தலைப்போட்டின பாடல்களாக தொகுத்து அந்த பாடலுக்கான பொழிப்புரையை

அனைத்து எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624101 என்ற முகவரிக்கு. சரி, இப்போ ரஞ்சிதா ரகுநாத் அடுத்து என்ன பாடல் தெரிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மகராசன் திரைப்படத்திலிருந்து தான் மனோ எஸ் ஜானகி பாடின பாடல் அன்பின் அழகு விட்டு கொடுப்பது, காதலின் அழகு விட்டுவிடாமல் இருப்பது. அரைக்கும் போது மணப்பது சந்தனம், ஆனால் அவளை நினைத்தாலே மணக்கிறது இவனின் மனம்.

அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி த

நமக்கு அமழ்ந்த நேரம் 3:42. நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

பாட்டும் பதமும் இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. காதல் எனும் தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார் திருப்பூர் கணக்கம்பாளையம் ரஞ்சிதா ரகுநாத். அடுத்த பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல். தன் மனதில் வருங்கால காதலியின் அழகான உருவத்தை உருவாக்கி தினம் தினம் ரசித்து வந்தான் காதலன். அவளை கண்ட அந்த ஒற்றை நொடியில் தன்னுடைய உருவத்தை மறந்து அவளுடைய உயிருக்குள் குடிபுகுந்துவிட்டான்.

0: சந்திப்பு பூத்து சென்ற நேரம் 3:50 நிமிடம்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின்
7: தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வவாக்கு திரைப்படத்திலிருந்துதான் பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் அவருடைய குரலில் எஸ் ஜானகி அவங்களும் பாடியிருக்காங்க. அந்த பாடலை தான் கேட்க போறோம். உலகத்தையே கட்டிக்காக்கும் அந்த கடவுளுக்கும் காதல் மலர்ந்தது. அவனும் அவளை தேடி தேடித்தானே அலைகிறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தன்னை தரிசிக்க வருவாள் என்று காத்திருந்தாள். அந்த நாளும் வந்தது. மணமாலைகளும் தோளில் சேர்ந்தன.

சரிங்க, நாமளும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். காதல் எனும் தலைப்பில் ரொம்ப அழகான பாடல்களை தொகுத்து அதற்கான பொழிப்புரையும் கூட தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிச்சாங்க திருப்பூர் கணக்கம்பள்ளியம் ரஞ்சிதா ரகுநாத் அவர்களுக்கு. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கோடை பண்பலின் 1.5. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் மகேஸ்வரி. நன்றி நேயர்களே.

0: தொடர்ச்சியை நாம் ரசிக்கலாம். வண்ணத்துரிகையில் கலக்கல் கேள்வி முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கேற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பலன்கள் தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்க பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை

மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நம் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
4: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: ஒட்டன் சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
8: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: எடக்கு மடக்கான கேள்விகளோடும் குண்டக்க மண்டக்க வரும் பதில்களோடு கொண்டாட்ட வேளையில் கேள்வி திண்டாட்டங்களோடு இது கலக்கல் வண்ணத்தொரிகை. கலக்கலான கேள்விகளுக்கு கலகலப்பாய் பதில் சொல்ல அன்பு நேயர்கள் வரலாம் இந்த எண்களில். அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, வழக்கமானோர் 24 24 26 மற்றும் 290 333. முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் எடக்கு மடக்கான கேள்விகளோடு ஜான் டி பிரிட்டோ, குண்டக்க மண்டக்க பதில்களோடு ரவிச்சந்திரன்.

0: என்னமா
1: சொல்லிக்கே இருக்கலாம், இன்பமே இன்பமே. வாழ்க்கையில எல்லா நாளும் துன்பமே துன்பமே.
0: என்னமா
1: துன்பமே உந்தன் பேர் பெண்மை.
0: நல்லா இருக்கேன் அது.
1: நீ முதலே சொன்ன மாத்தி எழுதிக்கலாமா?
0: என்னமா இது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்
1: பாத்தீங்களா? சக்தி முதல்ந்து போடு.
0: இல்ல இல்ல இல்ல வேணாம். இந்த துன்பமேன்னு நீ சொன்னதுக்கு என்ன காரணம் நீ சொன்னா?
1: ஒரே டென்ஷன்.
0: சரி,
1: ஸ்கூல்ல டென்ஷன், இங்க எஃப்எம் வந்தா டென்ஷன்,
0: என்னால
1: ஒரு நாளைக்கு 100 கடங்காரன் போன் பண்றேன் அது ஒரு டென்ஷன்.
0: சரி,
1: எதிர்பார்த்த இடத்துல பணம் வரல டென்ஷன்.
0: சரி,
1: ஒரு கல்யாணம் காட்சி போக வேண்டியிருக்கு டென்ஷன் டென்ஷன்.
0: உட்காந்து
1: கீபோர்ட் டப்பு டப்பு தட்டிக்கே இருந்தேன்
0: உடைகிற அளவுக்கு.
1: ஆமா ஆமா.
0: சரி,
1: அக்கா வந்தா ஏங்க எது கீபோர்ட் போட்டு உடச்சுக்கிருக்கியே
0: நான்?
1: இல்லம்மா ஒரு டென்ஷனா இருக்கு, நிம்மதியா ஒரு 3 நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வரலான்னு யோசிக்கிறேன்.
0: நல்ல விஷயமா இருக்கு மாமா, என்னையும் கூட்டு போயிருமா?
1: ஆமா ஆமா. ஒண்ணு பூம்பாறை போலாமாண்ணா?
0: ஓ, ரொம்ப நாளா இருக்கும்.
1: ஆமா ஆமா, என்ன பக்கமா இருக்கு. மூணாறு போகலாமாண்ணா?
0: சரி,
1: நான் பேசாம இருந்தேன்,
0: எந்திரிச்சு வெளியில கிளம்பி
1: நான் அடுத்து பார்த்தேன். அடுத்து சொல்றவங்களும் கிளம்பிட்டேன். ஏங்க பேசிக்கிறீங்க போய்க்கிருக்கீங்கன்னு நான் சொன்னதை நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டியானே? என்ன அது? எங்கேயாவது நிம்மதியா 3 நாளைக்கு போலாம்.
0: நிம்மதியா
1: அந்த வார்த்தைக்குள்ள நீ வர முடியாதே
0: அப்படின்னு. அங்கிருந்து என்ன பறந்து வந்து
1: மாப்பிள்ள அந்த கதையை கேக்குற?
0: சரி
1: வந்துருச்சு.
0: சரி விடு, எதுக்கு காசு சுண்டி சுண்டி விளையாண்டுக்கிட்டு
1: மாப்பிள்ள? முந்தா நாள் ஒரு சம்பவம்.
0: என்னமாமா எல்லாத்துக்குமே ஒரு கதை வச்சிருக்க நீ?
1: இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் வைக்கலாமா? என்ன நான் சாம்பார் வைக்கிறேன்னு
0: சொன்னா?
1: இல்லம்மா, நாக்கு நம்ம மனத்து போச்சு. ஒரு கறி குழம்பு,
0: ஓ
1: ஒரு மீன் குழம்பு, ஒரு கருவாட்டு குழம்பு, அதனால வக்கனே வைமானே.
0: சரி,
1: ஆ ஒன்று செய்வோம். கறி குழம்பு வேணுமா, மீன் குழம்பு, சாம்பார் வேணுமான்னு காயினை துண்டி போடுங்க பாப்போம்னா.
0: ஓ, எது விழுந்தா கறி?
1: பூ விழுந்தா சாம்பார்.
0: சரி,
1: தலை விழுந்தா கறி குழம்பு.
0: நல்ல வேலை தலை விழுந்துச்சு.
1: இல்லை மாப்பிள்ள, காய் நேராக போய் செங்குத்தா நிற்கிது மாப்பிள்ள. இங்கிட்டு விழுகல அங்கிட்டு விழுகல.
0: நீ சுண்டி இருப்ப?
1: ஆமா,
0: கரெக்டா சொல்லிட்டா. அதாவது நீ எல்லா விஷயத்திலயுமே இப்படி
1: ஏறுக்கு
0: மாறாவே இருக்கு. கடைசியில நடுவுல நின்னுச்சே காயினு, என்ன கறி குழம்பா சாம்பாரா?
1: மாப்பிள்ள உப்புமா கிண்டி போட்டான் மாப்பிள்ள
0: நடுவுல.
1: ஆமா, அப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமே கிரிக்கெட் ஆட போனா கூட பேட்டிங்கோ பவுலிங்கோ நீங்களே எடுத்துங்கடா, இனிமே காயின் போட மாட்டேன்.
0: ஒண்ணு என்ன வேணுமோ வச்சுக்க.
1: ஆமா ஆமா, என்ன டாஸ்ன்ற வார்த்தைக்கு வேலை இல்லை.
0: ரைட்டு மாமா. அதனால இனிமே இந்த பூவா தலையா பாக்குற வேலையை.
1: இந்த காயில் நீங்கிட்டு பூ இருக்கு, தலை இருக்கு. பூக்கும் தலைக்கு என்ன வித்தியாசம்
0: சொன்னீங்கன்னா
1: நம்ம ஒரு டீய குடிச்சுட்டு பேசலாம்.
0: என்னமாமா நீ இப்படி ஆரம்பிச்சிட்ட?
1: என்ன கறி குழம்பு? கறி குழம்பு ரெடி?
0: கறி கறி குழம்பு ரெடி பண்ணு, நான் கூடவே வந்து உனக்கு
1: அஞ்சாறு கருவாட்டை பொரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து

0: பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடு.

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.
10: நம் கோடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். கோடை பன்மலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.

0: இதுக்கு என்ன வித்தியாசம்?
1: இந்தா இந்தா வாருங்க, பங்காளி வராங்க.
0: தலைவர் தான் பூ உருதான் வாப்போம்.
1: வாங்க, வணக்கங்க.
2: வணக்கம் ஐயா.
0: ஆ, தலை தலை.
1: ம், யாருங்க?
2: வணக்கம் ஐயா, நான் சிவகங்கை மாவட்டம் சட்டிக்குளத்து வந்து அழகர்.
0: அழகர்
1: சொல்லுங்க. அழகரே
2: சொல்லுங்க,
0: பூவுக்கும் தலைக்கும் என்ன வித்தியாசம்?
2: ஐயா, தலைவாரி பூ வைக்கலாம்,
0: தலைவாரி பூ வைக்கலாம், பூவாரி தலை வைக்க முடியாது,
2: வைக்க முடியாது.
0: சரி,
1: அடுத்து
2: கோயில் குளத்துல மாலை கட்டலாம், ஆனால் தலையை கொட்டி கோயில் குளத்துல மாலையை கட்ட முடியாது.
0: ஓ, அப்படியா?
1: அடுத்து
2: தலைவாரி பூச்சூடி ஒரு பாட்டு இருக்கு,
0: தலைவாரி பூச்சூடி உன்னை பாடப்பா சாலைக்கு
1: போய் என்று சொன்னாள்.
0: பாரதியார் பாட்டே அவன் கைச்சிக்க மாட்டேன். சரிங்க, சந்தோஷங்க. நாங்க அடுத்த ஆர்டர் பாக்குறோம். லைன்ல ஒரு ஆள் நின்னு இருக்காங்க.
1: வாங்க,
0: வணக்கம். வாங்க,
1: தங்கச்சி யாரு?
0: குளித்தல.
1: ஐயோ, இதெல்லாம் தான் சரி, குரலை கவனிக்க விட்டேன்.
0: சொல்லுங்க.
2: சொல்லுங்க,
0: பூவுக்கும் தலைக்கு என்ன வித்தியாசம்?
2: பூ மார்க்கெட்
0: தலை மார்க்கெட்.
1: ஏமாமா, ஒரு தலை மார்க்கெட் வச்சா என்ன?
0: அப்படி ஆடு வெட்டடம் போற தலை இருக்கும்ல, தலை மார்க்கெட்
1: அப்படி வச்சுக்கலாம்.
0: சொல்லுங்க. பூந்தோட்டம், தலை தோட்டம் இல்ல, தலை நகரம், தலை கவசம், பூ கவசம் இருக்கே, பூ கவசம்.
1: தலை வா, பூ வாசல் விஜய் இல்ல.
0: சந்தோஷம் நிறைய சொல்லிட்டீங்க, நாங்க அடுத்த ஆளுக்கு வழி விடுங்க. கோ கோ கோ கோ வாங்க கோ. வணக்கம்.
1: வணக்கங்க.
3: அன்புக்கும் பாசத்துக்குரிய மாமா அவர்களுக்கும் என் நேசமிகும் பங்காளி அவர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
1: யார்? சிவா.
3: மாவட்டம்
0: சிவா.
1: பார்த்தீங்களா, நான் இப்போதான் சிவாவை கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: சிவா வாசி.
1: சரி, சொல்லுங்க சிவா. நீங்க பூவா தலை
0: மாமா, பூவுக்கும் தலைக்கு என்ன வித்தியாசம் மாமா?
3: பூ பறிக்க போலாம் மாமா.
0: பூ பறி, தலை பறிக்க போக,
1: தலை பறிக்க போக முடியாது. அடுத்து அவ்வளவுதான்.
3: அப்புறம் பாத்தீங்கன்னா பூம்பாறை இருக்குது நம்ம ஊர்ல.
0: ஆமா ஆமா, தலை பாறை இல்ல
1: இல்ல
0: பா, என்ன ஊர்? நம்ம ஊர்ல
3: பாத்தீங்கன்னா
0: என்னன்னு
1: தெரியல.
0: அப்புறம் பேர பிள்ளைகள எப்படி இருக்காங்க?
4: எல்லாரும் நலமா இருக்காங்க.
0: அந்த சந்திராயன், எங்க சந்திராயன் பூமியில இருக்கிறாரா? சந்திரன் போயிருக்காரா?
1: தலைமகள்
0: ஊர்வலம் இல்ல, சூப்பருங்க.
1: அடுத்து
0: தலையே தலை சுடவா?
1: கிடையாது.
0: நன்றிங்க. நாங்க இன்னொருத்தரையும் பாக்குறோம். என்னமா
1: ஒருத்தரை?
0: வணக்கம்.
1: வாங்க,
0: யாருங்க
1: சொல்லுங்க.
0: உங்க தலையில பூ வைக்க முடியுமா?
1: வைக்க முடியாது, வலிக்கு விழுந்து
0: கஷ்டம். சொல்லுங்க.
3: மூணு
0: தலை
1: சொல்லுங்க.
0: வணக்கம் வணக்கம். பதில சொல்லி பாட்டு போடலாம். ரொம்ப நேரமா பேசிக்கே இருக்கமா, ஆன் பார்க்க முடியாதுல. சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேசி முத்து.
1: என்ன சொல்றாரு?
0: பூக்காரி படம் இருக்கு.
1: தலக்காரி கிடையாது.
0: தலைமை ஆசிரியர்.
1: பூமை ஆசிரியர் கிடையாது.
0: பூவிழி வாசலிலு,
1: தலைவிழி தாசலிலே இல்ல.
0: பூம்புகார் இருக்கு, தலை புகார் இல்ல.
1: கிடையாது மாமா.
0: பூவுக்குள் பூகம்பம், தலைக்குள்
1: கிடையாது மாமா.
0: தலைக்கறி இருக்கு,
1: பூக்கறி கிடையாது.
0: பூமணி படம் இருக்கு.
1: தலைமணி கிடையாது.
0: தலை தீபாவளி கொண்டாடுவாங்க.
1: பூ தீபாவளி கொண்டாட மாட்டாங்க.
0: பூவே உனக்காக,
1: தலையே தனக்காக.
0: அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க.
1: என்னது
0: ஒரு மாதிரி போய்கே இருக்கு.
1: ஏப்ரல் மாசம் வந்தாலே

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்படி
0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன்

0: கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: இந்த 2026ல நர்சிங் படிக்க பிளான் பண்றீங்களா?
2: பிஎஸ்சி நர்சிங்ல வெல் ட்ரெயின் ஸ்டாஃப், பிராக்டிகல் லேர்னிங், என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற பிரீத்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், டொனேஷன் இல்லாம அட்மிஷன், உடனடி வேலை வாய்ப்பு, மேனேஜ்மெண்ட் மூலமாவும் கவுன்சிலிங் மூலமும் சேரலாம்.
1: கவுன்சிலிங் கோட் 1010, பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாட்டுத்தாவணி, மதுரை.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
7: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
6: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
7: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
6: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
7: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
6: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்,
7: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு,
6: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு,
7: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
6: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: தொடர்புக்கு 9659465329.
8: நம் கவடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
12: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
11: தொடர்புக்கு 9500252728.
8: நம் கவடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
7: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
8: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்கியோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க்.

0: சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: அறிவாளி பல பல தொழில்களை கையில வச்சிருக்க.
7: ஆமாமா, சும்மாவா?
6: அத நாம விட்டா ஒரு சந்தேகம் ஒண்ணு கேக்கலாம்.
7: ஊர்ல நாங்க
6: அதாவது மெச்சூரிட்டி மெச்சூரிட்டிங்கிறாங்க.
7: ஆமா,
6: அப்படின்டா என்ன
7: மாப்பிள? இதுக்கு சரியான பதில் என்னாலும் சொல்ல முடியும்.
6: எப்படி
7: மாப்பிள? வீட்டை நாம துணி துவைக்கிறோம்.
6: சரி,
7: நடந்தும் கூட எதுவுமே தெரிய மாதிரி தெரியாத மாதிரி சிரிச்சுக்கே போய் டீ கடையில உட்காந்து பேப்பர் பாக்குற பாத்தியா? இதே மாப்பிள மெச்சூரிட்டி.
6: ஆனா இப்ப சொன்ன வருவோமா, ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது.
7: என்ன புரியுது?
6: நேத்து இந்த மெச்சூரிட்டியோட நீ அந்த கிழக்க இருக்க சாவடி இருக்குல்ல, அங்க போய் படுத்து கிடந்து இருக்க.
7: மாப்பிள, நான் மட்டும் இல்ல, நிறைய ஆம்பளைய அந்த சாவடிதான் பாத்துக்கிறாங்க. அது மெச்சூரிட்டி இல்ல, மெஜாரிட்டி ஆம்பளைய.
6: அப்படியா?
7: ஆமா,
6: எல்லாமே இந்த சாவடியில போய் படுத்து கிடக்காங்க இந்த ஆலமரத்துக்கு.
7: ஆமா ஆமா,
6: நீ குண்டு பேர விளையாண்ட.
7: ஆமா, நம்ம செட்ட காண் இருக்காங்க.
6: அவருக்கும்
7: தெரிஞ்சிருக்கான். ஒரே ஒரு கேள்வி, மாப்பிள காவடிக்கும் சாவடிக்கும் என்ன வித்தியாசம் கேப்பேன்
6: அப்படின்னு கேக்குற. ஓ மாப்பிள, சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இங்க இருக்கிற மாப்பிளைய
7: ஆண்டு வாரு
6: எப்படி சொல்றாங்கன்னு
7: பாருங்கப்பா. வந்து கேருங்கப்பா. ஏய்,
6: வரிசையா? வணக்கம்.
8: கிராமத்து இசை அரசன் 100.5 மெகா கிருஷ்ணன் இணைவது தேனி மாவட்டம் ஓடிப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
7: அட்டே அட்டே அட்ரா அட்ரா அட்ரா அட்ரா அட்ரா. மாப்பிள,
6: மைக் செட்.
7: என்னே சொல்றீங்க? மகாராஜன் தான் முத முத சாவடி படுத்துக்கிறாரு.
6: அப்படியா? கம்பெனிக்கு.
7: ஆமா சொல்லுங்க மாம்சா. சௌ
6: மகராசு மச்சா,
7: காவடிக்கும் சாவடிக்கும் என்ன வித்தியாசம்?
6: காவடி
8: படுக்கலாம்
7: சார். சரி,
6: பாத்தீங்களா? போகும்போது அங்க அந்த இளநி இளநி அதோட ஊத்தி. இல்ல மாமா, உடலுக்கு நல்லது இல்ல.
7: குளிர்பானம் மாப்பிள.
6: அதான் கூட்டு போக மாட்டேங்கிறேன்.
7: அடுத்த வாரம் கூட்டு போறேன்.
6: அப்படியா?
7: ஊர்ல விசேஷம் வச்சுக்கோம்ல.
6: சரி மாமா,
7: ஏறு வாண்டி தூள்ள வரமாட்டேன். அடுத்த ஆண்டு வாரு. வாங்க
6: வணக்கங்க.
7: வாங்க.
9: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம்.
7: கொஞ்சம் வேகம் கம்மியா இருக்கு.
6: பரவாயில்ல
9: மாமா, எங்க அண்ணனும் நீயும் ஒரு ஒரு மீது ஒருவர் அப்படியே அருமையா பேசி வச்ச மாதிரி அருமையா பாடுறீங்க மாமா. எங்க அண்ணனு நீ உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
7: சொல்லுங்க, எந்த மருமக? எந்த ஊருக்கார?
6: கோமதி தங்கச்சி.
9: கோமதி.
7: சரி சரி சரி சரி.
9: அண்ணே நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் தங்கச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: மாமனார் விசாரிக்கிற இல்லையா?
6: இருக்காரு, அவர் நல்லா இருப்பாரு.
7: சரி சொல்லுங்க, காவடிக்கும் சாவடிக்கும் என்ன வித்தியாசம்?
6: மாமா, சுங்க சாவடி
9: இருக்கு.
6: சுங்க காவடி
7: கிடையாது. ஏகப்பட்ட காவடி வருது.
6: புஷ்ப காவடி
7: மாப்பிள. அந்த பேர் ஆவ கொடுத்தாங்க மாப்பிள.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
0: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: வணக்கம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: Reindeer International School, ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது Reindeer International School, ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.
4: நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: நெருப்பு போட்டு சாம்பிராணி போட்டு அதுல அஞ்சாறு கருவாடு துண்டை போட்டு அப்படியே
1: காட்டுவாரு. சரி,
0: அந்த புகைக்கு ஈ எல்லாம் பறந்து போயிடும்.
1: ஓ, அந்த ஈயே வேணான்னு சொன்னது நீ சாப்பிட்டுருக்க.
0: அது போன பிறகு எங்க பெரியப்பாவும் போனக்கு அப்புறம் அந்த கருவாடு எடுத்து நான் திம்பேன். ஆரம்பிச்ச பழக்கம் மாப்பிள்ளை
1: அது இல்ல
0: வந்துக்கே இருக்கு.
1: அதை இனிமே உன்னை கருவாட்டிட்டு இருந்து உன்னை காப்பாத்த முடியாது
0: மாப்பிள்ள.
1: நம்ம என்ன செய்யலாம்னா,
0: காவடிக்கும் சாவடிக்கும் என்ன வித்தியாசம்
1: கேட்டுருவோம்.
0: வாங்கப்பா.
2: மாமாவுக்கு மங்காளிக்கு மழை இறக்கும்.
0: சொல்லுங்க யாரு?
2: நாமக்கல் மாவட்டம் மருதுபட்டி அயன் செந்தில்.
0: அயன் செந்தில், சொல்லுங்க மாப்பிள்ள, காவடிக்கும் சாவடிக்கும் என்ன வித்தியாசம்?
2: காவடி
0: எடுத்து யாத்திரை போவாங்க.
1: ரொம்ப
0: சிக்கலாய் போயிடும். அடுத்த ஆண்டு பாரு.
1: ஏமாமா, இடையில ஒரு ரெண்டு கருவாடை கூட சாப்பிட்டுட்டு கூட நீ
0: இன்னும் ஒருத்தர பாத்துட்டு இந்த கருவாடு குழம்பா வச்சு தரேன்.
1: அப்படியா?
0: என்ன வறுத்து வறுத்து இன்னும் என்ன கூடுதல் ஆகிருக்கு?
1: சொல்லுங்க,
0: காவடிக்கும் சாவடிக்கும் என்ன வித்தியாசம்?
3: சாவடி பாளையம்னு ஒரு ஊர் இருக்குங்க.
0: சாவடி பாளையம்,
1: காவடி பாளையம்.

0: வீட்டு வாசல் வந்து சோதனை சாவடி
1: எப்படி கைவிடுவோம்
0: என்ன வர சீக்கிரம் என்ன சீக்கிரம் வந்துட்டா சோதனை சாவடி பா ஏதாவது காப்பி கீப்பி குடிக்கலாமாப்பா
1: இல்ல
0: கருவான காப்பி ஒத்து வராது கருவாடே சாப்பிடுவோம்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156. நம் காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: கருவாட்டு குழம்பு வச்சு தரேன், நீயே காலி
1: பண்ணிட்டு பச்சை மச்சை போட்டு வச்சமா அப்படி அரிசி மொத்தமா வச்சுக்கிட்டேன், இன்னொரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கேன் அப்படி எடுத்து சாப்பிடு.
0: இன்னொரு பாத்திரத்துல கூட
1: இல்ல பாத்திரத்துல
0: நீ கூடையில வச்சிருந்தாலும் வச்சிருக்க,
1: பச்சையா வேணாம் அவிச்சியா வச்சிருக்கேன்.
0: அப்படியா,
1: அடுத்த ஆறு பாப்பா வாங்க.
0: வணக்கங்க.
2: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டில இருந்து கே கே என்கிற கருப்பண்ணன்.
1: கருப்பண்ணன் சொல்லுங்க.
0: காவடி சாவடி
2: வாக்குச்சாவடி அலுவலர் இருக்கிறாரு,
1: இருக்காரு. ஆமா, வாக்கு காவடி அலுவலர் இல்ல
0: கிடையாது. அடுத்து
2: யாருக்கு காவடி தூக்குற அப்படின்னு சொல்லி,
1: என்ன காவடி தூக்கிற, யாருக்கு காவடி தூக்குற,
0: யாருக்கு சாவடி தூக்குற
1: சொல்ல மாட்டாங்க
0: அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்க.
2: அப்புறம் காவடி ஆட்டம்னு ஒரு இது இருக்கு
1: இருக்கு.
0: அடுத்து
1: அடுத்து அதாவது என்னது தாய் கிழவி பவுன் தாய்.
0: அப்படியா,
1: சொல்லுங்க மாமியார்.
0: ஊரே ஓடுதா?
1: ஆமா.
2: ஒரு சொல்லுங்க சார், பேரனுக்கு
1: யாரு பேரண்ணா?
0: பேரு
2: சிவனேசன்.
1: சிவனேசன் பேரனா பேரண்ணா? சிவனேசன், வாழ்த்துக்கள் மாமியாருக்கு, சொன்ன வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு கொடுத்து கொடுத்த நேரம் சரியாக முடிந்து விட்டதால் நாங்கள் மீண்டும் கருவாட்டை நோக்கி செல்கிறோம்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
1: வாங்க, யாருங்க?
0: வணக்கங்க,
1: சொல்லுங்க
0: பேருங்க.
1: சின்ன தம்பி, உங்களுக்கு தம்பி.
0: எனக்கு அக்கா எப்படி இருக்கீங்க? தங்கச்சி
1: காவடிக்கும் சாவடிக்கும் என்ன வித்தியாசம்? வசந்தி அக்கா
0: சொல்லுங்க.
1: அருப்புக்கோட்டை குற்றாலிங்க, அமிர்தபுரம் கணேசன்.
0: நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்.
1: நீ இந்த கேட்டில பத்தியா என்ன கேட்ட? மெச்சூரிட்டி ரெண்டு பேர், அதுக்கு உதாரணம்.
0: அப்படியா,
1: எப்ப பார்த்தா டீ

0: இக்கட
1: தான் அல்லது சாவடி.
0: ஆமா ஆமா மாப்பிள்ள எல்லாமே சொல்லிட்டாங்க. பழக்காவடி இருக்கான், சர்ப்ப காவடி,
1: சரி,
0: வேல் காவடி, சேவல் காவடி, பஞ்சாமிரத காவடி, அப்புறம் இது சாவடியில வந்து சாவடி பாளையம் புதூர் நம்ம வெங்கடாச்சல ஊர், மகுடஞ்சாவடி
1: இருக்கு,
0: நம்ம கொத்தவால் சாவடி,
1: கொத்தவால் காவடி கிடையாது.
0: ஆமா ஆமா. அப்புறம் அன்னக்காவடி
1: நம்மள சொல்ல சொல்ற மாதிரியே இருக்கு.
0: மாப்பிள்ள எப்ப பாரு உங்க அக்கா என்னை சாவடிக்கிறா மாப்பிள்ள,
1: காவடிக்கிறா மாப்பிள்ளன்னு சொல்ல முடியாது.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
3: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
2: மே 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
3: கால் 8220782333.
4: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
5: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
4: தொடர்புக்கு 9500252728.
6: நம்காடை பன்மலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: என்ன சண்டை?
1: பாரதி பைய பொழுதும் கார் எடுத்துக்கே போய் சுத்திக்கே வரானா?
0: சரி,
1: கொடைக்கானல் கூட்டமா இருக்கா?
0: சரி,
1: வண்டி பூரா ஒரே அழுக்கு.
0: சரி,
1: அழுக்கு கழுவிக்கிருந்தேன்,
0: தண்ணியை ஊத்தி
1: நல்லா தேய்ச்சி கழுவிக்கிருந்தேன்.
0: சரி,
1: அவர் எட்டி பார்த்தா, இந்த கார் மேல காட்டுற அக்கறை ஏன் மேல காட்டலாம்ல?
0: ஓ,
1: அப்படின்டா.
0: இது இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஆதங்கம் தானே.
1: நான் அப்படியே அந்த ஒரு வாளி தண்ணி ஏற்கனவே உள்ள சோப்பளம் போட்டுருந்தேன், அதை அப்படியே அவர் மேல ஊத்தி நார வச்சு தேய்ச்சேன் மாப்பிள்ள.
0: ஓ, கார் மாதிரி?
1: ஆமா,
0: அதனால மாப்பிள்ள
1: நார வச்சுட்டா மாப்பிள்ள அப்புறம்
0: இல்லை இல்லை மாமா, நீ தெரியாம செய்யற மாதிரி பல வேலைகளை தெரிஞ்சே செய்யற அப்படிங்கிற மாதிரி.
1: என் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையாண்டு சொல்லு.
0: இல்ல, எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா தான் இருக்கு.
1: நேத்து நடந்த சொல்றேன்.
0: என்ன நடந்துச்சு?
1: விடியக்கால எஞ்ச உடனே எழுப்பி விட்டா, சரி ஆபீஸ் போனோம்ல, அதான் அக்கறை எழுப்புற அப்படின்னு பார்த்தா, சங்கத்துக்கு பணம் கட்டணும்ல, தெரியுமா தெரியாதா?
0: எல்லா வீட்டுலயும் இது இருக்கு போல.
1: ஆமா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் போச்சு, காலில இருந்து கேட்டுக்கே இருக்கேன், கத்திக்கே இருக்கேன், நீ பேசாம இருக்க
0: அப்படின்னா,
1: யாரு உங்க அப்பாவுக்கு போன் போடு அப்படின்னு. என்னவா அவர் விட்டு கேட்க போறியாக்க? நான் அசிங்கப்பட்டது பார்த்தாதா, எங்க அப்பா நீ கதை வாங்கணுமா கேட்டான்.
0: சரி,
1: ஒப்பண்ட கடன்லாம் வாங்குவானா? உன்னை கட்டி கொடுக்குறப்ப அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு.
0: என்ன சொன்னாரு?
1: என் மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சுவேன், என் மருமையை ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு.
0: சரி,
1: அவரை கூப்பிட்டு கேட்டு, யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னு கேளு. ஒருவேளை யார்கிட்டயா அந்த ரூபா இருக்கா?
0: ஒருவேளை தெரியாம நீயே கொடுத்துருந்துருப்ப,
1: கூட கொடுத்துருப்ப. அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த சங்கம் இந்த இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம்.
0: இருந்தா அது ஒரு வீடை கூட கேட்டான்.
1: ஆமா,
0: அந்த கொடுத்து வச்சதுங்கிறதுக்கு அர்த்தம் வந்து நீ அப்படி.
1: ஆமா, மாப்பிள என்ன நினைச்சாண்டு தெரியலாப்ல, செருப்பு காலோட ஒரே ஒரு மிதி மிஞ்சாப்ல ஓடி வந்து கார்ல விழுந்துட்டேன்.
0: இங்கே ஒரு மாமா, நாம் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம உயிருக்கு எங்கேயுமே உத்தரவாதம்
1: கிடையாது இல்லாமல்.
0: நம்ம என்ன செய்யறோம், ரெண்டு பேரும் வழக்கமா எங்க போவோமோ
1: அங்க போய் அங்க
0: இப்ப கிளம்பு.
1: இப்ப நீ இன்னொன்னு தெரிஞ்சுக்க,
0: என்ன,
1: நீ ஊருக்கு கிளம்பிருப்ப.
0: சரி, ஆமா,
1: எடுத்து வச்சுப்ப பையே, செல்போனு,
0: ஆமா, எல்லாம்
1: லேப்டாப் எல்லாம் வச்சிருப்ப,
0: எடுத்துட்டேன்.
1: நீ எதை மறந்தாலும் மறந்துக்க.
0: சரி,
1: இந்த எம்பி சொல்லி ஒரு கண்ணாடி டம்ளர் கொடு.
0: ஆமா,
1: இந்த கண்ணாடி டம்ளர்.
0: ஆமா,
1: எடுத்துட்டு போயிருமா?
0: எதுக்கு மாமா?
1: அது ஆவப்படுத்திக்கே இருக்கு.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
5: கலக்கலான கேள்விகளை கேட்டு மனதை கலகலப்பாக்கி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வண்ணத்துரிகை. நிகழ்ச்சியோடு இதுவரை இணைந்திருந்தார்கள் ஜான் டி பிரிட்டோ, ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கணனியாக்கம் ஜேம்ஸ் ஆண்ட்ரூ. துருப்புள்ளி 5 நினைத்தாலே இணைக்கும் இடைக்கால பாடல்களோடு வருகிறது சித்திரச்சி.

0: செவ்வானம் சிவக்கு முன் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்டப் பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கஷிஸ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் சித்திரை சுவானம். காதல் வாணி இதய நிலாவை வரவேற்க வான்மகள் வசந்தம் காண வருகிறாள். இதழ்களால் பூக்கும் இசை மாலையை தொடுத்து இதயம் தேடும் இசை சாரலாய் வீசும். இணைந்திருப்போம் சித்திரை சவ்வானத்தில். நிகழ்ச்சியோடு கொடுமுடி ரகுநாதன். மாலை வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
9: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
8: தொடர்புக்கு 9500252728.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரச்ச பானம் பார்வையில் பேசிடும் வித்தையில் கற்றுத்தருகிறது காதலை. கனவிலும் நினைவிலும் அவள் முகமே காட்சி தருகிறது.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரை செவ்வானம். சத்தமில்லாத யுத்தத்தில் அவனும் அவளும் கரைந்து போகிறார்கள். இதயங்கள் இடமாறி இணைந்தும் கொண்டது.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஒட்டன்சத்திரம், அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரச்சவானம் காத்திருப்பது சுகம் என்றால் ஆயுள் முழுவதும் காத்திருப்பது ஒரு யுகம்தான். நினைவின் மடியில் என்றும் அது பூத்திருக்கும்.

0: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு, இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
1: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
0: தொடர்புக்கு 9500252728.
2: கனவில் முத்தமிடும் காதலை நினைவால் சொல்ல துடிக்கும் நேரத்தில் மௌனமே மொழியாகிறது.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரை செவ்வானம், இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் தினம் ஒரு காதலை சொல்லிவிட்டு போகிறது. அவளால் அழகாக்குகிறது அவன் காதலை.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
2: ஒட்டன்சத்திரம் நகரில் புதிய கட்டிடத்தில் மகளிருக்கான தனி கல்லூரி.
1: 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்,
1: பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ்,
2: பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்,
1: பிகாம், பிபிஏ, பிசிஏ போன்ற 12 இளநிலை பாட வகுப்புகள்.
2: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு.
1: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு.
2: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 9659465329.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 27, கண்ணீர் பெருக்கு தொடர்ச்சி. சக்கரவர்த்தியும் சிறு தொண்டரும் வசந்த மண்டபத்திற்கு சென்று அங்கிருந்து அருள்மொழி தேவியையும் அழைத்து கொண்டு காவேரி கரையில் பொன்னனுடைய குடிசை கருகில் இருந்த துறையில் வந்து இறங்கினார்கள். இனி படகு கரையை அடைந்து எல்லோரும் இறங்கிய போது பொன்னனும் வள்ளியும் வேறு யாரையும் பார்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. அருள்மொழி தேவியின் காலில் விழுந்து எழுந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். அருள்மொழி தேவி அவர்களை நோக்கி தழுதழுத்த குரலில் கூறினாள், பொன்னா வள்ளி, என்னால் இங்கே தனியாக காலம் கழிக்க முடியவில்லை. நான் திவ்யஸ்தல யாத்திரை போகிறேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த தோணித்துறையிலே இருந்து கொண்டிருங்கள். ஒருவேளை இப்போதாவது மறுபடியும் திரும்பி வந்தால் என்றாள். இச்சமயம் பொன்னன் வள்ளி இவர்கள் கண்களில் கண்ணீர் பெருகுவதை அருள்மொழி தேவி கண்டதும் அவளுக்கும் கண்களில் நீர் துளித்தது. பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது. பக்கத்தில் இருந்த சிவவிரதையின் கரத்தை பிடித்து கொண்டு மேலே நடக்கத் தொடங்கினாள். அன்றைய தினம் அந்த காவேரி கரை தோணித்துறையிலே கண்ணீர் பிரவாகம் ஏராளமாய் பெருகி தண்ணீர் பிரவாகத்துடன் போட்டியிட்டது. சக்கரவர்த்தியும் சிறு தொண்டரும் பிரிந்த போது அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிற்று. சிறு தொண்டரின் பத்தினியிடமும் அருள்மொழி தேவியிடமும் குந்தவி விடை பெற்று கொண்ட சமயம் அவர்கள் எல்லாருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் ஆறாய் பெருகிற்று. கிழக்கு திசை போகிறவர்கள் முதலில் கிளம்பினார்கள். சிறு தொண்டர் தனியாக ஒரு பல்லக்கில் ஏறி அமர்ந்தார். அவர் பத்தினியும் அருள்மொழி தேவியும் இன்னொரு பல்லக்கில் அமர்ந்தார்கள். சேடிகளும் பரிவாரங்களும் தொடர்ந்து வர குதிரை வீரர்கள் முன்னும் பின்னும் காவல் புரிந்து வர சிவிகைகள் புறப்பட்டன. சிவிகைகள் சற்று தூரம் போன பிறகு பொன்னனுக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அவன் ஓட்டமாய் ஓடி அருள்மொழி இருந்த பல்லக்கை நெருங்கினான். தேவியும் சிவிகையை நிறுத்தச் சொல்லி, பொன்னா என்ன இவ்வளவு ஏன் படபடப்பு என்றாள்.

0: என்று பொன்னன் மேலே பேச நாவெழாமல் திகைத்தான். ஏதோ சொல்ல விரும்புகிறாய் போலிருக்கிறது. பயப்படாமல் சொல்லு, இந்த அம்மையார் இருப்பதினால் பாதகம் இல்லை என்றாள் ராணி. தேவி, பெட்டியை பற்றி சொன்னீர்கள் அல்லவா என்றான். என்ன, கிடைத்துவிட்டதா என்று ராணி ஆவலுடன் கேட்டாள். ஆமாம். இல்லை, சீக்கிரம் கிடைத்துவிடும். அதை என்று தடுமாறினான் பொன்னன். அருள்மொழி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். பிறகு, பொன்னா, பெட்டியை நீதான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். முன்னமே உன்னிடம் ஒப்புவிப்பதாகத்தான் இருந்தேன். ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் அவன் வந்தால்? ராணி மேலே பேச முடியாமல் விம்மத் தொடங்கினாள். பொன்னன், ஆகட்டும் அம்மா, இளவரசரிடம் பத்திரமாய் ஒப்புவித்து விடுகிறேன் என்று அழுது கொண்டே சொன்னான். சிவிகை மேலே சென்றது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச் செவ்வானம். அவள் புன்னகையில் ஒளிந்து கிடக்கிறது ஆயிரம் அதிசயங்கள். பூக்கும் அவள் புன்னகையில் காதலையும் உதிர்த்து விட்டு போகிறது.

Viking Bunions and Briefs. இதுவரை இணைந்து ரசித்தோம் சித்திரச் செவ்வானம். பிரியம் நேரம் பிரியாதைசியோடு விடைபெறுகிறேன். குடும்பமணி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலை தரிசிக்கலாம் இன்று.

நீலக்கடலின் பேரானந்தத்தில் நிலவு விளையாடும் மைதானத்தில் எண்ணில் அடங்கா மணல் குவியல் கொட்டி கிடக்கும் கடற்கரையில் இறைவனின் கல்யாண கோலத்தை காண மனம் ஆசைப்படுவதில் தவறில்லையே. செல்லலாமா? மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்திற்கு நித்திய கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பஞ்சலோக விக்கிரகங்களாக காட்சி தருகிறார்கள். கல்யாண பெருமாளின் திருமுகத்தில் திருஷ்டி போட்டு இருக்கிறது. இது இயற்கையிலேயே அமைந்தது. இந்த திருஷ்டி திலகத்தையும்

கனிசன்னதியில் அருள் செய்யும் தாயாரான கோமலவள்ளி தாயாரின் திருமுகத்திலிருக்கும் திருஷ்டி திலகத்தையும் தரிசிப்பவர்களுக்கு தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. ஆச்சரியம் நிறைந்த தலப்புராணத்தை தெரிந்து கொள்ளலாம். சரஸ்வதி நதிக்கரையில் வாழ்ந்த குனி என்ற முனிவர் தவம் செய்தார். ஒரு முனிக்கன்னிகை அவருக்கு உதவி செய்தாள். முனிவர் முக்தி அடைந்த பிறகு அவளும் சொர்க்கத்தை அடைய தவம் செய்தாள். நாரதர் அவளிடம், திருமணம் செய்து கொள்ளாமல் உன்னால் சொர்க்கம் போக முடியாது என்றார். அதனால் முனிவர்களிடம் சென்று ஒருவரை மணந்து கொள்ள கேட்டாள். அவர்களில் காலப முனிவர் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 360 குழந்தைகள் பிறந்தன. மனைவி இறந்து போனாள். காலப முனிவர் பிள்ளைகளை வளர்த்தார். தனது பெண்களை திருமணம் செய்யும்படி திருமாலை வேண்டினார். திருமாலும் பிரம்மச்சாரி இளைஞனாக முனிவரின் குடில் வந்தார். அவரின் தெய்வீக அழகை கண்டார். பிரம்மச்சாரியும் தானே 360 பெண்களையும் திருமணம் செய்வதாக சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். கடைசி நாளன்று திருமாலாகவே காட்சி தந்து அனைத்து பெண்களையும் ஒருவராக்கி தனது இடப்பாகத்தில் வைத்து காட்சி தந்தார். கல்யாண விமானத்தின் கீழ் கருவறையில் மூலவர் நித்திய கல்யாண பெருமாள் அருள் செய்கிறார்.

0: வராகரின் இடது தொடையில் அமர்ந்திருப்பர் லக்ஷ்மி. கருவறையில் மூலவரான ஆதிவராக பெருமாள் 9 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் தனது இடது காலை முழங்கால் வரை உயர்த்தி ஆதிசேஷன் தலையில் வைத்தபடி அருள் செய்கிறார். ஆதிசேஷனின் துணிவியும் அவருக்கு அருகில் காட்சி தருகிறார். வராக தன் கரங்களில் சங்கு சக்கரம் மேற்கரங்களில் ஏந்தி கீழ்கைகளில் இடது தொடையில் அமர்ந்திருக்கும் லட்சுமியை தாங்கியிருக்கிறார். தினந்தோறும் பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். கருவறையின் வெளிச்சுவர்களில் கணேசர், சத்யர், அச்சுதர், அனிருத்தர், வைஷ்ணவி சிற்பங்கள். பிரகாரத்தில் கோமுளவள்ளி ஆண்டாள் சந்நிதிகள். கோமுளவள்ளி கல்யாண கோலத்தில் அருள் செய்கிறார். கல் சிலைகளோடு 2 தேவிகளுக்கும் உற்சவ திருவுருவங்களுக்கும் அருள் செய்கிறார். 108 திவ்ய தீசங்களில் 62வது தலமான இத்தலத்தை திருமங்கையாழ்வார் 13 பாசுரங்களை மிக சுவாரஸ்யமாக நாயகி பாவத்தில் பாடியிருக்கிறார். திருமணமாகாத ஆண் பெண் யாரானாலும் திருவிடந்தை சென்று கல்யாண தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு 2 மாலை சமர்ப்பித்து ஒரு மாலையை பெற்று 9 முறை வளம் வந்து பூஜை செய்தால் திருமணம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை. திருவந்திபுரம் நித்திய கல்யாண பெருமாள் நம் அனைவருக்கும் திருவருள் செய்யட்டும். இன்று திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலை தரிசித்தோம்.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: செல்வத்துள் செல்வம் என்ன சொன்னாங்க? செவி செல்வம். நாங்க அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. மனிதர்கள் எதனால் அழைக்கப்படுகிறார்கள் தெரியுமா? ஹைட்டு அப்படிலாம் கிடையாது. பணத்தாளா? இல்லை. மூணாவது தலைமுறையில் அவன் ஏழையாக போயிடுவான். பதவியாளா? இல்லை. 58 ரிட்டையர்ட் ஆயிடுவான் அல்லது 60 ரிட்டையர்ட் ஆயிடுவான். அழகினாளா? அதுவும் இல்லை. பிறகு எதனால் மனிதன் அழைக்கப்படுகிறான் தெரியுமா? செயல்களால் அழைக்கப்படுகிறான். ஞாபகம், நாம என்னங்கிற விஷயத்த நாம போன பிறகுதான் சொல்லுவாங்களாம். தோட்டத்து முல்லைக்கு வாசனை மட்டு வடிமா, இது ஒரு பழமொழி. அதுக்கு என்ன அர்த்தம்?

0: ஒரு மூலிகை அபூர்வமா மலை உச்சியில் இருந்தா தான் போய் பார்ப்போமா, வீட்டு வாசல்ல இருந்தா அதுக்கு பெருமை இல்லையா? திருக்குறள் படிப்பது என்பது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்காக. அந்த திருவள்ளுவர் சொல்ற வார்த்தை இருக்கே, அது இன்றைக்கும் கூட நமக்கு பொருந்தி வருது. அதான் உண்மை. சிந்தனை செய் அப்படின்னு நம்ம தொடங்குறோம். சிந்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா, தூங்குற போது சிந்தனை செய்வோமா? இல்லை. ஏன்னா தூக்கத்தில் நம்மளை மறந்து தூங்குவோம். சிந்திப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் சிந்தித்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க. சிந்தனை செய் மனமே, தினமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம பெரும்பாலும் எப்படி சிந்திக்கிறோம் தெரியுமா? ஹோட்டலில் போய் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிடலாமா, புரோட்டா சாப்பிடலாமா, இதுக்கு பேர் சிந்தனையா? மேட்னி ஷோ போவோமா, செகண்ட் ஷோ போவோமா, இதுக்கு பேர் இல்லை, இதுக்கு பேர் சிந்தனை இல்லை. சிந்தனைனா என்னென்னா, ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான விடை நம்மளை கொஞ்சம் நேரம் யோசிக்க வைக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் சிந்தனைன்னு பேர். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், எது உயர்நிலைக்கு நம்மளை கொண்டு வருது? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நமக்கு கீழே உட்காந்துருப்போம், ஒருத்தர் பரிசு வாங்கி கொடுப்பாரு, ஒருத்தர் பரிசு வாங்குவார். பரிசு கொடுக்குறவர், பரிசு வாங்குறவர், கைதட்டுறவர், மூணு பேர் வச்சுக்கோங்க. முதல் நிலை கைதட்டுறோம், ரெண்டாவது நிலை நம்மளே போய் பரிசு வாங்குகிறோம், மூணாவது நிலை என்ன தெரியுமா, நாம் பரிசு கொடுக்குற ஆளாக வரணும். அதோடு படித்த எல்லாரும் இந்த முதல் மார்க் வாங்குறவங்கள பார்த்தா ரொம்ப அரளுவோம். எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் என் கூட படிக்கிற முதல் மார்க் வாங்கின பையனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு என்னை அடிப்பாங்க. படிக்கிறான் பார், எப்படி படிக்கிறான், நீ இருக்கியே, உயிரோடு இருக்கியே, வாழ்றியே, எல்லா அடியும் வாங்கியிருக்கேன். அந்த அடிபட்ட வேகத்தில் நான் எந்திரிச்சு ஓடி வர்றேன். எங்கெல்லாம் எனக்கு தோல்வி வருதோ அங்கெல்லாம் விடாமல் ஓடணும்னு நினச்சேன்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். வழங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: திருச்சி சாரதாஸ்.
6: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
7: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
6: தொடர்புக்கு 9500252728.
8: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வெயிலின் வெப்பம் மெதுவாக கரைந்து காற்றின் கைகளில் தென்றல் சாய ஆரம்பிக்கும் இவ்வினிய மாலை பொழுதில் மனதை மெதுவாக வருடி நினைவுகளை இசையால் மலரச் செய்ய வருகிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள். இசையோடு கலந்து இதயம் பேசும் இனிய மாலையில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: மற்றும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.
2: இளநிலை பாடவகுப்புகள்,
3: மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலி சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு,
2: வராக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பு,
3: உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு
2: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: தொடர்புக்கு 9659465329.

மாலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு வலம் வர இருக்கும் நினைவேசுகம் இன்று பயணிக்க இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட நேயர்களே, உங்களோடுதான்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக

0: கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டுமென்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும் அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை, எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றத சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவதும், ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பது எந்த மாற்றுக்கும். நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அதுல இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
0: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரமாலை 6:40, கோடை பண்பலையில் தொடர்கிறது கதம்பு மலர்கள்.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
3: சிறுதானிய பயிர்களுக்கான வறட்சி மேலாண்மை என்பது வறண்ட கால நிலையிலும் தாங்கக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுத்து நிலத்தை பண்படுத்தி நீர் மேலாண்மையுடன் கூடிய ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மற்றும் சரியான பயிர் சுழற்சி போன்றவற்றை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவதாகும். இது நிலத்தை வளமாக்கி விவசாயிகளுக்கு வறட்சியிலும் லாபம் தரும். வறட்சி மேலாண்மை உத்திகளை விவசாயிகள் அறிந்து பயன்படுத்தும் போது ஊட்டச்சத்து மிக்க நல்ல சிறுதானிய பயிர்களை பெற இயலும். சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கதிர்வேலன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம். விதைக்கு முன்பாக நீங்க தரமான விதைகளை வந்து தேர்வு செய்வது மிகவும் அவசியம். காரணம், நீங்க தரமில்லாத விதைகளை நீங்க தேர்வு செய்து விதைப்பிற்கு பயன்படுத்தும் பொழுது வீரியமற்ற நாற்றுகளை தான் நீங்க உற்பத்தி செய்ய முடியும். சிறு செடிகளை அவைகள் வந்து உங்களுக்கு மண்ணுடைய ஈரப்பதத்தை தாங்கி வளரக்கூடியதோ இல்லது வறட்சியை தாங்கி வளரக்கூடியதோ களைகளோட போட்டி போட்டு வளரக்கூடிய தன்மையை வந்து அற்றதாக இருக்கும். எனவே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டக்கூடிய சிறுதானிய ரகங்களை தேர்வு செய்து சான்றளிக்கப்பட்ட விதைகளை வாங்கி நம்ம வந்து விதைப்பிற்கு பயன்படுத்த வேண்டும். விதைப்பதற்கு முன்பாக நம்ம வந்து விதையை நேர்த்தி செய்தல் மிகவும் அவசியம். சில விவசாயிகள் சிறுதானியத்தில் வந்து இயற்கை முறையில் சாகுபடி பண்றதற்கு ஆர்வமா இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, விதை நேர்த்திக்கு வந்து நீங்க பீஜா மிருத் என்ற இயற்கை வழியில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு நீங்க வந்து விதை நேர்த்தி செய்யலாம். இந்த பீஜா மிருதுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, 20 லிட்டர் தண்ணியில வந்து 5 கிலோ சாணம், 5 கிலோ கோமியம், கூடுதலாக வந்து 50 கிராம் சுண்ணாம்பு, நம்ம கல் சுண்ணாம்பு, இதோட வந்து கைப்பிடி மண் அளவுள்ள மண், நம்ம தாய் மண்ணை எடுத்து நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து நொதிக்க வச்சுட்டு அந்த கரைசலில் வந்து 30 நிமிடம் வந்து நம்ம சிறுதானியங்களை ஊற வச்சு நீங்கள் விதைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் மிக பிரமாதமாக இருக்கும். அந்த வரக்கூடிய நாற்றுகள் வந்து சிறு செடிகள் வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மைப்படும். இந்த ஜீவாமிருதன்ற கரைசலை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். இதில் முக்கிய நோக்கம் என்னென்னா, இதை வந்து ஒரே நாள் பயன்படுத்தி உடனே நம்ம விதை நேரத்துக்கு பயன்படுத்திக்கணும். நீங்க வந்து சேமித்து வைத்து பயன்படுத்தக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது

இது இல்லாத பட்சத்துல வந்து நம்ம விதைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கால்சியம் குளோரைடு அது இல்லன்னா நீங்க வந்து பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் என்ற சொல்லக்கூடிய இரண்டு உப்புகளை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு லிட்டர் தண்ணியில 5 கிராம் என்ற அளவுல வந்து கரைத்து 6 மணி நேரம் ஊற வைத்து திருப்பி இந்த விதைகளை வந்து நீங்க வந்து விதைப்புக்கு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தும் போது என்ன நன்மைனா உங்களுக்கு வந்து நாற்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த நாற்றுகள் வந்து வீரியமானதாக இருக்கும், வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மையா இருக்கும். அதே மாதிரி நல்ல வேர்கள் வந்து நல்ல ஊடுருவி அடியில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சு தள்ளக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம திடகாத்திரமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம மண்ணில் மேல் செலுத்தக்கூடிய உரங்களை வந்து சிறப்பாக எடுத்து அதிக மகசூல தரக்கூடியதாக வந்து கொண்டுள்ளதாக வீரியம் உள்ளதாக மாற்றும். இவ்வாறு நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய நாற்றுகளை வந்து பாத்தீங்கன்னா சிறு செடிகள் கூடையே வளரக்கூடிய கலைகளினுடைய நல்ல போட்டி போட்டு மிக விரைவாக நம்மளுடைய நிலப்பரப்பையும் சரி உங்களுக்கு வந்து இடத்தையும் ஆக்கிரமித்து நம்ம வந்து கலைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா அதிக விளைச்சலை தரக்கூடியதா இருக்குது. எனவே கூறிய பொருட்களை பயன்படுத்தி விநியோகத்தை செய்யலாம். மேலும் நீங்க வந்து PPFM பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மீத்தலைட்ரோப் என்றக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய பாக்டீரிய கலவையை பயன்படுத்தி 1%, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 மில்லி என்ற அளவுல வந்து நம்ம வந்து இந்த PPF கலவையை கலந்து நம்ம ஊற வைத்து நம்ம வந்து விதைப்பு மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை வந்து பயிர்கள் வந்து அடையுது. இதற்கு அடுத்தது போல் நம்ம என்ன செய்யணும்னா விதை நிறுத்தி பண்ணிட்டோம், விதை நிறுத்தி பண்ண பின்னாடி செடிகள் சிறு செடிகளா வந்துருச்சு, திருப்பி தென்மேற்கு பருவமழையா இருக்கட்டும் வடகிழக்கு பருவமழையாகட்டும் தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு வந்து பருவமழையே பெய்யல அப்படிங்கும் போது சரி இளஞ்செடிகளா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல பயிர்கள் வந்து மிக எளிதாக இந்த வறட்சி தாக்குதலுக்கு உட்பட்டு சீக்கிரம் இறந்து போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணும், உடனே பருவமழை பொழிந்த உடனே நம்ம வந்து தூர்கள் பிடிக்கக்கூடிய பயிர்கள் இல்லையா, அதனால பருவமழை பொழிந்த உடனேயே ஈரப்பதம் இருக்கும் பொழுது நம்ம வந்து நாத்துகள் வந்து பிடுங்கி நம்ம வந்து 2-3 தூர்களை பிரித்து பயிர் இல்லாத இடத்துல வந்து நடவு செய்யலாம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயிர் எண்ணிக்கையை ஓரளவுக்கு நம்ம வந்து பராமரிச்சுக்கலாம். அது போக இல்லாமல் நம்மளுடைய வறட்சியை வந்து பூக்குற டயத்துல, அதாவது 30-35 வறட்சி வரப்போகுது என்றது காலநிலை முன்னறிவிப்பு மூலமா விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். காரணம் நம்ம பயிர் சாகுபடி செஞ்ச உடனே நம்ம தொடர்ந்து வானொலி கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளணும். எப்ப மழை பெய்யுது, எப்ப மழை வராது, எப்ப வறட்சி வரப்போகுது, அந்த மாதிரி தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தால் போல் நம்ம முன்னேற்பாடுகளை வந்து நம்ம செஞ்சுக்க முடியும். அதனால வந்து வறட்சி வரக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு முன்னேற்பாடாக நம்ம என்ன செய்யணும்னா இளவெளி மூலியமாக நம்ம சில ஊட்டச்சத்து கரைசலை வந்து மேல தெளிக்கணும். தெளிச்சிட்டோமா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து அடுத்த 10-15 வறட்சி தாங்கி வளரக்கூடிய பண்பை வந்து பெறும். அது என்னன்னா பொட்டாசியம் குளோரைடு 1%, இல்லை என்றால் பொட்டாசியம் சல்பேட் 1%. இப்ப பொட்டாசியம் சல்பேட் வந்து மிக சிறந்த செயலை செய்திருந்த ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. சோ பொட்டாசியம் சல்பேட் என்ற உப்புகள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1 லிட்டருக்கு 10 கிராம், ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி உள்ள டேங்க விவசாயிகள் பயன்படுத்தினீங்கன்னா இப்ப நீங்க வந்து 100 கிராம் பொட்டாசியம் சல்பேட் உரத்தை வந்து வாங்கி கரைச்சிட்டு வந்து இளவெளி மூலியமா நம்ம தெளிக்கும் பொழுது வறட்சி வர்றதுக்கு முன்பாகவே நம்ம தெளிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பயிர்கள் வந்து அடுத்த 10 நாட்களுக்கு வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மையை வந்து பெற்றுரும். இது முன்னேற்பாடான நடவடிக்கைகளாக நீங்க பண்ணலாம். அதே போல PPFM பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மீத்தலைட்ரோப் என்ற 1% கரைசலை நீங்க இளவெளி மூலியமாக வறட்சி வருவதற்கு முன்பாக தெளிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய திறகாத்திரமான தன்மையை வந்து பெற்றுவிடும். ஆகிய 2 தொழில்நுட்பங்களை வந்து நீங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும். 1, விதையை கடினப்படுத்துதல், அதை விதையை நேர்த்தி. 2, இளவெளி மூலமாக வந்து கூறிய PPFM 1% அல்லது பொட்டாசியம் சல்பேட் 1% இல்ல பொட்டாசியம் குளோரைடு 1% ஆகிய கரைசலை வந்து நீங்க இளவெளி மூலமாக தெளிக்கும் பொழுது மட்டும் நீங்க வந்து வறட்சி தாக்குதல் இருந்து பயிர்களை வந்து பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாம நீங்க ஜீவாமிர்த் என்றக்கூடிய கலவையும் நீங்க பயன்படுத்தலாம். 200 லிட்டர் கொள்கலன் கூடிய கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதுல 10 கிலோ சாணம், 10 கிலோ கோமியம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ பயிர் வகை மாவு கூட வந்து 1 கைப்பிடி அளவு உள்ள மண் போன்றவற்றை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா நொதிக்க வைக்கணும். ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா 4-7 நாட்கள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நொதிச்சு வரும்போதே நம்ம பயன்படுத்தணும். இந்த நொதிச்சு வந்த பின்னாடி முதல் 2 வாரத்துக்கு பின்னாடி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அதுல சத்துக்கள் கரைய தொடங்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து இந்த கலவைகள் 10 லிட்டர் கோமியம், 10 லிட்டர் சாணம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ வந்து பயிர் வகை மாவு, இதன் கூட வந்து கைப்பிடி அளவு மண்ணை வந்து சேர்ந்து நொதிக்க வைத்து 2வது வாரத்துல வந்து நம்ம பயன்படுத்த தொடங்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பருவமழை பொழிந்து மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது மண்ணிலும் இடலாம், இளவெளி மூலியமாகவும் தெளிக்கலாம். இப்படி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வறட்சி தாங்கி திரகாத்திரமான மணிகள் உற்பத்தி செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வழிவகை செய்யறது. அடுத்தது வந்து பயிர் கழிவு மேலாண்மை மிக முக்கியமான தொழில்நுட்பம். இப்ப வந்து இந்த சிறுதானிய பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு முன்பாக நீங்க எந்த வகையான பயிர்களை சாகுபடி செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து மக்காச்சோள சாகுபடி செய்திருந்தாலும் சரி, கம்பு சோளம் போன்ற பயிர்களை சாகுபடி செஞ்சிருந்தாலும் எந்த பயிர் கழிவுகளுக்கு தீவன பண்பு இல்லாத

0: தோ அந்த வகையான பயிர் கழிவுகளை நம்ம விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா ரோட்டோவேட்டர் போட்டு உடனே நம்ம வயல்ல மட்கி உழுதுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க வந்து பயிர் கழிவுகளை ரோட்டோவேட்டர் பயன்படுத்தி நீங்க மண்ணில் உழவு செய்யும் பொழுது என்ன ஆகும்னா மண் இறுக்கம் ஏற்படுது. இது முக்கியமான காரணம். மண்ணோட வளம் குறைவதற்கு ரோட்டோவேட்டர் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கதிர்வேலன் அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

மலைக்காற்றில் கலந்து வந்த இசை இதயங்களை இனிமையாக மீட்டியதா நேயர்களே? இவ்வழகிய இசை இசைத்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கும் தங்கள் அன்புடன்.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது ஹலோ பிரதர் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை, கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன் மற்றும் பூபதி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வழமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் மே 6 புதன்கிழமை முதல் 12 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம் இந்த மாதம் மே 6 புதன்கிழமை அன்று அதிகாலை 5 அரங்கேறிய அருள் மாலை நிகழ்ச்சியில் ஒளிவுலா வந்த இறை கீதங்கள் ஒவ்வொன்றும் காலை வேளையில் மனதிற்கு அமைதியை தந்து சென்றன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பக்தி பாடல்களும் சிறப்பு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமுதன், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், திருவாளம்போலில் முனுசாமி கமலா தவமணி மற்றும் செல்வ கணபதி.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 6 புதன்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நாங்களும் நடிப்போம்ல என்ற தொகுப்பில் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட திரைவசனங்களுக்கு தகுந்தவாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் சிறப்பாக நடித்து காட்டினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் செல்வபாலா மற்றும் சுரேந்தர் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், தொண்டையூர் பால்சாமி, காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், உஸ்லம்பட்டி பாபு, கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன் தனலட்சுமி, ஹரிஹரன் பூபதி மற்றும் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 6 புதன்கிழமை அன்று இசைராகம் ஈட்டிய ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கட்செவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் இரவை மயக்கி இன்ப கானங்களை கொடுத்து மகிழ்ந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கருப்பசாமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் பாத்திமா ஃபாரூக், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் மற்றும் அக்ஷய மீனாட்சி. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அறந்தாங்கி அத்தானி அருணாச்சலம், கெங்கையம்மாள் சண்முக ஆனந்த், சுகன்யா, சுதா மற்றும் ஹரீஸ்.

கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிக் கொண்டிருக்கும் தங்கள் அன்புடன்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: அடுத்ததாக இந்த மாதம் மே 7 தேதி

0: வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் எப்படி கேட்கிறது என்ற கேள்விக்கு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அவரவர் என்ன கருத்துக்களை மிகவும் யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். தனக்கு சரியாக தென்பட்ட ஒரு விடயத்தை மற்றவர்களிடம் கேட்கும் போது அவர்களின் மனநிலை எப்படி இருந்தது என்பது குறித்தும், அவர்கள் என்ன நினைப்பார்களோ என கேட்க வேண்டிய விடயத்தை கூட தவிர்த்த தருணங்களையும் நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார்கள். படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாழுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், நன்னிலம் நாராயணன், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, திண்டுக்கல் நாகல் நகர் அறிவளி சீதாராமன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 7 வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 3 ஒளி உலா வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அன்றைய தினம் புதுக்கோட்டை ராஜேந்திரன் அவர்களின் தெருவில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. பாடல்களை தேர்வு செய்து அதற்கு தகுந்த கவிதைகளையும் இணைத்து நிகழ்ச்சியை கேட்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜெயமேரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் சுப்பலாபுரம் முருகன், கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி மற்றும் கவியமுதன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 7 வியாழக்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் இதயத்தை தழுவிச் செல்லும் இன்ப ராகங்களாக வந்து சென்றன. பாடல்களை சுவைப்பட வழங்கிய அறிவிப்பாளர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என பாராட்டு கடிதம் எழுதியுள்ளார்கள். தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி, திருச்சி மாவட்டம் குன்றாக்கம்பட்டி குண்டுமணி, தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, பெரியகுளம் சாந்தி ராஜபாண்டியன், விக்னேஷ்குமார், பெரியகுளம் இளங்கோவன் மற்றும் நாகலட்சுமி.
1: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோகுலம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை பாஸ்கரன் மற்றும் புவனேஸ்வரி.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 8 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மறக்க முடியுமா என்ற தலைப்போடு விரிந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தன் மனதில் இன்றும் அசை போடும் நினைவுகளை மறக்க முடியாமல் பதிவு செய்தார்கள். மறக்க நினைக்கும் நிகழ்வுகளை கூட மறக்க முடியாமல் தவித்த தருணங்களையும் பகிர்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மெர்லின் ரமேஷ் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், தொண்டையூர் பால்சாமி, மதுரை மாவட்டம் ஆலம்பட்டி ராமர், நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், தேனி சுப்பலாபுரம் முருகன், திருப்பூர் மனவை சந்திரசேகர், காரைக்குடி சகுந்தலா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, அருப்புக்கோட்டை குழந்தை தெர்சம்மாள், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், ராஜலட்சுமி மற்றும் சுரேஷ்.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 8 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10 அரங்கேறி நினைவீசுகம் நிகழ்ச்சியானது மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதுரை மாவட்ட நேயர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்தமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கைலாசம் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சுமதி முருகேசன், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் கோகுல் தேன்மொழி ரமேஷ், கெங்குச்செட்டிப்பட்டி குணசேகரன் பீமராஜன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புது தெரு சுப்ரலி பாபு. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாமுண்டி திரைக்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி ராஜேஷ், தேவி, ரமேஷ், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்வபாண்டியன் மற்றும் ஜெயராணி.

0: கோடை பண்பலையில் இதுவரை கேட்டோம் ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
1: ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: தொடர்புக்கு 9659465329.
0: வழங்கிய தங்கள் அன்புடன்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: அடுத்ததாக இந்த மாதம் மே 9 சனிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இசைவாசம் வீசிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால கானங்கள் ஒவ்வொன்றும் மாலை நேர தென்றலாக எங்கள் மனங்களை குளிர்வித்து சென்றன. நிகழ்ச்சியில் வளம் வந்த அத்துணை பாடல்களும் இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் மற்றும் மதுரை பார்த்திபன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 10 ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடித வழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் மலரும் நினைவுகளாக எங்கள் மனங்களை வருகி சென்றன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தூத்துக்குடி திருப்பதி ராஜன், தர்மபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி ராமு, சீதாலட்சுமி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கௌரிநாதன், கிருபாகரன் இனியவன், நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் இளங்கோவன், கரூர் மனவை சாகுல் ஹமி, திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையம் சந்திரசேகர், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன். நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
1: கட்சவி இலக்கம்
0: 80-56-57-15-54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் மே 11 திங்கட்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது பணம் என்பது என்ற தலைப்பில் பண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் பணம் குறித்த தனது தனிப்பட்ட கருத்தினை அவரவர் அனுபவ கருத்துக்களாக முன்வைத்தார்கள். பணம் மனிதர்களின் மனப்போக்கை மாற்றுகிறது. பணத்தை பெருக்குவதற்கு என தனித்துவமான மனநிலையும் தேவைப்படுகிறது என அவரவர் என்ன கருத்துக்களை நிகழ்ச்சியின் பக்கம் கூறினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பியூலா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தர்மபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா அருண்மொழி மற்றும் சந்திரமோகன்.
0: அடுத்ததாக இந்த

0: மாதம் மே 12 செவ்வாய்க்கிழமை அன்று முற்பகல் 11 மணிக்கு அரங்கேறிய லேக் FM நிகழ்ச்சியில் கொடைக்கானல் சுற்றுலா வந்த சுற்றுலா சொந்தங்களை கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் சந்தித்து அவர்களுடன் சந்தோஷமாக உரையாடி அவர்களுக்கான விருப்ப பாடல்களையும் தந்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், சேலம் ரெஜினா, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன் மற்றும் கிருஷ்ணவேணி.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் மே 6 புதன்கிழமை முதல் 12 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜாதி ராஜா திரைக்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சத்தியமங்கலம், கே என் பாளையம் பேச்சிமுத்து, பூங்கோதை, அன்பரசு, ஹரிதேவ், தேவசேனா மற்றும் சௌமியா.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம்.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 7 வியாழக்கிழமை அன்று இரவு 7 இசைத்த ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நேயர்களின் கச்சவி விருப்ப பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் விஜயமங்கலம் குணசீலன், திண்டுக்கல் மாவட்டம் சுபாஷினி, மகேஷ் தரணி மற்றும் விஜயலட்சுமி.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 8 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அரங்கேறிய பாடல்கள் ஒவ்வொன்றும் இரவே மயக்கி இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களாக வந்து சென்றன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கருப்பசாமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என மின்னஞ்சல் பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார் சென்னை அன்புராணி. நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன். அவர் கடந்த ஏப்ரல் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது தெரிந்து கொள்வோம் காலநிலை மாற்றம் என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காலநிலை மாற்றம் வல்லுநர் ஆர் ஹேமச்சந்தர் அவர்கள் கலந்து கொண்டு நேயர்களின் சந்தேகங்களுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் தந்தார். காலநிலை மாற்றம் என்றால் என்ன, அது எவ்வாறு ஏற்படுகிறது, அது ஏற்பட காரணங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக விளக்கம் தந்தார். காலநிலை மாற்றம் என்பது பூமியின் வெப்பநிலை மற்றும் நீண்ட கால வானிலை முறைகளில் ஏற்படும் கடுமையான மாற்றங்களை குறிக்கிறது என்றும், இது புவி வெப்பமயமாதலால் ஏற்படுகிறது என்றும், இதனால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வு உலகம் முழுவதும் கடுமையான பாதிப்புகளை உருவாக்குகிறது என்றும் கூறினார். மேலும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் குறித்தும் பதிவு செய்தார். குறிப்பாக மரங்களை வளர்த்தல் மற்றும் மாற்று ஆற்றல்களை பயன்படுத்தலாம் என்றும் கூறினார். உதாரணமாக சூரிய சக்தி, காற்று சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை அதிகரித்தால் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் நிகழ்வுகளை தடுக்கலாம் என்றும் எடுத்து கூறினார். நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அன்றைய தினம் நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஆய்கவுண்டன் பாளையம் கௌசல்யா தேவராஜ் இவர்களுக்காக காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல்.

பயணிகளுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு

அவர்களுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி கொண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று திரு IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில், இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய

மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். சீரமைப்பு பணிகள் படிப்படியாக நடைபெறும் என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை சாலிகிராமம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் டிரைப்ஸ் இந்தியா விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விற்பனை மையங்கள் தொடங்குவதால் பழங்குடியினரின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு எஸ் விஜயகுமார், இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு அமைப்பின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிரான முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இன்னைக்கு மோட்டிவேஷன் அண்ட் டிசிப்ளின் எப்படி நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான பிளேஸில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? சில நாளில் பார்த்தா நம்ம ரொம்ப மோட்டிவேஷனோடு இருப்போம், நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் பயங்கரமாக எடுத்திருப்போம், நாளையிலேருந்து கண்டிப்பாக நான் படிப்பேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன், டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் மோட்டிவேஷனாக நம்ம வந்து சில ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அந்த மோட்டிவேஷன் எங்கே போயிருக்குன்னே தெரியாதுல்ல. இது சோம்பேறித்தனமோ இல்லை நம்மளோட கேரக்டரோட ப்ராப்ளமோ இல்லை, நம்ம பிரெயினோட டிசைன். மோட்டிவேஷன்றது ஒரு இமோஷன், இமோஷன் வந்து எப்பயுமே ஃபேட் ஆகிடும், அது லாங் டேர்மாக இருக்கவே இருக்காது. மோட்டிவேஷன் வந்தால் நம்ம பிரெயினுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், பட் அது நிலையான ஃபீலாக இருக்காது. அப்போ மோட்டிவேஷன் இல்லாத நாட்கள்லையும் நம்மளை முன்னாடி எப்பயுமே நகர்த்திட்டு போகிற ஃபார்முலா என்னன்னு அவங்களுக்கு சொல்லட்டுமா? அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். நமக்கே மனசு இல்லைன்னா கூட நாம் நமக்கே செஞ்சுக்கிற ஒரு கமிட்மெண்ட் தான் டிசிப்ளின். மோட்டிவேஷன் நம்மளை ஸ்டார்ட் பண்ண வைக்கும், டிசிப்ளின் தான் ஃபினிஷிங் லைனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதனால் மாணவர்களே, டிசிப்ளினை பழக்கப்படுத்திட்டு மோட்டிவேஷனோட நாம் செய்கிற எல்லா விஷயமும் வெற்றியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு? இன்னைக்கு நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது பஞ்சதந்திரம் தை தை தத்தை என்ற இரண்டு விளையாட்டுகளோடு. பஞ்சதந்திரம்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு தொடர்புடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். தை தை தத்தை ரொம்ப எளிமையான விளையாட்டு தான், ஒத்த ஓசையுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். நிகழ்ச்சியோடு இணைந்து அறிமுகங்கள் பேச 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற மாணவ கண்மணிகள் 24 24 29 என்ற எண்ணிலும் வாங்க. முன்னிணைப்புக்கு 0 4 5 4 2 இணைத்து, முன்னிணைப்பாக 0 4 5 4 2 இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் மாணவ கண்மணியை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நந்திக்கல் மாவட்ட பாலரன்பட்டிலிருந்து பிரகலாதன்.
0: பிரகலாதன், எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 5வது வகுப்பு முடிச்சு 6வது வகுப்பு போறேன்.
0: 6வது வகுப்புக்காக எல்லாம் தயாராயிட்டு இருக்கீங்களா? புக்ஸ் எல்லாம் வாங்கி கவர் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஜாலியா நம்ம லீவ் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமா, வெரி குட், அதுதானே முக்கியம் இல்லையா? அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் என்னமா. சரி பிரகலாதன், உங்களுக்கு பஞ்சதந்திரம் உங்களுக்கான வார்த்தை காடு. காடு, காடு சார்ந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும்.
1: விலங்குகள் இருக்கா?

0: இருக்குமா?
1: விலங்குகள்,
0: விலங்குகள். விலங்குகள் ஒன்று.
1: மரங்கள்,
0: மரங்கள்,
1: செடிகள்,
0: செடிகள்,
1: காய்கள்,
0: காய்கள்,
1: கனிகள்,
0: கனிகள்.
1: அருவி இருக்கும்,
0: அருவி இருக்கும். சூப்பர்ல, அருவி இருக்கும்.
1: பட்டாம்பூச்சி இருக்குங்க,
0: பட்டாம்பூச்சி இருக்குமா? சரி. அப்புறம்
1: புதர் இருக்குக்கா,
0: புதர்லாம் இருக்கும்ல. நீங்க எப்ப போனீங்க கடைசியா ஒரு காட்டுக்குள்ள? எப்ப போய் பாத்தீங்க காடுகளை? எப்ப பாத்தீங்க?
1: நாங்க காட்டுல தான் இருக்கோம்.
0: காட்டுல தான் இருக்கமா? சரி, ரொம்ப
1: ஆமாங்க,
0: அதனால பாக்குறதெல்லாம் அப்படியே அழகா சொல்லிட்டீங்கல்ல பிரகலாதன்.
1: ஆமாங்க,
0: சரி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. உங்களுக்கு ஒரு
1: சார் ஒரு வாழ்த்து சொல்லுங்க,
0: சொல்லுங்க. யாருக்கு?
1: எனக்கு தாங்க.
0: உங்களுக்கே வாழ்த்து. நான் நீங்களே சொல்லிக்கிறீங்களா இல்ல நான் சொல்லவா?
1: நாளைக்கு எனக்கு பேர்டேக்கா,
0: நாளைக்கு பிரகலாதனுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோடை பண்பலையின் சார்பில். வாழ்க வளமுடன் பிரகலாதன். நன்றி.
1: நன்றிக்கா.
0: நன்றிமா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. இயற்கை சூழ்ந்த வளங்களின் நடுவில் உலகத்தர கேம்பிரிட்ஜ் பாடத்திட்ட ஸ்கூல்.
3: உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உலகத்தரத்தில் கைகோர்க்க அழைக்கிறது ரெயின்டியர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஏற்காடு. அட்மிஷன் ஓபன்.
2: தொடர்புக்கு 9500252728.

0: சுழலும் உலகில் வளம் வரும் ராகமாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இது கோடை பண்பலை 100.5. இன்றைய தினம் 63வது மலர் கண்காட்சிக்காக நிறைய சுற்றுலா சொந்தங்கள் கொடைக்கானலுக்கு வருகை தந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்கங்க மலர்களை பார்த்து புகைப்படம் எடுத்து தனக்கு பிடித்த மலர்களோட பேசியும் உரையாடியும் அவங்களோட ஒரு நட்பு வட்டமும் பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. பாக்குறதே ஒரு அழகான ஒரு தருணமா தெரியுது. இந்த நேரத்துல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குடும்பமே வந்திருக்கு, அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம், வணக்கமா உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு சாந்தினி சார்.
0: எந்த ஊருமா உங்களோட சொந்த ஊர்?
1: நாங்க சொந்த ஊர் வந்து கொடைக்கானல், ஆனா சென்னையில இருந்து வந்திருக்கோம்.
0: சென்னை பொதுவாகவே அதிக வெயில் காணப்படும், கொடைக்கானல் நல்லா குளிரா இருக்கு. எப்படி இருக்கு உங்களோட மனநிலை?
1: நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கு, இதே ஃப்ளவர் ஷோ எல்லாம் நல்லா இருக்கு சார்.
0: என்னைக்கு கொடைக்கானல் வந்தீங்க?
1: ரெண்டு நாள் ஆச்சு சார்.
0: எந்தெந்த இடம்லாம் சுத்தி பாத்தீங்க?
1: நாங்க இங்க பிரெயின் பார்க் தான் பாக்க வந்திருக்கோம், ஃப்ளவர் ஷோ நடக்கிறனால பிரெயின் பார்க் பார்க்க வந்திருக்கோம்.
0: இதுல நிறைய வடிவங்கள் வந்து மலர் அலங்காரம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பிடித்த வண்ணம் எப்படி இருக்கு?
1: இது இந்த மகளிர் இதை பத்தி கொடுத்துருக்காங்களா, அது ரொம்ப அழகா இருக்கு சார். வச்சிருக்கு
0: 8 கைகள் இருக்கு, ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு விதமான பொருள்.

0: நேரத்துல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு குடும்பமே வந்திருக்கு, அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு சாந்தினி சார்.
0: எந்த ஊர்மா உங்களோட சொந்த ஊர்?
1: நாங்க சொந்த ஊர் வந்து கொடைக்கானல், ஆனா சென்னையில இருந்து வந்திருக்கோம்.
0: சென்னை பொதுவாகவே அதிக வெயில் காணப்படும், கொடைக்கானல் நல்ல குளிரா இருக்கு, எப்படி இருக்கு உங்களோட மனநிலை?
1: நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கு, அதே ஃப்ளவர் ஷோ எல்லாம் நல்லா இருக்கு சார்.
0: என்னைக்கு கொடைக்கானல் வந்தீங்க?
1: ரெண்டு நாள் ஆச்சு சார்.
0: எந்தெந்த இடம்லாம் சுத்தி பாத்தீங்க?
1: நாங்க இங்க பிரெயின் பார்க் தான் பாக்க வந்திருக்கோம், ஃப்ளவர் ஷோ நடக்கிறனால பிரெயின் பார்க் பார்க்க வந்திருக்கோம்.
0: இதுல நிறைய வடிவங்கள் வந்து மலர் அலங்காரம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பிடித்த வண்ணம் எப்படி இருக்கு?
1: இது இந்த மகளிர் இதை பத்தி கொடுத்துருக்காங்கல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு சார் வச்சிருக்கு.
0: எட்டு கைகள் இருக்கு, ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் இருக்கு. அதுல பாத்துட்டீங்கன்னா ஒலி வாங்கி கூட இருக்கு, அதிசயமா இருக்கு பாக்குறதுக்கு. எப்படி தோணுது உங்களுக்கு?
1: ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா வித்தியாசமா இருக்கு சார் எல்லா இதுமே.
0: இந்த வருடம் கோடை பண்பலை 100.5 அரங்கமும் காட்சிப்படுத்திருக்கிறாங்க. பக்கத்துல புகைப்படம் எடுப்பதற்கான கலையகம் கூட ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. குழந்தைகள்லாம் புகைப்படம் எடுத்தாங்களா?
1: எங்க குழந்தைகள் எல்லாம் நல்லா புகைப்படம் எடுத்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
0: அடுத்தது அம்மாட்ட பேசிடலாம், அவங்களையும் நேர்முகம் காண்பதற்காக நம்மளோட அறிவிப்பாளர் பொம்மு இருக்காரு, அவரே பேசிடுவாரு, பேசிடலாம்.
2: வணக்கம்க்கா, பேர் சொல்லுங்க.
1: கோயிலா.
2: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: கொடைக்கானல், ஆனா தேனியில இருந்து வந்திருக்கோம்.
2: தேனியில இருந்து வந்திருக்கீங்க. மலர் கண்காட்சி ஆரம்பிச்சிருக்கு, எப்படி இருக்குக்கா மலர் கண்காட்சி?
1: ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
2: மலர்களையே பல வடிவங்கள், பல சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு அதுல எது மனசை கவர்ந்த மாதிரி இருந்துச்சு?
1: நம்ம என்ன சொல்றது, அந்த ட்ரெயின் நல்லா இருந்தது,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கு சொந்த ஊர் எதுமா? கொடைக்கானல். எந்த பகுதியில இருக்கீங்க?
3: சீனிவாசன்.
0: சந்தோஷமா இருக்கா? பூங்கா வந்திருக்குது.
3: சந்தோஷமா இருக்கு.
0: இந்த புல்வெளி மைதானத்துல என்ன விளையாடலான்னு காவலோட காத்திருக்கீங்க? பார்க்ல வந்து விளையாடலாம் அப்படின்னு ஆசையோட இருக்கீங்க. சரி, தம்பிட்ட பேசிடலாம். தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
4: அஜய்ராம்.
0: அஜய்ராம், ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களே, என்ன சாப்பிட்டீங்க? இனிமேல் தான் சாப்பிட போறீங்க சரிங்களா? எந்த வகுப்பு போக போறீங்க?
4: மூன்றாவது
0: போக போறீங்க. உங்க நண்பர்கள் எல்லாம் பாக்க போறீங்க, சந்தோஷமா இருக்கா?
4: சந்தோஷமா இருக்கு.
0: சரி சரி, அம்மா என்ன வாங்கி கொடுத்தாங்க?
4: எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க.
0: சரி, பாப்பாட்ட பேசிடுவோம். பாப்பா என்ன கையில வச்சிருக்கீங்க?
4: இது வந்து ஜீலக முட்டாய்.
0: ஓ, உங்களுக்கு பிடிக்குமா முட்டாய் எல்லாம்? நிறைய வண்ணத்துல வச்சிருக்கீங்க அப்படிதானே? உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஓ, நானும் வரட்டுமா விளையாடுறதுக்கு? சரி சூப்பர், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோமா? வணக்கம். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? இரண்டாம் வகுப்பு வந்திருக்கீங்களா? இரண்டாம் வகுப்பு போக போறீங்களா? சிறப்பு சிறப்பு. அப்ப நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. சரி, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஆ, பாடுங்க, கேக்கலாம்.
4: சிலங்கி வடிய முட்டை கிழக்கி அழகி போவாத்த ரொம்ப வேலை திரும்பி
0: அற்புதம் அற்புதம், ரொம்ப அழகா பாடிட்டீங்க. யாரோட ஊன்றுகோல் இந்த மாதிரி உங்களுக்கு பாட சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க? அம்மா உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. சரி, நன்றி நன்றி. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா?
4: எங்க அம்மா, நைனா.
0: பேர் சொல்லிருங்க. சரி, வந்திருக்கார கூட இப்ப?
4: விட்டுட்டு
0: வந்துட்டீங்களா? அவர்கிட்ட அமைச்சு வச்சிட்டீங்களா? சரி சரி, இப்ப அடுத்து யார்கிட்ட பேச போறோம்? அடடா, கண்ணாடி போட்டு ஒருத்தர் நம்ம முன்னாடி நடிகர் மாதிரி இருக்கிறாரு, பேசிடுவோமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: ஜித்தீஸ்.
0: ஜித்தீஸ், நீங்க கொடைக்கானல் வந்திருக்கீங்களா? கொடைக்கானல் தான் இருக்கீங்களா? நான் கூட ஏதோ ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். சரி சரி, உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க?
5: எட்டு
0: பேரையும் அடுத்து பார்க்க போறீங்க. சரி, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு போறீங்க?
5: சாக்லேட்.
0: சிறப்பு சிறப்பு, எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. சரி, அடுத்ததாக யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா

0: ஒரு அன்பான குட்டி தம்பிட்ட தான் பேச போறோம். பேசிடலாம். தம்பியோட பேர்
1: என்னமா?
0: ஓ சூப்பர், நல்லா பேசுறீங்களே. வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
2: கொடைக்கானல் இருந்து வந்திருக்கீங்க. பூங்காவுல என்னென்னலாமா பாத்தீங்க? பூவெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? விளையாடுங்க. அம்மாட்ட பேசிடுவோமா? சரி, அம்மாட்ட நேர்முகம் காண்பதற்காக வந்து பாத்துட்டீங்கன்னா பொம்மு அருவி பாலர் இருக்காரு. அவரை சந்திச்சிடலாம். அக்கா வணக்கம்க்கா. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் தம்பி. என் பேர் வந்து உத்தரானந்தினி.
3: அக்கா எந்த பகுதியில், எந்த ஊர்ல இருந்துங்கக்கா வந்திருக்கீங்க? மலர் கண்காட்சி எப்படி இருக்கு? மலர் கண்காட்சி
2: பெண்களோட பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. அதை பார்த்தீங்களா? பெண்களோட பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. அதை பார்த்தா என்ன தோணுச்சு? நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. அது பெண்கள் வந்து எதையும் சாதிக்கிறவங்க, எல்லாமே சாதிக்கிறவங்க.
4: சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி

0: ஆசைகள் என்னவோ ஆசைகள் என்னத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண காண காண காண சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா.
1: நன்றி தம்பி.
2: அருமையாக பண்ணீங்க, நல்லா ரசித்து ரசனையோடு சூப்பராக பண்ணீங்க. வீட்டில் இருக்கவங்களாம் அவங்களை பாட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க விருப்ப பாடல் ஒன்று சொல்லுங்கக்கா, நம்ம வானொலியில் ஒளிபரப்பிடலாம் உங்களுக்காக.
1: குழந்தைகளுக்காக இந்த பாட்டை வந்து நாங்கள் டெடிக்கேட் பண்ணுறோம், பவளமல்லி சாங்.
2: நன்றி.
1: நன்றி தம்பி, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கோடை பண்பலைக்கு நன்றி.

0: நேரம் சரியாக இரவு 8:26 இது கோடை பண்பலையின் ஒரு புழி 5 இளமை பேசுகிறது. நம்மோடு இணையவிருக்கும் மாணவ கண்மணியை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹரிணி பேசுறேன் மேம்.
0: ஹரிணி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? சரி ஹரிணி, இன்னைக்கு வந்து உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை. விளையாண்டுருக்கீங்களா முன்னாடி?
1: உங்களுக்கான
0: வார்த்தை கதை. கதை என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? விதை. சூப்பர். விதை சொல்லிட்டு என்னமா?
1: உதை.
0: உதை உதை உதை. அடுத்து சொல்லுங்க. விதை சொல்லிட்டீங்க, உதை சொல்லிட்டீங்க. சதை. மூன்று. இன்னும் இரண்டு சொன்னீங்கன்னா கூட பாட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு. சரியா கேக்கல ஹரிணி, இன்னொரு தடவை சொல்றீங்களா?
1: சதை மேம்.
0: சதை சொல்லிட்டீங்க இல்லையா?
1: சிதை.
0: சிதை சிதை. விதை, சதை, உதை, சிதை சொல்லிருக்கீங்க. இன்னொன்னு
1: வதை.
0: வதை. சூப்பர்மா. புதை சொல்லலாம், அதை சொல்லலாம், இதை கூட சொல்லலாம் இல்லையா? இதை சொல்லிருக்கலாம். என்ன ஹரிணி?
1: ஆமா மேம்.
0: நல்லா விளையாண்டீங்க ஹரிணி, உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 நாம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா 63வது மலர் கண்காட்சி பிரயன் பூங்கால நடந்துட்டு இருக்குது. இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க இருக்கக்கூடிய மலர்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. கூடவே கோடை பண்பலையினுடைய அரங்கத்திற்கும் வந்து நாங்க நீண்ட நாள் நேயர்கள், இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேசுறாங்க. அதுல ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, மதுரையிலிருந்து வந்திருக்கேன்னு சொன்னாரு, ஒடிசால ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு. உண்மைதானா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல வேற கேட்டோம். உண்மைதான் பேசுறாரா இல்ல நம்ம கிட்ட விளையாடுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம். நிறைய புகைப்படங்களையும் காமிச்சாரு, பாருங்க நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னாரு. வாங்க அந்த நேரை நம்ம சந்திச்சு பேசிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு பிரபு. நான் இப்போ வெக்கேஷனுக்காக என்னுடைய சொந்த ஊர் மதுரை, நான் மதுரைக்கு வந்திருக்கேன். நான் ஒர்க் பண்ற இடம் வந்து ஒடிசால ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் ஒரு பிரின்சிபலா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் சார். உண்மைதான், நீங்க எங்கள்கிட்ட போட்டோ எல்லாம் காமிச்சிட்டீங்க, நாங்க நம்புறோம். ஏன் நீங்க திடீர்னு ஒடிசாவுக்கு போனீங்க? அங்க தமிழ் வழி கல்வி இருக்கா?
1: இல்ல, ஒடிசா வந்து நான் வந்து 2010 போனேங்க. நான் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு 7-8 வருஷமா மதுரையில தான் ஒர்க் பண்ணேன், ஹையர் செகண்டரி எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒடிசா

0: ஒரு வாண்டட் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை ஏன் அங்கே போனேன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ இங்கே இருந்தேன் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் நான் டீச்சராகவே தான் இருக்கணும். சார் இப்போ நான் அங்கே ஒரு ஸ்கூலில் வாண்டடாக பிரின்ஸிபலாக போகும்போது எனக்கு வந்து அடுத்த என்னோட கேரியருக்கு சுவிட்ச் ஓவராக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு
1: இங்கேக்கும் அங்கேக்கும் மாற்றம் இருக்குன்றீங்களா?
0: நிறையா மாற்றம் இருக்குது. அவங்க சவுத் இந்தியன்ஸை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தென்னிந்தியர்கள் வந்து அவங்களுடைய நாலேஜ்.
1: நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட, தமிழ் வழி கல்வி அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் வழி கல்வி இருக்குதா இல்லை வேற ஏதாவது ஒடியா கற்றுக்கிட்டு நீங்கள் பாடம் எடுக்கிறீங்களா?
0: இல்லை அங்கே தமிழ் வழி கல்வி கிடையாது. நான் போகும்போது நான் அங்கே ஒடியா தான். நான் போகும்போது அங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒடியா கற்றுக்கிறதுக்கு, அந்த மக்களோட பேசி பழகிறதுக்கு. அப்புறம் என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால நான் அங்கே போய் என்னுடைய அட்டண்டர் ஒரு பியூன் ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட டெய்லி நைட் அவன்கிட்ட நான் இரவில் படுக்க போகும்போது அவன்கிட்ட கேட்டு சில வார்த்தைகளை கற்றுக்குவேன். அப்புறம் மார்க்கெட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் வார்த்தைகள் கற்றுக்குவேன். ஒடிசா இஸ் சிமிலர் டு, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் கொஞ்சம் தம்முடைய மொழி கொஞ்சம் வார்த்தைகளும் அதோடு சேர்ந்து கலந்துருக்கும் ஒடியால். அதனால் அதில் கொஞ்சம் பழகிற புரியறதுக்கு பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுலபமாகவும் இருந்துச்சு.
1: இப்போ கோடை பண்பலை 100.5 கேளுங்க அப்படின்னு சொல்லணும், ஒடியால எப்படி சொல்லுவீங்க?
0: சமஸ்தம் சுனோம், கோடை பண்பலை ரேடியோ எஃப்எம் சமஸ்தம் சுனோம்.
1: சுனோம் ஹிந்தி வேர்டு,
0: அதுவும் மிக்ஸாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி ஒடியான்ற மொழி வந்து வெஸ்ட் பெங்கால், அதாவது பெங்காலி, சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இப்போ நம்ம வந்து காலைன்னு சொல்கிறோம், அவங்க சோ காலைன்னு சொல்கிறாங்க, நம்ம இரவுன்னு சொல்கிறோம், அவங்க ராத்துன்னு சொல்கிறாங்க. அவன் அது மாதிரி சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தமிழ் கலந்ததாகவே இருக்கும் அவங்களுக்கு தனி. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளாம் நிறைய விஷயம் பற்றி சொல்லுவோம், தமிழ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இருக்குது, அதாவது தனித்தன்மையான ஒரு மொழி, எந்த மொழியும் கலக்காத மொழி. ஆனால் பிற மொழிகளில் தமிழ் ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாமே கலந்துருக்கு.
1: ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி தான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் கண்டதில்லையேன்னு சொன்னார் இல்லையா, அது போல நான் ஒடியா கத்திருக்கேன், ஒடியா பேசுறேன், ஒடியாலையும் கூட கலப்பின மொழிகள் இருக்கு, ஆனா தமிழ் மொழியில கலப்பினம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றீங்க, கேட்க மகிழ்ச்சியாவும் இருக்கு எங்களுக்கு. இன்னொரு கேள்வி தோணுது, இப்ப நம்ம வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும், வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும், இதெல்லாம் ஒடியால எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா, அசந்து அமர் கர்கே அசோன், பசோன் பசோன்னா உட்காருங்க, கானா காய்தியோ அப்படின்னா சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்றத அர்த்தம்.
1: கானா காயே அப்படின்னும் போது சாப்பிடுங்கன்னு ஹிந்தியில சொல்லுவோம், நீங்க என்ன சொன்னீங்க இப்போ?
0: கானா காய்தியோ
1: காய்தியோ அப்படி சொல்றீங்க, சோ சிமிலரா இருக்கு இல்லையா? ரெண்டு ஒண்ணா இருக்கு. நீங்க பேசும்போது ஒரு கேள்வி தோணுது, பொதுவாவே வந்து வேலை பாக்குறோம்னா நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அப்ப சம்பளம்னு பாக்கும்போது அங்க எப்படி இருக்கும்?
0: சம்பளம் போகும்போது அங்க ரொம்ப கம்மியான சம்பளம் தான். அங்க இருக்க மக்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் இருந்தா போதும் அவங்களால குடும்பம் நடத்திடுவாங்க. அவங்க
1: அன்றாட தேவை வந்து வேணுங்கிற பொருட்களுடைய விலையே குறைவாக இருக்கு,
0: விலை குறைவா இருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி பொரோட்டாவோ இந்த பிரியாணி இந்த மாதிரி கடைகள்லாம் எதுவுமே அங்க இல்ல, இருக்காது. அங்க
1: வீட்டுல
0: சமைச்சுதான் அவங்க சாப்பிடுறாங்க. பொதுவா காலையில பாத்தீங்கன்னா ஒரு 4 சமோசா, ஒரு 2 வடை, இதுதான் அவங்களுடைய டிஃபன். அதோட முடிச்சுக்கிறாங்க அவங்க, அவ்வளவுதான். மத்தியானம் எடுத்தீங்கன்னா சோறு தாலு ஒரு கூட்டு உருளைக்கிழங்கு போட்டு, இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு.
1: வீட்டுல இருந்து யாரெல்லாம் கூட்டிட்டு போயிட்டீங்க?
0: நாங்க எங்களுடைய குடும்பமா அங்கதான் இருக்கோம், என்னோட மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகள், 4 பேரும் அங்கதான் நாங்க இருக்கோம்.
1: பேர் சொல்ல இல்லாமா?
0: மனைவி பேர் சைவா, மூத்த பையன் பேரு ராஜேந்திரன் பிரபாகரன், ரெண்டாவது பையன் பேர் ராஜேந்திரன் திலீபன்.
1: எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நீங்க அங்க போய்?
0: நான் அங்க போய் 15 வருஷம் ஆச்சு.
1: ஒடிசால 15 வருஷமா நீங்க குடியிருக்கீங்க. மேடம் கிட்ட பேசிடலாமா?
0: பேசலாம்.
2: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு சைவா.
2: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
3: நல்லா இருக்கு.
2: 63வது மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, என்னென்ன மலர் எல்லாம் பாத்தீங்க?
3: கொஞ்சம் கூலிங்கா இருக்கு, அப்படி பூ தெரியல எனக்கு, நல்லா இருக்கு.
2: இதுக்கு முன்னாடி எப்ப வந்தீங்கம்மா கொடைக்கானல்?
3: இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கேன், என் வீட்டுக்கார கூட வந்திருக்கேன், அடுத்து புள்ள கூட வந்திருக்கேன்.
2: எப்படி இருக்கு அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பாக்குற கொடைக்கானல்?
3: அப்ப பார்த்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு.
2: பிடிச்சிருக்கு?
3: நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு.
2: ஏன்னா உங்களது முகமே மலர் போல இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை என்னால உணர முடியுது. சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் தரலாம் உங்க குடும்பத்துக்காக?
0: இளையராஜா பாட்டு தான் நான் விரும்பி கேட்கறது. அதனால இளையராஜா பாட்டுல குருவாயூரப்பா அந்த பாட்டு கூட போடுங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்.
2: உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 ஒலிக்க காத்திருக்கிறது பாடல். நன்றி.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிறைய.

0: ஆயிரமானது ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நேரம் சரியாக 8:45. இது கோடை பண்பலை 100.5 நிலைமை பேசுகிறது. நம்மோடு இணைந்து பேசவிருக்கும் மாணவ செல்வத்தை சந்தித்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம் காத்திரி.
1: நீங்க நன்றி, தொடர்ந்து கூப்பிடுங்க. நன்றிமா உங்களுக்கான ஒரு பாடல் பண்பலையில.
2: தேங்க்யூ கா.

0: நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பிச்சை.
0: யாரம்மா, பேர் சொல்லுங்க இன்னொரு முறை.
1: ரூபாஸ்ரீ.
0: ரூபாஸ்ரீ, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 8th முடிச்சு போறேன்.
0: சரி ரூபாஸ்ரீ, உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை. உங்களுக்கான வார்த்தை வண்டு. வண்டு.
1: தண்டு.
0: தண்டு.
1: துண்டு.
0: சுண்டு. தண்டு சுண்டு அப்புறம்
1: கண்டு.
0: என்னம்மா? கண்டு. கண்டு. கண்டு. சுண்டு தண்டு கண்டு சொல்லிட்டீங்க. அப்புறம் அப்புறம் இன்னும் இருக்கே.
1: இண்டு.
0: இண்டு சொல்ல முடியாதுல்ல. வேற வார்த்தை சொல்லுங்க. வேற குளிக்கிறப்ப துடைக்கிறதுக்கு பயன்படுத்துவோமே, அதனுடைய பெயர் என்ன?
1: துண்டு.
0: துண்டு சொல்லலாம்ல. அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லுவோம் வேற வார்த்தைகள்ல? இதே மாதிரி இருக்கு.
1: உண்டு.
0: உண்டு.
1: உண்டு. நண்டு.
0: நண்டு. பார்த்தீங்களா எவ்வளோ வார்த்தை வருதுன்ட்டு. ரூபஸ்ரீ
1: அக்கா
0: ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. திண்டு கூட சொல்லலாம் இல்லையா? விண்டு சொல்லலாம். விண்டுனா அந்த பிச்சு சாப்பிடுறது, விண்டு குடுங்கன்னு கேட்போம்ல. கிண்டு கூட சொல்லுவோம். களி எல்லாம் கிண்டுங்கன்னு சொல்லுவாங்கல்ல.
1: ஆமாக்கா.
0: ஆமா, அடுத்தெல்லாம் இன்னும் நிறைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாம். என்னம்மா?
1: ஆமாக்கா.
0: நன்றி ரூபஸ்ரீ, நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு. உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு.
1: நன்றிக்கா.
0: சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் பெரிய பெரிய கனவுகளை நிறைவேற்றும் அப்படின்றத எல்லார் காதலையும் போட்டுட்டு நிறைவு செஞ்சுக்கலாமா இன்னைக்கு நிகழ்ச்சியில? நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த மாணவ செல்வங்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடைத்தன்றன் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இன்று உலக

வாழ்க்கை ஓர் கதம்பம், வாழ்வும் ஓர் கதம்பம். கதம்ப மாலை எல்லா பூக்களும் இலை தழைகளோடு இணைந்து மணக்கும் ஓர் அழகிய பூ வேலை. அதில் அடங்கி இருக்கும் மலர்களும் இலைகளும் சில அழகுக்காக, சில மணத்திற்காக, வேறு சில இடத்தை நிரப்புவதற்காக. அதுபோல வாழ்க்கை அழகாயிருக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கே சிலர் வாழ்க்கை மணம் வீசும் மல்லிகை தோட்டமாயிருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்னும் சிலர் வாழ்க்கையை வாழ்ந்து நகர்த்த வேண்டுமே என்ற வெற்றிடம் நிரப்பிகளாக இங்கே பலர்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

இங்கே பல நல்லவர்களின் வாழ்க்கை அவர்கள் எதிர்பார்க்கும் முழுமை என்பது இல்லாமலேயே முடிந்து விடுகிறது. ஆனாலும் அந்த வாழ்க்கையை ரசித்து அதனை ருசித்து நட்பிற்காக சில பொழுதுகளை ஒதுக்கி உறவுகளுக்காக சில பொழுதுகளை ஒதுக்கி சமூகத்திற்காக சில பொழுதுகளை ஒதுக்கி அந்த வாழ்க்கை கதம்பத்தை அர்த்தமுள்ள வகையில் நுகர்ந்து செல்கின்றோம் நாம்.

நேர்மறை சிந்தனைகளோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட நினைக்கிறது மனது. ஆனால் ஏனோ எதிரே வருவது எல்லாம் எதிர்மறைகளாகவே வரும் பொழுது வாழ்க்கை என்னும் படகு கரை சேர்வது எப்போது?

மறந்து விட நினைக்கும் பொழுதெல்லாம் மறதி என்பது உடலை விட்டே ஓடி விடுகிறது. அந்த வற்றி போன நேரத்தில் வாடி நிற்கும் உள்ளத்தினை தேடி வந்து தேற்றுவதிலும் மறதி முதல் இடம் பிடித்து விடுகிறதோ?

ஆசை இருக்கிறது ஆழ் கடலின் நீளமாய் ஆழமாய். ஆனால் இருக்க வேண்டியது இருந்தால்தானே உடன் இருப்பவர்களின் உள்ளமதை உண்மையாகவே நிறைத்துவிட முடியும்.

விளைச்சல் அமோகமாயிருக்கும் என்ற வாஞ்சையோடு விதைக்கப்படுகின்றன விதைகள். ஆனால் வளர்த்தெடுத்த எல்லாமே பதறுகளாய் மாறிவிடும் பொழுது மனது பதறுகிறது, இதயம் சிதறுகிறது.

0: Goody FM 100.5 MHz.
1: எல்லாமே நன்றாக அமைந்துவிடும் என்ற ஏக்கங்களோடு தொடங்குகின்றன பலரது காதல் தேர்வுகள். ஆனால் பலருக்கு அதில் அரியர் பேப்பர்ஸை கிளியர் பண்ணுவதே தொடர்கதை ஆகிவிடுகிறது.

விழிகள் தேடுகின்றன, மனதும் அங்கலாய்க்கிறது. எங்கும் நிறைந்திருக்கும் அந்த திங்கள் முக மங்கை பொங்கி வழியும் கண்ணீரை புரியாமல் தந்துவிட்டு மறைந்து நிற்பது

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறதாம். கேட்பதற்கு சுகமாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதற்கு பின்னரும் சொர்க்கமாக இல்லாத நரக வாழ்க்கைக்கு யார் வந்து ஆறுதல் சொல்வார்கள்? எல்லாமே முடிந்த பின்பு இடிந்த வாழ்வு அது எப்போது துளிர்த்து நிற்கும்?

தேடி சென்ற உறவு தேழாய் கொட்டியது, தேடி வருகிறது இன்னும் ஓர் உறவு, தேனாக இருக்கிறது அதை கேட்கும் பொழுது. ஆனால் இதுவும் நிரந்தரமா இல்லை தற்காலிகம் தானா என்ற தவிப்பினில் இங்கே ஏங்கி கிடக்கிறது அந்த ஆண் மனது.

எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இனி வரும் வாழ்க்கையாவது நலமாக இருக்கும் என்று ஏற்றுக்கொண்ட துணையானவள் இணை பிரியாது வருவாள் என்று நினைத்திருந்த கனவுகள் எல்லாம்

பெயரில் தங்கமும் வைரமும் இருந்து என்ன பயன்? வாழ்க்கை இங்கே பொருளற்று கிடக்கிறதே, பொருளாதாரம் அற்று கிடக்கிறதே. சுற்றும் உள்ளவர்கள் சுந்தரமாய் வாழும்போது இத்து போன கீற்று கொட்டகையாய் இங்கே பல

நேச நேயங்களை, கதம்ப மாலையை வாங்கும் போது இருக்கின்ற வேகம், அது காய்ந்தவுடன் அதை தூக்கி எறிகின்ற வேகம் அதிகமாயிருக்கிறதே, இதுதான் இந்த வாழ்க்கை கதம்பத்திற்கு கிடைத்த மதிப்பா?

எத்தனையோ பேர் சொல்லலாம் ஊக்கமான வார்த்தைகளை நான் இருக்கிறேன் என்று. ஆனால் வாழ்ந்து பார்க்கும் ஏழை மக்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கை என்ற கதம்பம் தேவைப்படும் போது மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்று. சந்திப்போம் நேசநேயங்களே. சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

0: உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலையின் இன்றைய நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது வீரமும் உழைப்பின் உயர்வும் கலந்து நிற்கும் பெருமைமிகு திண்டுக்கல் மாவட்ட நேயர்களோடு. சிறுமலையின் தென்றல் மனதை வருடி, சிறு மலர்வாசம் உயிரை நனைக்கும் மண்ணுது. காலத்தை வென்ற தைரியத்தின் சின்னமான கோட்டையை கொண்ட ஊருது. சிறுதானியத்தின் மனமும் சந்தையின் சலசலப்பும் வியர்வையை வெற்றியாக மாற்றும் உழைப்பாளிகளின் இதய துடிப்பையும் உண்மையான இசையாக கொண்ட மாவட்டம் இது. சிறுமலை முதல் கொடைக்கானல் வரை மேகங்களை தொட்டு பேசும் மலை பாதைகளும் பனித்துளி விழும் காலைகளும் என இயற்கையே கவிதை எழுதும் இடம் இது. கல்வி கற்ற இளைஞர்களின் கனவுகளும் வயலில் விதை போடும் விவசாயிகளின் நம்பிக்கையும் ஒரே மண்ணில் வேரூன்றியிருக்கும் மாவட்டம் இது. பிரியாணியின் மனத்தில் உலகை கவர்ந்து, பண்பாட்டின் மனத்தில் இதயங்களை வென்று மலைகள் பேசி மனிதர்கள் நேசிக்கும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களே, வாங்க இன்னைக்கு உங்க விருப்ப பாடல்களை தான் இன்னும் செய்ப்பாட இருக்கிறது நினைவே சுகம் நிகழ்ச்சியில். அறிமுகங்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் வரலாம். முன் இணைப்புக்கு 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு இன்று பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன். நிகழ்ச்சியின் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
1: நலமாக இருக்கிறோம் கோபாலகிருஷ்ணன். என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு உண்மை நினைப்பு படத்துல இருந்து ஹாப்பி நியர் ஹாப்பி நியர் அந்த பாடல் கொடுத்துருங்க.
1: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
2: நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளோடு பயணிக்க இருக்கிறது. 9 மணிக்கு வலம் வரும் வானவில்லின் தலைப்பு மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா, 11 மணிக்கு லேக் FM, 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் சஞ்சிதா ரகுநாத் அவர்களின் தெருவில். 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சித்திரச்சவானம். 7 மணிக்கு அடுத்தது என்ன பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் CSBS துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் DS வெங்கடேஸ்வரன் அவர்கள். 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களோடு பயணிக்க இருக்கிறது இளமை பேசுகிறது. 8 மணிக்கு தொட்டு தொட்டு 1, 2, 3 என்ற விளையாட்டுகளோடு பயணிக்க இருக்கிறது இளமை பேசுகிறது. 9 மணிக்கு வலம் வரும் கொடை தென்றல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை கிராம மக்களுடன் ஒரு சந்திப்பாக. 10 மணிக்கு வலம் வரும் நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களோடு. 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5. இன்னிசை பாடி கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு அடுத்து நேரில் சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் கொரோட்ல இருந்து சந்திரசேகர் பேசிருக்கா.
0: சந்திரசேகர், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: துள்ளாமல இருந்து மேகமா வந்து போயிருக்கா.
0: கொடுத்துர்லாங்க. நன்றிங்க.
1: நன்றிக்கா.

0: நேரம் சரியாக 10:14. கோடை பண்பலையில் இசை பாடிக்கொண்டிருக்கிறது நினைவே சுகம், திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து.
0: பெயர் சொல்லுங்க.
1: இங்க மாரியம்மாள் மகேஸ்வரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் கேக்கலாம்?
1: கடலோர கவிதைகள்ல இருந்து அடி ஆத்தாடி
0: பாடல் கேட்டறலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: பத்து மணி 20 நிமிடத்துல நம்ம கூட இணைந்து பேச இருக்கிற திண்டுக்கல் மாவட்ட நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் அருமையாக எடுத்துக்கூடிய வீணா வீரபத்ரம்.
0: நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, உங்க பெயரை சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் எம் ராமையா.
0: இல்ல, எந்த ஊருன்னு சரியா சொல்லுங்க.
1: டீ பண்ணைப்பட்டி.
0: டீ பண்ணைப்பட்டி ராமையாதுரை, சரியா?
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கல்லுக்குள் ஏறும் இளையராஜா இசையமைத்து ஜானகரன் பாடிய சிறு பொன்மணி.
0: கொடுத்துர்லாங்க, நன்றிங்க,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: முன்னிரவில் இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் 1.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி குபேரா வெட்டினத்திலிருந்து மல்லிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க மல்லிகா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மன்னன் படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காத
0: கொடுத்துர்லாங்க. நன்றிங்க.

0: நேரம் சரியாக இரவு 10:30 ஆயிருக்கு. இப்ப நம்மோடு இணைவிருக்கும் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: முத்து கிருஷ்ணன்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: திலியம்பாறை வட்டா தங்கமாவட்டியிலிருந்து பேசுறீங்களா?
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: பாடாத தேனிக்கல்ல இருந்து வண்ண நிலவை வைகிறீங்க.
0: கொடுத்துர்லாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா.

0: இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். கேட்டுவிடலாம் அடுத்த நேயர் யார் என்று. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்துல இருந்து ஷர்மிளா பேசுறேன்.
0: ஷர்மிளா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆனந்த பூங்காத்தில இருந்து சோலை குயில் பாடும் பாடல்.
0: சோலை குயில் பாடல் வந்துட்டே இருக்குமா? நன்றிமா.
1: நன்றி.
2: Mm-hmm.

0: இசை பாடல்களாலும் இரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் பிரியக்கோடி பண்பலையின் உறுப்பிழைந்து நினைவே சுகம். கேட்டுவிடலாம் அடுத்த நேயரின் குரலை. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பெயர் சொல்லுங்க. திண்டுக்கல்
1: விஜய்.
0: விஜய், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: நடிச்ச தர்மசக்கரத்துல சோழ
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளோடு பயணிக்க இருக்கிறது. 9 மணிக்கு வலம் வரும் வானவில்லின் தலைப்பு மனச்சிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சேலம் சரவணா மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர் அசோக். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா. 11 மணிக்கு லேக் FM. 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் சஞ்சிதா ரகுநாத் அவர்களின் தெருவில். 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சித்திரச்செவ்வானம். 7 மணிக்கு அடுத்தது என்ன பொறியியலில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கரூர் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி பிராண்டிங் துறை தலைவர் மற்றும் CSBS துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் DS வெங்கடேஸ்வரன் அவர்கள். 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களோடு பயணிக்க இருக்கிறது இளமை பேசுகிறது. 9 மணிக்கு வலம் வரும் கொடை தென்றல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை கிராம மக்களுடன் ஒரு சந்திப்பாக. 10 மணிக்கு வலம் வரும் நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களோடு. 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இசை பாட இருக்கிறது கேட்டு விடலாம் அந்த நேயரை. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் சீம்பாடி வட்டம் தேவிகா பேசுறேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து?
2: திண்டுக்கல் மாவட்டம் குசியம்பாறை வட்டம் சங்கமாசுத்தியிலிருந்து.
1: உங்க பெயர், உங்க பெயர் சொல்லுங்க.
2: தேவிகா.
1: தேவிகா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: படம் பன்னீர் புஷ்பங்கள். பாடல் வந்து
1: கோடைக்கால காற்றை பாடல். இந்த கோடை காலத்துல இந்த பாடலை கேட்டிருக்கீங்க தேவிகா, கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம்.
1: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:53. நிகழ்ச்சியோடு அனைவருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் குஜிலிம்பாறை வட்டம் கே ஆணைப்பட்டியிலிருந்து உமாநாத்.
0: உமாநாத், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கரகாட்டக்காரன் பாடல். படத்துல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை சந்தித்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவே சுகம். மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் இரவு சிறகு. பாதங்கள் இல்லா ராகங்கள் பருவம் மீட்டிட ஒற்றை சிறகில்லாமல் ஒளி உலா வருகிறது. தமிழ்ந்த ஒருமிசையில் இனிமை ஊஞ்சலாட கதவை மெல்ல திறந்து காட்டில் சுரம் சேர்க்கிறது. ரசிக்கலாம் இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு கொடுமுடி ரகுநாதன். இரவு வணக்கம் நேர்களே.

இதுவரை இணைந்து ரசித்தோம் இரவு சிறகு. பிரியம் நேரம் பிரியாத இசையோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

அறுவடை பண்பலை 100.5 நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி பேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா, 6:30 ரசிக்கலாம் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பியில், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சிட் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் சின்னவேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4

0: நிமிடங்கள். 8:30 ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஃப்ரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலில் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவில்லின் வண்ணம் மனசிதைவு நோய் அறிதலும் அணுகுமுறையும். 9:30 ரசிக்கலாம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பியில், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் வியத்தகு இந்தியா. 11:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் லேக் எஃப்எம். 12:00 இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 12:40 தமிழ் செய்திக்கு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பகல் 1:00 தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தூல். 3:00 உயிரெழுத்து, திருப்பூர் மாவட்டம் சஞ்சிதா ரகுநாத் அவர்களின் தெரிவிலிருந்து வள்ளம் வரும். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். 4:00 மில்கா ஒன்றர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளை மெக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ். 5:00 இடைக்கால இசை மெட்டுக்களோடு சித்திர செவ்வானம். 5:30 ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஃப்ரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:30 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர் இடம்பெறும். 7:00 அடுத்தது என்ன சிறப்பு நிகழ்ச்சி. 8:00 இளமை பேசுகிறது, விளையாட காத்திருக்கிறது தொட்டு தொட்டு 1, 2, 3. 8:50 சேவை செய்திகள் இடம்பெறும். 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11:00 இடைவிடாத இசை முட்டுகளோடு இரவு சிறகு. நேயர்களே, இவை யாவும் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திருங்கள் இசைக்கும் வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு, குரல் எண் 1056.

0: ஒழித்து வைக்கின்ற கொடுமையை செய்யாதவர்களை பார்த்தால் இறப்பவனுக்கு வறுமையால் வரும் கொடுமையெல்லாம் ஒரு சேர அழிந்து போகும். குறள் எண் 1056 அதிகாரம் 2.
1: கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும்.
0: ஒழித்து வைக்கின்ற கொடுமையை செய்யாதவர்களை பார்த்தால் இறப்பவனுக்கு வறுமையால் வரும் கொடுமையெல்லாம் ஒரு சேர அழிந்து போகும். குறள் எண் 1056 அதிகாரம் 2.
2: இனி கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை அதிகாலை

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்திய மகிழ்ச்சி மல்லி தரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. இப்பொழுது முதல் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை தஞ்சாவூர் சுற்று வட்டார நேயர்கள் 101.2 MHz மற்றும் வளமையான அலைவரிசை 100.5 MHz கேட்டு மகிழலாம். இன்று சகபரிடம் 1948 ஜெயசித 3 பரபவ வையாசி 10 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 2026 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை நூறு பிழைந்து நாம் இப்போது கேட்கலாம் அருள் மாலை. பக்தி பரவசம் வீச இறைவனை இசையால் துள இணைந்திருப்போம் அருள் மாலையில்.